0: KMCH-இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1 முதல் September 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
1: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
0: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
2: இன்று முற்பகல் 11 நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
3: வசந்தன் கோ, சரி சரி,
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
2: கோடி பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
6: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். மிரட்டு வெற்றியால் எனும் தலைப்பிலான கவிதை. மிரட்டு வெற்றியால். உடனே ஜொலிக்க ஆசைப்படாதே. ஒரு முத்து என்பது சிப்பியின் 12 தவம். ராக்கெட் ஓட்டிய ராகேஷ் சர்மாவும் நடைவண்டி ஓட்டித்தான் நடைபழகியிருப்பார். துளித்துளியாய் ஒளிர் ஒரேடியாக வந்த வெள்ளம் வற்றிவிடும். நத்தைக்கும் கொம்புண்டு. ஆயுதம் எடுத்தவனெல்லாம் ஆட்கொல்லி அல்ல. மிரட்டலுக்கு செவிசாய், மிரளாதே. கோபத்தில் கொட்டும் வார்த்தைகள் தூக்கு கயிற்றில் விழுந்த முடிச்சுக்கள். நீயாக அவிழ்க்க முடியாது. பணிவாய் இருப்பதை விட கனிவாக இருப்பது நலம். எரிந்து விழாதே. அப்படியே விழுவது சாம்பலான கூரைகள் மட்டுமே. கடவுள் உனக்கு முகவரிகளைத்தான் தருவார். நீதான் போய் கதவுகளை தட்ட வேண்டும். உதவி கேள், கெஞ்சாதே. உதவி செய், உறிஞ்சாதே. யுத்தங்களுக்கு போகிறவன் கவசத்தை நம்பக்கூடாது, கத்தியை நம்ப வேண்டும். நேர்முக தேர்விற்கு போகிறவன் சிபாரிசை நம்பக்கூடாது, சுய அறிவை நம்ப வேண்டும். நம்பிக்கையுடன் ப. விஜய் அவர்களின் தன்னம்பிக்கை வரிகள் கவிதைகளாக உங்கள் கோடை பண்பலை 100.5.

0: வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
1: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். வாழும் வாழ்வில் நாட்கள் அவமானப்படுகின்றன. பூனை கூட ஒரு முடிவிற்கு மேல் எதிர்க்க துவங்கும். எதிர்ப்பு சக்தியை ஏராளமாய் ஏற்றிக்கொள். பாம்பு விஷத்தையும் முறிக்கும் பாகற்காய் சாறு. சுயசக்தியில் இயங்கும் சூரியனாக

முயற்சி செய். இரவல் ஒளியில் மின்னும் நிலவாக வேண்டாம். மன அழுத்தம் ஏற்படும் போது நண்பர்களோடு பேசு. மன எழுச்சி ஏற்படும் போது எதிரிகளோடு பேசு. காயப்படாத மூங்கில் புல்லாங்குழலாகாது. வழிபடாத வாழ்வில் வசந்தங்கள் நுழையாது. காயப்படாத மூங்கில் புல்லாங்குழலாகாது. வழிபடாத வாழ்வில் வசந்தங்கள் நுழையாது. வெற்றிக்கான அடையாள அட்டை தோல்வி என்ற அச்சு இயந்திரத்தில் அச்சடிக்கப்படுவதுதான். வெற்றிக்கான அடையாள அட்டை தோல்வி என்ற அச்சு இயந்திரத்தில் அச்சடிக்கப்படுவதுதான். உன்னை எப்போதும் உனக்கு நெருக்கமானவன் அங்கீகரிக்க மாட்டான். பக்கத்து வீட்டுக்காரனின் பரிகாசத்திற்கு பயப்படாதே. அவன் பச்சோந்தி. நீ தோற்றால் அவன் தூற்றிச் செல்வான். நீ ஜெயித்தால் அவன் பீற்றிக் கொள்வான். பட்டதை செய், பட்டன செய். சவால்களை எப்போதும் சபைகளில் ஏற்காதே. துரியோதனனின் சவால்தான் பாண்டவரை வீழ்த்தியது. போட்டிகளில் இறங்கினால் பயிற்சியோடு இறங்கு. வெறும் ஆர்வம் கோளாறாகும். நவீனப்படுத்து உன் சிந்தனை ஓட்டத்தை. பழைய தேய்ந்த பேச்சு பழிச்சிடாது.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: இன்று பிற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி பகுதியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
4: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். தோல்விதான் சரித்திரத்தை செதுக்குகிறது. தங்கத்தை இரும்பு செதுக்குவதைப் போல் தோல்விதான் சரித்திரத்தை செதுக்குகிறது. நிராகரிக்கப்படுகிறாயா, நிமிர்ந்து நில். உன்னை வருத்தும் கைகளே ஒரு நாள் வணங்கும். மேலே எரிந்த பந்து பூமிக்கு வந்தே ஆக வேண்டும். செய்யப்பட்ட முயற்சி பலனை அடைந்தே தீரும். வெற்றிகளின் தாமதத்தால் வருந்தாதே. தயிர் மறுநாளே கிடைக்கிறது. கரும்பு 6 மாதத்திற்கு பிறகுதான் கிடைக்கிறது. தயிர் மறுநாளே கிடைக்கிறது. கரும்பு 6 மாதத்திற்கு பிறகுதான் கிடைக்கிறது. நிமிஷத்திற்கு நிமிஷம் கற்றுக்கொள். சிந்தனைகளை சீராக்கு. செயல்பாட்டை கூராக்கு. அஸ்திவாரத்தை உறுதியாய் கட்டாமல் கூரைக்கு தங்கம் வேய்வது கூடுதல் முட்டாள்தனம். அஸ்திவாரத்தை உறுதியாய் கட்டாமல் கூரைக்கு தங்கம் வேய்வது கூடுதல் முட்டாள்தனம். புகைப்பிடிப்பதால் நுரையீரலில் துவாரம் விழும். தீயதை படிப்பதால் மூளையிலேயே துவாரம் விழும். அடுத்தவரோடு ஆலோசி, ஆனால் நீயே முடிவெடு. ஒரு சிலந்தி தன் வாழ்நாளில் 200,000 வலைகளை கட்ட முயல்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு முயற்சியாவது நாம். அணைக்கட்டிலிருந்து வெளியேறும் நீருக்கு ஓடி வரும் நீரை விட ஆற்றல் அதிகம். உன் லட்சியங்களை தேய்க்கு, அதனால் தடைப்பலகைகளை தாக்கு.

0: KMCH-இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1 முதல் September 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
1: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்ட், நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
0: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
2: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி இப்பகுதியை வழங்குவோர் வசந்த் அன்கோ.
3: சரி சரி, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
4: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள்.
5: எதிலும் குறை சொல்லாதே, சொன்னால் அதுதான் நீ சரி செய்ய வேண்டிய முதல் குறை. மரியாதை கொடு, மதிக்க தெரியாதவன் அணியும் மகுடம் கூட பிச்சை பாத்திரம்தான். வாய்க்கு பூட்டும் காதுக்கு சாவியும் வெளியே செல்லும் போது ஏற்புடையது. வாய்க்கு பூட்டும் காதுக்கு சாவியும் வெளியே செல்லும் போது ஏற்புடையது. உன் எதிரிகளை மிரட்டுகிற வெற்றிதான் உன் விமர்சனங்களின் நாக்குகளை கட்டி போடும். விமர்சனம் என்பது வைக்கோல் ஏவுகணை, புகழ்ச்சி என்பது உண்மையான ஏவுகணை. இருப்பதை விற்க வரும் வியாபாரியால் சம்பாதிக்க முடியும், வாங்குவதை விற்க வரும் வியாபாரியால் தான் சேமிக்க முடியும். கோடை பண்பலை 100.5 நம்பிக்கையுடன் எனும் தொகுப்பிலிருந்து கவிஞர் பா. விஜயின் கவிவரிகள் கோடை பண்பலை 100.5 காற்றலைகளில்.

டாக்டர் சி ஆர் ராஜன் தயாரிப்பில், திரு அருள் கிருஷ்ணன் இயக்கத்தில், தேஜஸ் ராஜன் நடிப்பில், KGF புஷ்பா திரைப்பட வரிசையில் அதிரடி திரைப்படம் அமரம் August 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போது இத்திரைப்பட பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: கேஜிஎஃப் புஷ்பா திரைப்பட வரிசையில் அதிரடி திரைப்படம் அமரம் ஆகஸ்ட் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
1: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வசந்த் அன்கோ.
2: சரி சரி, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். நம்பிக்கையுடன் எனும் தொகுப்பிலிருந்து கவிஞர் பா விஜயின் கவி வரிகள் கோடை பண்பலை 100.5. சைக்கிள் கற்க வேண்டுமானால் கீழே விழுந்தால்தான் முடியுமாம். பைலட்டிடம் இதை பின்பற்ற சொல்ல முடியாது. விழாமல் எழு, விழாமல் எழு, விழுந்தாலும் எழு, அழாதே. வாழ்க்கைக்கு இரு கைகள், ஒரு கையில் சுத்தியல், மறு கையில் நெருப்பு. உடைக்கும் அல்லது பொசுக்கும், காற்றாக மாறிவிடு. அயல் நாட்டு ஆசைகளை அணைத்துவிடு. அயல் நாடு என்பது பூமியின் உயர்ந்த பகுதி அல்ல, இன்னொரு பகுதி, அவ்வளவே. முன்னேற்றத்தின் முகவரி உழைப்பில் அஞ்சல் துறையில் கிடைக்கும். முன்னேற்றத்தின் முகவரி உழைப்பின் அஞ்சல் துறையில் கிடைக்கும். பாராட்டுக்களை வாங்கி குவி. பாராட்டுக்கள் என்பது பஞ்சுமெத்தைகள், படுத்து தூங்கிவிடாதே. விழி ஒளிர்ந்தவனே விருதுகளை நேசி யாசிக்காதே. விருது என்பது கொடுக்கப்படுவதல்ல, வாங்கப்படுவது.

கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். எத்தனை தீக்குச்சிகள் செலவானாலும் பரவாயில்லை, ஒரு விளக்கை ஏற்றிவிடு. எத்தனை முயற்சிகள் வீணானாலும் பரவாயில்லை, ஒரு வெற்றியை பெற்றுவிடு. சிதறிய லட்சியம் கீழே விழுந்த கண்ணாடி, தாங்கிக்கொள். தண்டவாளத்தைப் போல் பயணம் சுகமாகும். ஒரு சராசரி மனிதன் தன் ஆயுள் காலத்தில் 25 ஆண்டுகள் தூங்குகிறான். ஒரு சாதனையாளன் 13 ஆண்டுகளே தூங்குகிறான். தூக்கத்தை ஒழி, தோன்றிடும் ஒளி. தூக்கத்தை ஒழி, தோன்றிடும் ஒளி.

வணக்கம். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வெங்காய விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வேளாண் கல்வியில் மாற்றங்கள் கொண்டுவர வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். ஜப்பானுடனான தொழில்துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழலை மத்திய அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 162 அதிகரித்துள்ளது. காணாமல் போனவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் தவேக அரசு இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாக திமுக குறை கூறியுள்ளது. பழங்குடியினர் நலனில் காங்கிரஸ் அக்கறை செலுத்தவில்லை என்று பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. தவேக நிர்வாகிகள் நாள்தோறும் வசூலில் ஈடுபடுவதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று இலங்கை 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 284 ரன் எடுத்துள்ளது. பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ருஜுலா ராமு, பாரத் ராகவ், சமர்வீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டி டாஷ்கண்டில் இன்று நடைபெறுகிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் 5வது மற்றும் 6வது இடத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
1: இணைந்து வழங்குவோர் வசந்தன்கோ.
2: தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
4: ஹே, வசந்தன்கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன்கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்தன்கோ. சரி சரி, வசந்தன்கோ
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர், வசந்தன்கோ.
6: தட்ஸ் ரைட்.
0: இனிய வணக்கம் நேயர்களே. பூந்தோட்டத்தில் ஒரு நீரோட்டம், கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம். இன்று ஒரே நபரின் பாடல்களோடு, அதாவது ஆக்ஷன் கிங் நடித்த படங்களிலிருந்து நேயர்கள் பாடலாம். இந்த எண்களில் அறிமுக நேயர்களுக்கு 24, 24, 24, மகளிருக்கு 24, 24, 29 மற்ற அனைத்து நேயர்களுக்கும் 24, 24, 26, 290, 313. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0-45-42. நிகழ்ச்சியோடு
8: தீபா நடராஜன்,
0: ஜி மீரி.
8: வணக்கம் நேயர்களே.
0: வணக்கம் தீபா.
8: வணக்கம் ஜெயமிரேக்கா, எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நலமா இருக்கும்.
8: சரி, இன்னைக்கு வந்து ஆக்ஷன் கிங் சொல்லிட்டீங்க, நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. நம்ம ஆக்ஷன் கிங் அப்படின்னாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் யார் அப்படின்னு. இருந்தாலும் நம்ம சொல்லிடணும்ல, நடிகர் அர்ஜுன் நடித்த திரைப்படங்கள்ல இருந்து தான் நேயர்கள் பாடல் பாட போறாங்க. பாடணும்,

0: வாசித்துடக்கூடாது, பாடலை சொல்ல வேணாம், நீங்கள் வந்து அந்த பாடலை பாடணும். சரியா? சரி, இணைப்பில் ஒரு முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம். கரூர்லேருந்து சுதா தங்கப்பள்ளி.
0: சுதா, சுதாமா, அர்ஜுன் பாடல் என்ன பாடல் பாட போறீங்க?
1: ஜென்டில்மேன்ல
0: பாடுங்க.
1: வாய் பார்த்து பாடும் பெண்ணே மௌனங்கள் கூடாதே, வாய் போட்டு சட்டம் எல்லாம் பெண்ணுக்கு ஆகாதே, பண்டெல்லாம் சத்தம் போட்டா சூஞ்சோலை தாங்காதே, மொத்துக்கள் சத்தம் போட்டா வண்டி கூட்டிக்காதே, ஆடிக்கு பின்னாலே காலேறி தாங்காது, அலன பின்னாலே நல்லி மூடாது, அதை துடிக்கின்றதே
0: ஜன்னல் கதவுலாம் பேர் சொல்லுது, சுதா சுதான் அப்படியா?
2: சரியானாலும் இப்படி யோசிச்சிருக்காங்க,
0: சிறப்பா தொடங்கிட்டீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். இப்ப இன்னும் பிள்ளோரும் நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கங்க. வணக்கம். பேர் சொல்லுங்க.
3: ராமநாதபுரம் மாவட்டம் எம்எல்ஏ சுமதி பேசுறேன்.
0: நலமா இருக்கோம் சுமதி அம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் சூப்பரா இருக்கேன்.
0: சரிங்க, என்ன அர்ஜுன் பாடல் பாட போறீங்க? பாடுங்க.
3: கார்காலம் அழைக்கும் போது ஒளிந்த கொள்ள நீ வேண்டும், தாவணி கொடி சிரிப்பாய
0: பிடிச்ச பாடல் போலயே, அதனால அதுக்குள்ளே அப்படியே ஆழ்ந்து பாடிட்டு இருக்கீங்களே, அப்படியா சுபதியம்மா? சரிங்க, சிறப்பா பாடுனீங்க, நன்றிமா. நேரம் 11:08 ஆயிடுச்சு. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம். என்ன அர்ஜுன் பாடல் பாட போறாங்க?
2: கேட்டலாம்.
4: வணக்கம்.
2: வணக்கம். பேர் சொல்லுங்க.
4: நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலுவட்டம் பத்தனூரில் இருந்து சித்ரா பேசுறேன்.
2: சித்ரா, எப்படி இருக்கீங்க?
4: முட்டுக்காரி விட வேண்டும் மச்சத்தை, தொட வேண்டும் முச்சத்தை, அதிகாலை செயலை சொல்லும்படி மிச்சத்தை விட வேண்டும் மச்சத்தை, தொட வேண்டும் மூச்சத்தை, அதிகாலை செயலை சொல்லும்படி மிச்சத்தை.
0: அவ்வளவுதான்,
2: டக்குன்னு பாடிட்டாங்க
0: மிச்சத்தை அப்படின்னு நிறுத்திட்டீங்களே.
2: இருந்தாலும் அழகா பாடினாங்க, நன்றிங்கம்மா.

0: ஹலோ அஞ்சலி ஹியர்.
1: அஞ்சலியா? அஞ்சலியா, மை காட், இது பாரு, ஃபோன்ல பதில் சொல்றேன்னு சொன்னீங்க, சொல்லு ப்ளீஸ்.
0: ஐ லவ் யூ.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள், மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
7: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
7: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: தொடர்புக்கு 8985712345.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
3: நேரம் 11:15. நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 பாட்டுப்பட்டாலம். இன்னைக்கு பாட்டுப்பட்டாளத்தில் ஒரு நபரின் பாடல்கள் தான் பாடணும். இன்னைக்கு யார் அப்படின்னா, ஆக்ஷன் கிங் நடிகர் அர்ஜுனோட பாடல்கள் தான் நேயர்கள் பாடிட்டுருக்காங்க.
4: எண்களை வந்து மறுபடியும் சொல்லிடலாம். இந்த எண்களில் நேர்கள் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். 24, 24, 29, 290, 393 மற்றும் ஒரு எண் 96, 55, 24, 24, 29. எண்கள் மீண்டும் 24, 24, 29, 290, 393 96, 55, 24, 24, 29.
3: இந்த மூன்று எண்கள்லையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், வந்து அர்ஜுன் பாடல்களை பாடலாம். இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
5: விருதுநகர் மாவட்டம் திருத்தாங்கல் டெய்லர் பாக்கியலட்சுமி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கும் பாக்கியலட்சுமி. என்ன இன்னைக்கு ஒரே மகளிர் அணியா இருக்கு, மகளிர் நேரமா இருக்குமோ பாட்டு போட்டாலோ?
5: ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
4: ரொம்ப நலமா இருக்கும்.
3: என்ன பாடல் பாட போறீங்க?
5: சங்கர் குரு படத்துல இருந்து படிக்கிறேன்.
3: பாருங்க.
4: படிக்க கூடாது, பாடணும்.
5: சரிங்க.

0: அப்புறம் என்ன போச்சா? இல்லை அது என்னமோ எல்லாருமே முதல்வரியை பாட முடியும்
1: பாடிட்டு அதுக்கப்புறமா பாட்டு
0: போட்டமச்சான்றதை எங்கே பாடுவாங்கன்னு நானும் பார்க்குறேன், போயிட்டாங்க. சரி, அடுத்த ஒரு நேராது முதல் அதாவது முதல் வரியிலேருந்து பாடுறாரா இடையிலேருந்து பாடுறாருன்னு கேட்டலாம். அங்கே வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், பேர் சொல்லுங்க. ஒரே இறைச்சலாக இருக்கே, உங்கள் பேர் சொல்லுங்க.
0: முத்து.
2: முத்து.
1: ஆ, என்ன பாட் பாட போகிறீங்க?
2: வேதம் திரைப்படத்துலேருந்து. குஞ்சி குஞ்சி தேசி வரும் தமிழ் போல.

0: முத்தையாவுக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்குமோ?
1: அழகா பாடினதுக்கு உங்களையும் நாங்க வாழ்த்துறோம். சரிங்களா,
0: அந்த பாடலோட அவர் ஆழ்ந்துட்டாரு.
1: ஆமா,
0: நல்லா இருந்துச்சு, நன்றிங்க.
1: அடுத்த நேருக்கு வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் முற்பகல், வணக்கம் இருவருக்கும்.
1: பேர் சொல்லுங்க.
2: தேனி மாவட்டம் ஓடைப்பட்டியிலிருந்து மீனா.
1: மீனா,
2: ஆமா.
1: என்ன பாட்டு பாட போறீங்க?
2: ரிதம் படத்துல நதியையும் தென்னையும் ஒப்பிட்டு பாடக்கூடிய

0: என்ற பாடல். நதியே நதியே
1: பாடுங்க பாடுங்க.
0: தீங்கனா தீங்கனா தீங்கனா தீங்கனா தீங்கனா தீங்கனா தீரனா

நடந்தாள் ஆறு எழுந்தாள் அருவி நின்றாள் கடலல்லோ சமைந்தாள் குமரி மணந்தாள் மனைவி பெற்றாள் தாயல்லோ சிறு நதிகளே நதியிடும்.

0: நதியிடும் கரைகளே, கரை தொடும் நுரைகளே, நுரைகளில் இவள் முகமே. நன்றிம்மா.
1: நன்றி. அழகான கவி கவி வரிகளில் வந்து பாடியிருக்காங்க.

0: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
1: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
2: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
1: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
3: திவ்ய சேத்ரா பிலிம், டாக்டர் சி ஆர் ராஜன் தயாரிப்பில், திருவருள் கிருஷ்ணன் இயக்கத்தில், தேஜஸ் ராஜன் மற்றும் பலர் நடிக்கும் KGF, புஷ்பா போன்ற அதிரடி திரைப்பட வரிசையில் அமரம். ஆகஸ்ட் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: வாரம் ஆகஸ்ட் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள். இதுவரை கேட்டும் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
2: இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ.
3: தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அன்கோ.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே, வசந்த் அன்கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அன்கோ தான் சரி.

0: வசந்த் & கோ.
1: That's right.
2: நேரம் வந்து சரியாக 11:30 ஆயிடுச்சு. பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் இருக்கும் ஒரே நபரின் பாடல்களை நேர்கள் வந்து அழகாக பாடிட்டுருக்காங்க.
3: இன்றைக்கி வந்து நடிகர் அர்ஜுன் நடித்த திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் பாடிட்டுருக்காங்க. இப்போ இனிப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
4: வணக்கம். மதுரை மாவட்டம் மேலூர் கோட்டலத்தை பற்றி ராதாகிருஷ்ணன்.
3: ராதாகிருஷ்ணன் ஐயா, நலமாக இருக்கீங்களா?
4: நலமாக இருக்கேன்ப்பா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
3: எல்லோரும் நலமாக இருக்கோம். என்ன பாடல் பாட போகிறீங்க?
4: நான் தாயின் மணிக்கொடி படத்தில் 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூ.
3: ம், பாருங்க.
4: 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூவல்லவா, இந்த பூவுக்கு சேவகன் செய்பவன் நான் அல்லவா, இதழோடு இதழ் சேர்த்து உயிரோடு உயிர் கோத்து வாழவா, 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூவல்லவா, இந்த பூவுக்கு சேவகன் செய்பவன் நீ அல்லவா. போதும்ப்பா,
3: நல்லா பாடுனீங்க. வாழ்த்துக்கள், நன்றிங்க.
2: இனிப்பில் காத்திருக்கும் அடுத்த நேருக்கு வணக்கம். வணக்கங்க. வணக்கங்க.
5: வணக்கங்க மேடம்.
2: பேர் சொல்லுங்க.
5: கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் கஞ்சம்பட்டி இருந்து சண்முகானந்தம் பேசுறேங்க.
2: சண்முகானந்தம்.
5: ஆமாங்க மேடம்.
3: என்ன பண்றீங்க பொள்ளாச்சியில?
5: இங்க பொள்ளாச்சி ஏரியாவில் கைத்தறி நெசவு வேலைங்க மேடம்.
3: சரிங்க. என்ன பாடல் பாட போறீங்க?
5: அர்ஜுன் பாட்டு ஒண்ணுங்க, நல்ல மெலோடி சாங்ஸ் ஒண்ணு. கதவை திறக்கும் காற்றிலே ரோசாவின் வாசம் என்ன அப்படின்னு ஒரு பாட்டுங்க, அது தொடர்ச்சியா வரும்.
3: அழகான
2: பாடல் இல்லையா?
3: பரவாயில்ல, 2 வரிகள் தான் முயற்சி பண்ணீங்க. அடுத்து எப்பயா தொடர்பு கொண்டா ஒரு 4 வரி பாடுறதுக்கு முயற்சி பண்ணும். சரியா? நன்றிங்க.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: காற்றினில் கானமழை, கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் இருக்கும் இல்லையா? நடிகர் அர்ஜுன் நடித்த படங்கள்லேருந்து நேர்கள் பாடல்கள் அழகாக பாடிட்டு இருக்காங்க, கேட்டுட்டு இருக்கோம். இனிப்பில் காத்திருக்கும் அடுத்த நீருக்கு வணக்கம்.
5: ஆவணி மாசத்தில் தாவணி போட்ட புள்ள, ஆவரம் தோப்புக்குள்ள அண்ணாடும் நின்ன புள்ள, அத்தையின் தத்த புள்ள, அத்தானு சொன்ன புள்ள, மைகண்ணில் திட்டிக்கிட்டு மயக்கத்தை தந்தவென்னவோ. சகோதரி வணக்கம், பிற்பகல் வணக்கம்.
4: உங்களுக்கும் வணக்கம், பேர் சொல்லிருங்க.
5: சேலம் கேர் தொப்பூர் கோமதி குப்புசாமி. சகோதரி நிலையத்தில் அனைவரும் நலமா?
6: இன்னும் நண்பகலே ஆகல, அதுக்குள்ள பிற்பகல்ன்றீங்களே, போயிடலாமா 4
5: பிற்பகல்?
6: இல்ல இல்ல, நீங்க அந்த பாட்டு பாடுற இதுல இருக்கீங்கன்னு எனக்கு தோணுது.
5: சகோதரி நான் ஒரு பாட்டு அது நல்லா பாடுவேன், அது எடுத்து சரி அது பாடக்கூடாது பண்பலையிலன்னு இந்த சிந்தனையிலேயே இருக்கும், கொஞ்சம் மெய் மறந்துட்டேன்.
6: சரி சரி.
5: கரூர் தரகம்பட்டி மலைச்சாமி அண்ணா அவர்களுக்கு பிறந்த நாள் ஒரு வாழ்த்து சொல்லிருங்க சகோதரி.
4: சரி, மலைச்சாமி ஐயாவுக்கு வந்து கோடை பண்பலை சார்பா வாழ்த்துக்கள் சொல்லிட்டோம்.
5: சரி, நம்ம பாட்டுக்கு போயிடலாமா சகோதரி?
4: போயிடலாம்.
6: சரி, முதல்ல ஒரு பாட்டு பாடுனீங்களே, அது என்ன பாடல்,
4: என்ன படம்?
5: அது பழைய பாட்டு, ஜானகம்மா பாட்டு சகோதரி, சூப்பரா இருக்கு அந்த பாடல்.
6: இல்ல, அர்ஜுன் பாடல் தான் பாடணும், நீங்க ஒரு பாட்டு எடுத்துட்டு வரீங்களே.
5: நான் இப்ப பாட வேண்டியது அர்ஜுன் பாட்டு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தொடக்கத்துல கொஞ்சம் பாட்டோட வரும் இல்லையா?
6: ஓ சரி, அதுவும் நீங்க அர்ஜுன் பாடலாம் தான் சிறப்பா இருந்திருக்கும்.
5: நல்லா இருந்திருக்கும், அதை நான் அந்த பாட்டு நல்லா பாடுவேன், அந்த பாட்டு பாடக்கூடாது இல்ல, அதனால அதை விட்டுட்டேன்.
6: சரி, இப்ப வேற நல்ல பாடல பாடுங்க.
5: கொஞ்சம் இது கொஞ்சம்

0: சுமாரா தான் பாடுவேன். அதுக்கு நல்ல பாடலாம் தெரியறது, ஆனா அது வேற கதாநாயகி படம், அது பாட முடியாது. நான் இது கொஞ்சம் கூட பாடிடுறேன்.
1: சரி பாடு.
2: குழப்பத்துல இருக்காங்க போல.
1: சரி அர்ஜுன் பாட்டு தயவு செய்து பாடவும்.
0: உப்பு கருவாடு ஊற வெச்ச சோறு ஊட்டி விட வேணும் நீ எனக்கு சகோதரி. நானே சரி ரொம்ப நன்றி. நான் பாட வந்த பாட்டு வேற, இந்த பாட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
1: இந்த பாட்டு நல்லா தானேங்க இருக்கும். உப்பு
2: கருவாடு தெரியல
1: இல்ல, மத்தியானம் வேற ஆயிடுச்சு. நீங்க சொன்னோட எங்களுக்கு ஒரு பசிக்குது.
0: உப்பு கருவாடு ஆஹா சூப்பரா இருக்கும்.
1: சரி கட்டி கொண்டு வந்துருங்க. சரியா
2: சரி, இப்ப அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கங்க.
3: பட்டி தொட்டி எங்கும் பாட்டு பறக்கும் நேர்களுக்கும், நம்ம அம்மா ஜெயமேரிக்கும், தீபா நடராஜன் அம்மாவுக்கும், நம்ம நூர்ஜான் அம்மாவுக்கும் சேர்த்து முற்பகல் வணக்கங்கள். அம்மா
2: சிக்கந்தரை விட்டுட்டீங்களே,
1: தெரியல.
3: நல்ல நல்ல பாட்டா போடுவாரு அவரு.
1: சரி உங்க பேரை சொல்லுங்க.
3: குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்திலிருந்து ஆக்ஷன் கிங் பாடல் பாடல் வந்து பாட வந்தேன் அம்மா.
1: நீங்களே ஒரு ஆக்ஷன் கிங் மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. எங்க அந்த ஆக்ஷனோட பாடுங்க.
3: தங்கர் குரு படத்துல இருந்துமா தன்னண்ண கண்ணால் பாரு போது தொட்டு தொட்டு பேசும் போது போதுமா நீங்களே
1: துன்பம் எல்லாம் தீரும். நீங்க தொடங்க நாங்க முடிக்க.
2: இருந்தாலும் அழகா பாடினாரு.
1: சரிங்க, வாழ்த்துக்கள், நன்றிங்க. இது கோடைப்பெண்மலை 100.5 பாட்டு பட்டாலும் இன்னைக்கு ஒரே நபரின் பாடல்கள். இன்னைக்கு வந்து நடிகர் அர்ஜுன் பாடல்கள் தான் நேயர்கள் பாடிட்டு இருக்காங்க. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
4: பழனியிலிருந்து கருணாநிதி. வணக்கம்.
1: வணக்கம் கருணாநிதி ஐயா, என்ன பாடல் பாட போறீங்க?
4: சேவகன் படத்துக்கு போது நன்றி சொல்லி பாடுவேன் அப்படிங்கிற பாடுங்க.
1: பாடுங்க.
4: நன்றி சொல்லி பாடுவேன் நாயகனாகவே, பாளையம் போலிருந்தே பால் மனமே பிறந்தாய், பருவத்தை வாழ வைத்தாய். நன்றி சொல்லும் நேரமா நாடகம் பார்ப்போமா, கிளி குஞ்சுக்கு திருப்பு வர கிச்சு கிச்சு மூட்டட்டுமா, கின்னஸ் முத்தம் போடட்டுமா. நன்றி சொல்லி பாடுவே நாயகனானே, புத்தம் ஒரு புத்தகத்தை வாசிக்க அருகே வரவா, புத்தகத்தின் தத்துவத்தை யோசிக்க இரவா பகலா, நான் பார்வைக்கு தான பலாத்தலம் பிரித்ததும் சுளை தரும், நான் சூரியன் சுவக்கின்ற நிலாத்தலம் சோதனையின் சுதமே, ஆடைகள் சீரட்டுமே ஆசைகள் வாழட்டுமே. நன்றி சொல்லி பாடுவே
1: நல்லா பண்ணீங்க. அது என்ன சொல்ல, இதெல்லாம் வந்து எப்பயோ கேட்ட பாடல், ஆனா இன்னைக்கு கேக்குறப்ப நல்லா இருக்கு. அர்ஜுன் பாடல்
2: படுத்த மாதிரி இருக்கு.
1: சிறப்பா பண்ணீங்க, வாழ்த்துக்கள், நன்றிங்க.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: நேரம் வந்து 11:52 ஆயிடுச்சு. பாட்டு பாட்டாளம் நிகழ்ச்சியில் இருக்கும். நடிகர் அர்ஜுன் நடித்த படங்கள்லேருந்து நேர்கள் பாடிட்டு இருக்காங்க. அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், பேர் சொல்லுங்க.
5: திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளி வட்டம் காடவளையத்திலிருந்து நிர்மலா சந்திர பேசுறேங்க மேடம். நல்லா இருக்கீங்களா?
4: நல்லமா இருக்கோங்க. என்ன பாடல் பாட போறீங்க?
5: கோகுலம் படத்துல இருந்து பாடுறேங்க மேடம்.
4: பாடுங்க, கேட்கலாம்.

0: அவ்வளோதாங்க மேடம்.
1: சிறப்பாக பாடிட்டீங்க. அதென்ன ஒரு வரி மட்டும் பண்பலையும் சேர்த்துக்கிட்டீங்களே?
0: ஆமாங்க மேடம், பண்பலைய கருணா தான் நாங்கள் பாடுறோம்.
1: ஓ, அதனால சரி, நீங்கள்
0: ஆமாங்க
1: கவிதை
0: மேடம்.
1: எழுதுவீங்கன்னு நான் நினச்சிட்டேன். சரிங்க, சிறப்பாக
0: அப்படி
1: பாடினீங்க,
0: இல்லைங்க மேடம்.
1: நன்றிங்க. வாழ்த்துக்கள். நேரம் 11:54. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்மா.
3: வணக்கம், பேச சொல்லுங்க.
2: நான் சிவகாமி மாவட்டம் கட்டிக்குளத்துலேருந்து அழகர்.
3: என்ன பாடல் பாட போறீங்க?
2: ஆமா, அந்த சங்கர் குரு படத்துல இருந்து மாடி வீட்டு மை நிறைய வருதானுங்க, வந்து பாருங்க, மீச மேல மண் இருக்கும் பாருங்க, லேசாலி இவங்க எங்க போச்சுவங்க, துண்ட காண துணிய காண, ஐயோ ஐயோ ஐயோ அச்சச்சோ, மாடி வீட்டு மை நிறைய வருதானுங்க, வந்து பாருங்க. போதுங்கம்மா, அதுக்கு போல போன் பண்ணி என்ன கேள்வி பண்ணிடுவாங்க.
1: இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த பாடல் அந்த படத்தில் அதிகமாக கேட்டிருக்க மாட்டாங்க. சின்ன சின்ன பூவையும் காக்கிச்சிட்டு அந்த படத்தை தான் கேட்டிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள், நன்றிங்க. நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவான நேயர் வாங்க. வணக்கம்
4: மேடம். பரமத்தி வேலூர்லேருந்து அம்சவேணி தனசேகர் பேசுகிறேங்க மேடம்.
1: அம்சவேணி அம்மா, என்ன பாடல் பாட போகிறீங்க?
4: பூங்கா ட்ரே, அந்த பாட்டு பாட போகிறேங்க மேடம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாம் நல்லா இருக்கும். இப்பாடுங்க.
4: ஆ, நம் கானம் கேட்டு பாணாடும்

0: அன்பே அன்பே பூங்காற்றே இனி போதும் என் உடல் தீண்டாதே, பூங்காற்றே இனி போதும் என் உடல் தீண்டாதே. நன்றிங்க மேடம்.
1: நன்றிங்க. இடையிலேருந்து பாடி முதலுக்கு வந்தாங்க. நாங்களும் யோசிக்கிறோம் பாட்டாக இருக்கும் அப்படின்னு. சரி, கொண்டு வந்துட்டீங்க. சரி, வாழ்த்துக்கள், நன்றிங்க. இதோட நிகழ்ச்சியிலேருந்து நாங்களும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்றைக்கி அர்ஜுன் பாடல்கள் எல்லாமே நேயர்கள் சிறப்பாக பாடினாங்க, கேட்கவும் நல்லா இருந்துச்சு.
2: எல்லாத்துக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம்.
1: தீபா நடராஜன்,
2: ஜெய் மேரி. நன்றி நேர்களே.
1: நன்றி நேர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடு முழுவதும் விளையாட்டு திறன் கொண்ட இளையோரை கண்டறிந்து உரிய வாய்ப்புகளை வழங்குவதில் கேலோ இந்தியா இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வேளாண் கல்வியில் மாற்றங்கள் கொண்டுவர வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். ஜப்பானுடனான தொழில்துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழலை மத்திய அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 162 அதிகரித்துள்ளது. காணாமல் போனவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் தவேக அரசு இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. பழங்குடியினர் நலனில் காங்கிரஸ் அக்கறை செலுத்தவில்லை என்று பிஜேபி குறை கூறியுள்ளது. தவிக்க நிர்வாகிகள் நாள்தோறும் வசூலில் ஈடுபடுவதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ருஜுலா ராமு, பாரத் ராகவ், சமர்வீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் விஜயலட்சுமி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டி டாஷ்கண்டில் இன்று நடைபெறுகிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் 5வது மற்றும் 6வது இடத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 19 வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று இலங்கை 2வது இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 329 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03 நிமிடம்.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க
4: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.

0: வழங்கும் மகளிர் நேரம்.
1: வணக்கம் நேயர்களே, வாழ்த்துக்கள் சகோதரிகளே. கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம் இன்று கண்டுபிடி கண்டுபிடி. சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீரா பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதிச் சொல்வது போல, இந்த பரந்த உலகில் எந்த இடத்திலும் பெண் என்ற நம்பிக்கையோடு பயணிக்கும் சகோதரிகள்

0: பங்களிப்பில் கௌடை பண்பலை 100.5 மகளிர் நீரும் இன்று கண்டுபிடி கண்டுபிடி. இன்றைய கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில் சகோதரிகள் கண்டுபிடிக்கலாம், என்ன கண்டுபிடிக்கலாம், அரசர்கள் அரசிகள் அணிந்திருந்த ஆடை அணிகலன்கள் பெயர்களை கண்டுபிடிக்கலாமா? எளிமையா எளிதில் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்றவங்க 96 55 24 24 29 என்ற இலக்கத்தில் தொடர்பு கொண்டு கண்டுபிடிக்கலாமா அரசர்கள் அரசிகள் அணிந்திருந்த ஆடை அணிகலன்கள் பெயர்களை? மகள் போடு நிகழ்ச்சியில் இணைகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். வருக வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமா இருக்கோம் ராஜேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்க்கா.
0: என்னமா வாங்கல் எப்படி இருக்குது? வாங்கல் வாங்கல்
1: வாங்க வாங்க சொல்லுதுக்கு
0: எல்லாத்தையுமே. வருவோமா கண்டுபிடிப்போமா?
1: வாங்கக்கா.
0: சரி, ராஜாக்கள் ராணிக்கள்
1: அடைந்த ஆடைகள் பேரு ரொம்ப கஷ்டமானது நினைக்கிறேன்.
0: கஷ்டமான இருக்காது, எளிமையாக தான் இருக்கணும். அதாவது நம்மளை நாமே அலங்காரம் பண்ணிக்கிறதுல ஒரு தனி சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? ஓ, அப்படி சொல்ல வரீங்களா? அந்த சந்தோஷம் இருந்தாலே போதும் நமக்கு. அதற்காக தான்
1: இன்னைக்கு
0: நம்ம வந்து எப்பயுமே வந்து பெண்கள் அப்படின்றப்ப ராணி போயிடலாமா அவங்கள்ட்ட? அந்த கால அரசிகள் ராணிகள் சரிங்களா, அவங்க உடுத்தும் ஒரு உடையோட பெயர் தான் இது. 3 எழுத்து. இல்ல ஆடை ஆடை அதாவது அந்த ஆடைய கூட நானே குழு சொல்றேன். அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்களில் தான் அந்த உடையை வந்து உடுத்துவாங்களாம். ஆமாம் ஆமாம், ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்களில் தான் உடுத்துவாங்களாம்.
1: என்னங்க கட்டி குத்தாம உடம்புல குத்தாம இருக்கிறதா அந்த மாதிரி தான் இல்லைன்னா?
0: விசேஷம் அப்படின்னாலே நம்ம வீட்டில் ஒரு விழா கூலம் பூண்டுறோம் இல்லைங்களா? இப்போ கத்தி எதுவும் பற்றாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னா ராணி அரசர்கள் அரசிகள் வந்து போர்க்களம் போகலாம். போர்க்களத்தில் நின்று அவங்க வந்து துணிவோடு போரிடும் போது வேணால் அதை கவசமாக பயன்படுத்தியிருக்கலாம். நீங்கள் சொல்கிறது அந்த விதத்தில் வரீங்க, நான் சொல்கிறது விசேஷமான நாட்கள். ஒரு வீட்டில் ஒரு திருவிழா ஒரு பண்டிகை வீடே விழா கூலம் பூண்டுருக்கும் அப்படின்னா தான் இதை வந்து அதிகமாக அந்த ராணிகள் வந்து அணிவாங்கலாம். குறிப்பா வந்து மணமகளாகும்போது ஒரு நாட்டுக்கு பட்டு வஸ்திரமா அதோடைய பேரு கேக்குறோம். இப்ப வந்து நம்ம காஞ்சிப்பட்டு பனாரஸ் பட்டு பட்டுகள் நிறைய விதம் இருக்கு இல்லைங்களா? தங்க இலை ஓடியது வெள்ளி இலை ஓடியது அப்படின்லாம்
1: சொல்லுவோம்.
0: சரி நெய்ந்ததெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அவங்க அணியக்கூடிய அந்த பட்டாடைக்கு ஒரு பேர் இருக்கான். அந்த பேர் கூட நானே குழு சொல்லிடுறேன். நீங்கள் சொன்ன மாதிரி கடினமாக இருக்குன்னு சொல்கிறீங்க, கடினமாகலாம் இல்லை. அந்த பட்டாடையோட பேர் நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு வீட்டோட அமைப்பை நம்ம அப்படி சொல்லுவோம், வீட்டோட அமைப்புகள் நிறையா இருக்கும். அதில் ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் போது இந்த பட்டாடையோட பெயர் அதோடு பொருந்தி வரும். கண்டுபிடிச்சிருவோம், சும்மா எளிமையாக நம்ம சமையல் அறையில் இருக்குதுங்க, கடுகு இருக்குதுங்க, மிளகு இருக்குங்கன்னு சொல்கிறத விட நம்மக்கிட்ட இருந்த சரி யாராவது சொல்கிறாங்களான்னு கேட்போம், இல்லாட்டி நானே சொல்லிடுறேன் சரிங்களா? நன்றிங்க. வருக வணக்கம். அதாவது இணைப்பில் பழுது இன்னைக்கு வந்து ரொம்ப உற்சாகமாக நம்ம சகோதரிகள் வந்து சொல்ல வரணும், ஒரு வித்தியாசமாக இருக்குது, இதை நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு ஆவலாக காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இணைப்பில் பழுதுன்றனால எல்லா இணைப்புகளையும் உங்களுக்கு கொடுக்க முடியல. 96 55 24 24 29 அப்படின்ற ஒரு இலக்கம் மட்டும்தான் நம்மளுக்கு பயன்பாட்டில் இருக்குது. வருக வணக்கம்.

0: வணக்கம். இணைப்புக்கு வந்திருக்கீங்கம்மா? நான் ரொம்ப ஆவலா இருக்கேனே, என்னாச்சு சகோதரி? வணக்கங்க.
1: வணக்கம் மேடம். தேனி மாவட்டம் சின்னமனூர் சொக்கநாதபுரத்திலிருந்து பவுனம்மா பேசுறேன் மேடம்.
0: பவுனம்மா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கோம்.
1: நன்றிங்க மேடம்.
0: கண்டுபிடிக்கலாங்களா?
1: சொல்லுங்க மேடம்.
0: பவுன் தாயம்மாவுக்கு அந்த ஆடையோட பெயர் வேண்டாம், அந்த ஆடையோட பெயர் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சவங்க சொல்லுங்க, வேண்டான்னு சொல்லலை. அணிகலனுக்கு போயிடலாமா? ஒரு அணிகலனை கண்டுபிடிங்க. பவுன் தாயம்மா உங்களுக்கு வயசு என்னவா இருக்கும்?
1: எனக்கு வயசு 72.
0: அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய வயசில் பயன்படுத்தியிருப்பீங்க. நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க, இல்லாட்டி உங்கள் முன்னோர்கள், அம்மா தாத்தா, உங்களுடைய பாட்டிகள் பயன்படுத்தியிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கும். அதனால் உங்கள்கிட்ட அணிகலன் கேட்கலாங்களா? மூன்று எழுத்து.
1: மேடம்
0: அரசிகள்,
1: இளவரசிகள், கையிலையா, கழுத்துலையா, எதில் போடுறது மேடம்?
0: வேற என்ன பாகத்துலலாம் வந்து அணிகலன் அவங்க அணிவாங்க? இப்போ நீங்கள் கேட்டதில் எதுலேயுமே இல்லை. காலில் கிடையாது, கழுத்தில் கிடையாது, மூக்கில் கிடையாது. ஆ, வேற
1: அது எதில் அணிவாங்க மேடம்?
0: அதான், அதாவது அணிகலனை ஏதாவது ஒரு உறுப்பு சொன்னீங்களா தான் அது வந்து நான் ஆமாவா இல்லையான்னு சொல்லி. விரலான்னு கேட்கலாம், கையான்னு கேட்கலாம், எதில் நானே சொல்லிட்டேன்னா அதுக்கான பதில் வந்துடும்ல.
1: மூணு எழுத்தாங்க மேடம்.
0: ஆமாங்க. காலில் அணிறது கிடையாது, கால் விரலில் அணிறதும் கிடையாது. ஸோ காலோட பாகம் முடிந்து விட்டது. அடுத்து கழுத்து கிடையாது. கழுத்தில் அட்டிகையெல்லாம் வச்சுருக்கீங்களா? அது கிடையாது. வளையல் கிடையாது, மோதிரம் கிடையாது. வேற எங்க அணிகலன் அணிவாங்க? நெத்திச்சூடி. அதுவும் கிடையாது.
1: மூக்குல புல்லாக்கு போடுவாங்க.
0: அதுவும் கிடையாது. கொப்பு காது. என்னங்கம்மா?
1: ஜிமிக்கி ஜிமிக்கி.
0: அதைத்தான் காதுன்னு சொல்லிட்டேன்ல, காதை சுற்றி இருக்கக்கூடிய அணிகலன்கள் கிடையாது. இது
1: இடுப்புல ஓடுற ஒட்டியானம்.
0: அதை நீங்க அணிஞ்சிருக்கீங்களா? இல்லைங்களா? அதுக்குடைய பெயர் ஒட்டியானோ. ஆனால் அரசர்கள், அரசிகள், இளவரசிகள் அவங்களாம் அணிஞ்சது வந்து மேகலை, இல்லாட்டி காஞ்சி அப்படின்னு அதை வந்து சொல்லுவாங்க பண்டைய காலத்தில். ஒட்டியானம் தான். சரிங்களா? மேகலை இல்லாட்டி காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப ஆடம்பரமாக இருக்குமா? அதாவது 7-8 பவுனுக்கு மேலே அந்த தங்கத்தில் ஆனதாக இருக்குமா? இது 7-8 பவுனுக்கு மேலே அடுக்கடுக்காக இருக்குமா? அது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ஆடம்பரத்துக்காக மட்டுமே அவங்க வந்து அணிவாங்களாம் அந்த ஒட்டியானம். அப்போ என்ன சொல்கிறாங்க, அதனால் மேகலை காஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றிங்கம்மா.
2: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
6: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
7: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸுடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
8: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
4: புதிய அனுபவம் எப்பொழுதும். சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு
3: வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.
5: முந்தி வரும் கவிமுகள் கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கண்டுபிடி 12:16 வரிக.
6: சகோதரிக்கு மதிய வணக்கம்.
5: வணக்கம்மா.
6: ஆத்தங்குளிலிருந்து சத்யவாணி பேசுறேன்மா. சிவகங்கை மாவட்டம் எப்படி இருக்கியா? நல்லா இருக்கியலா? மழை பெய்யுதா? கொடைக்கானல்ல
5: வேற ஏதாவது கேக்கணுமா? ஒரே பதிலா சொல்லிடலாம்.
6: சொல்லுங்க. மழை பெய்யுதா வெயிலா?
5: சத்யமா, இன்னைக்கு பரவாயில்ல, ரொம்ப மழையும் கிடையாது, வெயில் அடிக்குதுன்னு சொல்ல முடியாது, மிதமான வானிலையா இருக்கு.
6: மழை பெய்யுங்க.
5: அப்படியா? இங்கேயும் வந்தது சாரல் அப்படி வந்துச்சு. ரொம்ப ரொம்ப ரொம்ப மிதமா இருக்குது வானிலை இன்னைக்கு. சரி, கண்டுபிடிக்கிறீங்களா? அந்த ராணி அணைந்த ஒரு பட்டு புடவைக்கு பேர் என்ன? அவங்க வந்து ரொம்ப விசேஷமான நாட்களில் தான் அணிவாங்கன்னு சொல்லியிருந்தோம், அது தெரியுமா? இல்லாட்டி வேற அணிகலன்கள் கண்டுபிடிக்கலாமா?
6: சொல்றேன், சொல்லுங்க.
5: சரி,
6: இது வந்து விசேஷ நாளாக இந்த தாலி கட்டையில கட்டியிருப்பாங்களா?
5: ஆமாங்க,
6: அது கூரத்தேலுன்னு சொல்லுவாங்க.
5: காஞ்சி பட்டு உடுத்தி அப்படி ஒரு பாடல் இருக்கு.
6: காஞ்சிபுரம் இருந்துச்சு, காஞ்சி மன்னர் என்ன இருந்திருக்கலாம்.
5: இப்ப வந்து கூரைப்பட்டு அப்படின்றதே, அதாவது வந்து வீடுகள்லயும் கூரை வீடு நம்ம சொல்லியிருப்போம் இல்லைங்களா, அதனாலதான் அந்த வீட்டோட வகைகள்லயும் ஒண்ணு இருக்கும் அப்படின்னு. கூரைப்பட்டு அப்படின்றதே வந்து ரொம்ப வந்து சொற்பம் ஆயிடுச்சு. இப்ப
6: கூரைப்பட்டு, கூரைச்சேலை எடுக்க போறோம், இதெல்லாம் சொல்றதுதான் இப்போ உண்டுதான். கிடையாது, இங்க எல்லாம் கூரைச்சேலை எடுக்க போறோம் சொல்லுவாங்க. சென்னையில பெரும்பாலும் அந்த சேலை கட்டித்தான் தாலி கட்டுறதே கட்டுவாங்க.
5: நம்ம பயன்படுத்துறோம் இல்லைங்களா? அது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கூரை சேலை கட்டி நம்மளுடைய திருமண விழாக்களை முடிச்சுட்டு ரிசப்ஷன் அடுத்து நிறைய தான் வைக்கிற முடியும். இப்ப எல்லாம் எங்க 5 நாள் 6 நாள் ஓடும் போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று. ஆனா அந்த காலத்துல அந்த ராணிகள் வந்து திருமண நாட்கள்ல இல்ல ரொம்ப விசேஷமான நாட்கள்ல இந்த கூரைப்பட்டு அன்னைக்கு அவங்க அதை தான் உடுத்துவாங்க. அப்ப அது எவ்வளவு விலை உயர்ந்ததா, எவ்வளவு ஒரு மகத்துவம் நிறைந்ததா இருக்கும் அந்த பெயர் கொண்ட அந்த பட்டு.
6: அது கூரைச்சேலை. இன்னொன்னு என்னன்னா, இப்போவுமே வந்து இந்த பக்கம்லாம் அப்படின்னாக்கா இந்த கல்யாணத்துலயும் கேட்கற கூரைச்சேலை வந்து குழந்தை கல்யாணம், நாத்தனா கல்யாணம், அதே மாதிரி மயங்க கல்யாணத்துக்கு கூட அந்த சேலை தான் கட்டுவாங்க பெரும்பாலும். எவ்வளவு விட்டு போயிருந்தாலும் சரி, இட்டு போயிருந்தாலும் சரி,
5: அது
6: மகத்துவமான விசேஷம் இருக்கு.
5: ஆமா, சிறப்பு சிறப்பு சிறப்பு. சரி, உங்களுக்கு ஒரு அணிகலன் கேட்கலாங்களா? கேட்கவாமா அணிகலன்?

திவ்ய கஷேத்ரா பிலிம்ஸ், டாக்டர் சி ஆர் ராஜன் தயாரிப்பில், திருவருள் கிருஷ்ணன் இயக்கத்தில், தேஜஸ் ராஜன் மற்றும் பலர் நடிக்கும் KGF, புஷ்பா போன்ற அதிரடி திரைப்பட வரிசையில் அமரம். ஆகஸ்ட் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: அமரம் ஆகஸ்ட் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: நம் கோடை பண்பலை நெருப்புள்ளி ஐந்தில் நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி நாளை தன்னுடைய சாதனை பயணத்தை நம்மிடையே பகிர இருக்கிறார் தேனி போடி நாயக்கனூரை சார்ந்த கைவினை கலைஞர் உஷா நந்தினி கண்ணன் அவர்கள்.
1: உண்மை என்னன்னா நம்மளுடைய கோடை பண்பலையில் தான் எனக்கு ஒரு தாய் வீடு மாதிரி. கோடை பண்பலை விடாம நான் எப்பயுமே கேட்டுட்டு தான் இருப்பேன். அப்படி ஒரு நிகழ்ச்சியில வந்து மதுரையில ஒரு கண்காட்சி நடக்குது அப்படின்னு நிகழ்ச்சியில கேட்டேன் நான். அதை வச்சுதான் அந்த கண்காட்சிக்கே நான் போனேன். நான் அந்த கண்காட்சியில சந்தித்த ஒரு நபர் தான் எனக்கு இந்த மாதிரி நாகர்கோவில்ல ஒரு அலுவலகம் இருக்கு, அங்க போய் நீங்க அட்டை வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எதிர்காலத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன் மூலியமா தான் நான் அட்டை வாங்கினேன். அதன் மூலியமா தான் நான் காசி தமிழ் சங்கமத்திலையும் கலந்துகிட்டேன். இது எல்லாத்துக்குமே சேர்த்து கோடை பண்பலை வந்து எனக்கு எப்பயுமே ஒரு தாய் வீடு தான். இந்த நன்றியை வந்து எப்பயும் நான் கோடை பண்பலைக்கு மறக்க மாட்டேன். நான்
0: கேட்க மறவாதீர்கள் நீர்களே நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி.
2: கோடை பண்பலை 100.5
3: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.

0: வழங்கிய மகளிர் நேரம்.
1: தமிழ் மலரும் நந்தவனம் நம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில் கண்டுபிடி 12:30 வருக.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்மா.
2: கரூர் காந்தி கிராமம் கனிமொழி வீரமணி மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: கனிமொழியம்மா, அருமையா இருக்கும்.
2: சரி மேடம்,
1: நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
2: உங்க குரல் கேட்டு ரொம்ப நாள் ஆகுதுங்க மேடம்.
1: ரொம்ப நாள் ஆகி போச்சா? சந்தோஷமா இருந்தீங்களா?
2: என்ன
1: செஞ்சிட்டு இருக்கீங்க?
2: என்னமா? டவல் தைக்கிறோம்.
1: வீட்டுல இருந்தீங்களா?
2: இல்லங்க மேடம், நாங்க இங்க யூனிட்
1: போட்டிருக்கோம். எத்தனை பேர் இருக்கீங்க?
2: 4 பேர் இருக்காங்க மேடம்.
1: சரிங்கம்மா, ஒரு நாளைக்கு எத்தனை தைப்பீங்க?
2: ஒரு நாளைக்கு ஒரு 1000 பீஸ் தைப்பாங்க மேடம்.
1: டார்கெட் கொடுத்துருவாங்களா, இவ்வளோ தான் செய்யணும்னு?
2: கொடுத்துருவாங்க.
1: அதுக்கு மேலே செஞ்சா?
2: அதுக்கு மேலே செய்யலாங்க மேடம்.
1: அன்னைக்கானதான் அன்னைக்கு முடிக்கணும்.
2: ஆமாம் ஆமாங்க.
1: சரி, கண்டுபிடிக்கலாங்களா?
2: கண்டுபிடிக்கலாங்க.
1: ராணிகள் அணிந்த ஒரு அணிகலத்தோட பெயர் 5 எழுத்து.
2: ராணிகள் மேடம்,
1: ராணிகள் அணிந்த அணிகலன்.

0: பண்ணிக்கலாம்.
1: சரிங்களா? அதோடைய பெயர் அதிகபட்சம் நம்மள்கிட்ட வந்து அதிகபட்சம் எளிமையாக இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த சங்க இலக்கிய காலங்களில் வந்து எப்படி அதன் பெயரை வந்து சூட்டினாங்க, எந்த பெயரால் அழைத்தார்கள்?
0: முத்தாரம்.
1: முத்தாரம்
0: கழுத்தில் அணியும் பேர் முத்தாரம் தானங்க
1: மேடம். ஆ, அப்படிங்களா? தெரிஞ்சுக்கலாம், சொல்லுங்க.
0: கரெக்ட் தானங்க மேடம், நானும் யோசிச்சு சொல்கிறேங்க மேடம்.
1: முத்தாரம் இல்லைங்களே,
0: வேற மேடம். கையில் அணிவாங்களா மேடம்?
1: கழுத்து கை கிடையாது.
0: சரி மேடம்.
1: ம்,
0: வேற எங்க மேடம்?
1: நீங்க கேளுங்க, வேற எங்கன்னு ஏன்ட்ட கேக்குறீங்க?
0: காலைங்க மேடம்.
1: ஆ, கால் அணியக்கூடிய ஒரு அணிகள் இருந்தா அது
0: சண்டை, அது மூணு எழுத்து தானங்க.
1: ம்,
0: ஏதாவது ஒரு குழு கொடுங்க மேடம்.
1: அவங்க வந்து அதை வந்து என்ன செய்வாங்கன்னா,
0: சிலம்பு. சிலம்புங்களா?
1: சிலம்பு. அதுவும் கிடையாது, ஆனால் அதுவும் அணிவாங்க. கணுக்கால்ல அணிவாங்களாம்.
0: கணுக்கால்.
1: ஆமாம், எத்தனை சிலம்போ கொலுசோ என்னென்னமோ சொல்கிறோமே எல்லாத்தையும் போட்டிருப்பாங்களாம். இதையும் கணுக்கால்ல அணிவாங்களாம்.
0: சலங்கை.
1: சலங்கை. ஏன்னா நமக்கு தெரிந்த வார்த்தைகள் நம்மளுக்கு அவ்வளவாக இருக்கும் இல்லைங்களா? இல்லை, எல்லாருக்குமே எல்லாருக்குமாக அது உண்மைதான். யாரும் சொல்லி சொல்லி தராங்களே, இதுவா இருக்குமா அதுவா இருக்குமா எப்படி இருக்கும்?
0: அதான் மேடம், தண்டை இல்லாட்டினா குண்டலம்.
1: குண்டலம் எங்க அணிவாங்க?
0: காதுல.
1: குண்டான தூக்கி போட்டுருவோம் நம்ம அப்புறம். சரிங்க, அது பேர் வந்து பரிபுரம்.
0: பரிபுரம்
1: கணுக்கால அணியக்கூடிய ஒரு வகையான அணிகள் எனது. அதோடைய பேர் நம்மளுக்கு தெரியல, தெரிஞ்சுக்கலாம். எங்கங்க நம்மளுடைய பாட்டிகள், நம்மளுடைய அப்பத்தாக்கள், அவங்களுடைய பாட்டிகள் காலத்துல எல்லாம் நம்ம காதுல பாத்திருக்கீங்களா, கொப்பு முதக்கொண்டு இந்த சைட்ல இருக்கக்கூடிய அந்த தண்டு முதக்கொண்டு எல்லா இடத்துலயும் பூட்டிருப்பாங்க. ஆனா எல்லாத்துக்கும் தனித்தனி பெயர்கள் இருக்கு. நம்ம தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அதை பார்க்கும்போது ஓ இதான அந்த பேர் அப்படின்னு சந்தோஷமா இருக்கும். இது ராணிகள் கணுக்கால்ல ஒரு வகையான ஒரு அணிகள் என்றால் அது பேர் வந்து பரிபுரம். நன்றிங்க.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
0: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸுடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
6: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்ப

நம்பிக்கையை வென்ற ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.
1: சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: எட்டு திசை விசை மட்டும் கழித்தரும் நம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில் கண்டுபிடி 12:42 இன்னைக்கு அரசர்கள் அரசிகள் அணிஞ்சிருந்த அணிகலன்கள் ஆடைகளை பத்தி தான் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். வருக வணக்கம்.
5: அப்பத்தா மேடத்திற்கு வணக்கம்.
4: அதென்ன அப்பத்தா மேடம்?
5: மாவட்டம் மாட்டியம்பட்டியிலிருந்து பிரேமா பேசுகிறேன்.
4: பிரேமாகனு எப்படி இருக்கீங்களாக்கும்?
5: நல்லா இருக்கிறோம் மேடம். எங்க மேடம் புதன்கிழமை நிகழ்ச்சி வர மாட்டேங்கிறீங்க?
4: வந்து விடுவோம்ல, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்களாக்கும்?
5: பேராண்டி
4: போயிருக்கான்ல, பேராண்டி சொல்லிட்டு போயிருக்கானாக்கும், வந்து
5: விடுறேன்னு.
4: சரிங்க பிரேமாமா, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
5: நான் இப்ப வீட்டுல தான் இருக்கிறேன். துணி துவைச்சு போட்டு இந்த நிகழ்ச்சிக்காகவும் சீக்கிரமா வந்தாங்க மேடம். காலையில வானவில் நிகழ்ச்சிக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுங்க மேடம். கண்ணு தண்ணி கூட எனக்கு வந்துருச்சுங்க காலையில.
4: அச்சோடா.
5: ஆமா, குரலின் குரல் நிகழ்ச்சிக்கும் போட்டு போட்டு நானும் களைச்சு போயிடுச்சுங்க.
4: இன்னைக்கு வந்துட்டீங்க, சந்தோஷம் தானே?
5: மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. கிடைக்கலனால வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே தான் மேடம்.
4: முயற்சி திருவினையாக்கும். உங்களை சந்திச்சதுல எனக்கும் ரெட்டிப்பு மகிழ்ச்சி.
5: ஆமாங்க மேடம், உங்க குரலை கேக்குறதுக்கு அந்த அப்பத்தா வந்து நீங்க தாங்க மேடம் அந்த நிகழ்ச்சிக்கே மெருகு.
4: சரி வந்துடுறேன் வந்துடுறேன். சரிங்களா?
5: சரிங்க.
4: கண்டுபிடிக்கலாங்களா?
5: சொல்லுங்க மேடம்.
4: ராஜாக்கள் அணிந்திருந்த ஒரு அணிகலனுக்கு பெயர் என்னன்னு தான் கேட்க போறோம். எதுனாலும் தெரிஞ்சதை சொல்லுங்க. இந்த காலத்துல நம்ம போட்டிருக்க பேரா இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து சரியாக இருந்ததுன்னா அதற்கான மாற்று பெயரை நான் சொல்றேன்.
5: அதாவது கழுத்து மார்பிள போடுறதுங்களா? இல்ல
4: எத்தனை எழுத்துன்னு சொல்றேன்.
5: சரி சொல்லுங்க.
4: 6 எழுத்து.
5: 6 எழுத்துங்களா? அது காதுல போடுறதுங்களா?
4: காதுல கிடையாது.
5: சரிங்க.
4: போர் திறம இருக்கு தெரியுங்களா? போர்க்களம் போயிட்டு வருவாங்க இல்லைங்களா? போர்க்களம் போவாங்கல்ல.
5: ஆமாங்க.
4: அப்ப அவங்களுடைய வீரத்தை, அந்த போர் திறமையும் வீரத்தையும் காட்டுறதுக்காக அத வந்து அவ்வளோ கம்பீரமா அணிவாங்களாம்.
5: அப்படிங்களா மேடம்?
4: சரி, ஆண்கள் வந்து வேற கை கா இந்த இடங்கள்லாம் நம்ம அணிகளை அணிவாங்க, அதுக்கு ஏதாவது பேர் தெரியுங்களா உங்களுக்கு?
5: அதாவது காதுல வந்து ஆண்கள் போடுறத வந்து குண்டலகேசி அப்படின்னு சொல்லுவாங்க.
4: குண்டலம்.
5: கழுத்துல வந்து முத்துமணி மாலைன்னு சொல்லுவாங்களா மேடம்?
4: ஆமா ஆமா ஆமா, ஆண்கள் அணிவாங்க. நம்மளும் போடுவோம், ஆண்களும் அதை வந்து ரொம்ப விரும்பி போடுவாங்க. அப்ப அரசர்கள் வந்து அதை இன்னமும் அதிகமா விரும்புவாங்க. சரி, இன்னைக்கு நம்ம சொன்ன இந்த 6 எழுத்து சொல் அவர்கள் அணிந்திருக்கும் அந்த பெயர்.
5: பெயர் அதாவது உடலில் சம்பந்தப்பட்டது இல்லைங்களா?
4: என்னங்க?
5: ஆடை சம்பந்தப்பட்டதுங்களா? இல்ல
4: ஆடை சம்பந்தப்பட்டது கிடையாது. அணிகள்.
5: சரிங்க மேடம்.
4: தண்டி கருப்பாயி.
5: 6 எழுத்து சொல்லிருக்கீங்க மேடம். அது அந்த பழைய நகைகள்ங்கிறதுனால அந்த
4: தெரியல, நமக்கு தெரியல. சரி, இப்ப உள்ள பேர் கூட சொல்லுங்களேன், இதுவா இருக்குமா?

0: அப்படின்னு கேட்டால் கூட ஓ அதுதான், ஆனால் அதுக்கு பெயர் அது அப்படின்னு சொல்லல. நம்ம
1: இன்னொரு
0: குழுவும் கொடுத்துட்றேன், காலில் வந்து அணிவாங்க. அந்த காலை வந்து அந்த மண்ணில் வந்து அவங்க அப்படி பதிக்கும்போது, இது என்னோட வெற்றிடா, நான் போர்க்களத்திற்கு வந்திருக்கிறேன், என்னோட போர் திறமை இதுதான் அப்படின்னு அவங்க வந்து அந்த ஒரு கம்பீரமாக ஒருத்த காலை வந்து அவங்க வந்து ஊனுவாங்க பார்த்தீங்களா, அவங்க மண்ணில் சந்தோஷத்தோடையோ இல்லை அடுத்த நாட்டு மண் மீது இது எனக்கானது அப்படின்னு ஊண்டுவாங்க பார்த்தீங்களா. அப்போ அவங்களுடைய போர் திறமைக்கு ஒரு சாட்சியாக அதை வந்து அணிவாங்களாம். கால போட்டிருப்பாங்க, நம்ம எப்படி கொலுசு போடுறோம்
1: இல்ல அந்த தண்டாயுதம் நினைச்சங்க அது இல்லைங்களா,
0: பேர் யாராவது சொல்றாங்களான்னு கேப்போம், இல்லாட்டி அது வந்து என்னத்துக்கு அணிகிறாங்க, எதை பறைசாற்றுவதற்கு அணிவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு, அதோடைய பெயரையும் சொல்லிடலாம். சரிங்களாமா, நன்றிங்க. வருக வணக்கம்.
2: வணக்கம் மேடம், உற்சாகமான மதிய வணக்கம்.
0: உற்சாகமான வணக்கம்.
2: வெங்கமேட்ல இருந்து விஜயாங்க மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம் விஜயாமா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம் மேடம், உங்களோட குரல் கேட்டேன்னு இன்னும் கொஞ்சம் உற்சாகம் அதிகமாயிடுச்சு.
0: சந்தோஷம் விஜயாமா, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
2: நான் டெய்லரா இருக்கேங்க மேடம்.
0: ஆஹா, என்ன ஸ்பெஷல்?
2: நாங்க ஊசி முடி அப்படியே மிஷின்லயே போடுவோம் மேடம்.
0: போடுவோம். எத்தனை பேர் இருக்கீங்க?
2: நாங்க 4 பேர் இருக்கோம் மேடம்.
0: ம், 4 பேர் முறை இடத்துல இருந்து காலையில எத்தனை மணிக்கு வருவீங்க?
2: காலையில நான் முதல்ல அட்டெண்டன்ஸ் போடுவோம் மேடம், 9 மணிக்கு எல்லாம். அவங்க எல்லாம் 10 மணிக்கு வருவாங்க மேடம்.
0: சரிங்க சரிங்க, சிறப்பு. அந்த ராஜாக்கள் வந்து தங்களுடைய போர் திறமையை வீரத்தையும் காட்டுறதுக்கு காலில் வந்து ஒரு அணிகலன் அணிவாங்க, அதோடைய பெயர் கண்டுபிடிச்சிங்களா?
2: மேடம் எத்தனை எழுத்துங்க மேடம்?
0: 6 எழுத்து.
2: மேம் காலில் அணியக்கூடியன்னா வீரக்கலல்ங்களா?
0: எப்படி சொன்னீங்க?
2: மேடம் எங்க அக்கா ஒருத்தர் சொல்லியிருந்தாருங்க மேடம், அவங்க வந்து இந்த பழைய காலத்து பேர்லாம் எனக்கு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த முத்துமாலை, அந்த நீங்க இப்ப பரிபுரம்னு சொன்னீங்களா, அது கேள்விப்பட்டது இல்ல, ஆனா இருந்தாலும் அது தெரிஞ்சுக்கிட்டேங்க மேடம்.
0: பரிபுரம், கணுக்கால் அணியக்கூடிய ஒரு வகையான கால் அணிகலன் அது. வீரக்கழல், அந்த வீரத்தை வந்து பறைசாற்றுவதற்கு அவங்க அணியக்கூடிய, ராஜாக்கள் அரசர்கள் அணியக்கூடிய ஒரு அணிகலன் தான் இந்த வீரக்கழல்.
2: நன்றி,
0: நன்றிங்கம்மா.

0: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீல வழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சர் பத்தின டயக்னோசிஸ்ல டவுட் இருக்கா? சர்ஜரி தான் சரியான ட்ரீட்மெண்ட்னு தெரியலையா?
2: ஒரு எக்ஸ்பர்ட்டோட செகண்ட் ஒபினியன் உங்க அடுத்த முடிவுக்கு தெளிவான வழிகாட்டுதலா அமையும்.
1: ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் ஃப்ரீ செகண்ட் ஒபினியன் அண்ட் சர்ஜிக்கல் கேன்சர் கன்சல்டேஷன் August 30 ஞாயிற்றுக்கிழமை, தவறாம கலந்துக்கோங்க.
2: மேலும் விவரங்களுக்கு கால் 8925960065.
3: மாயவளை மீளவழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
4: கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்கேம் ஆஃபரை பார்த்து மயங்காதீங்க. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாயவலை மீளவழி. இன்றைக்கு ஆன்லைன் ஷாப்பிங் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பகுதி ஆயிடுச்சு. வீட்டிலேருந்து ஒரு கிளிக்லேயே நம்ம எல்லாத்தையும் வாங்கிடுறோம். ஆனால் ரொம்ப குறைவான ப்ரைஸ், அன்பிலீவபிள் ஆஃபர், ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டு, இப்படிலாம் வந்தால் அந்த ஆஃபர் உண்மைதானா இல்லை அது ஸ்கேமா, அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வருது, 40,000 மதிப்புள்ள மொபைலை வந்து நாங்கள் இன்றைக்கி மட்டும் 4,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம், அது வேணும்னா நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டுக்கு போய்

0: அந்த ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிடுறார். டேட்டு, நம்மளோட டெலிவரி எல்லாமே, ஆர்டர் நம்பர் எல்லாமே வருது. ஆனால் அந்த ப்ராடக்ட் வந்து அவருக்கு இன்னும் வந்து சேரல. சரின்னு திருப்பி ஆர்டர் பண்ண சைட்டுக்கு போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நமக்கு வந்து போய் பார்க்கல, அந்த சைட் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபேக் ஷாப்பிங் வெப்சைட் ஸ்கேம்னு சொல்லுவோம். இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் எப்படிலாம் ஸ்கேம் பண்ணலாம், எப்படிலாம் ஸ்கேம் நடக்குது? ஒரு ஃபேக் ஷாப்பிங் வெப்சைட்டு, நம்ம நார்மலாக பண்ணுற ஷாப்பிங் சைட் மாதிரியே இன்னொரு ஒரு ஃபேக்கான சைட்டை ரெடி பண்ணுவாங்க, ஃபேக்கான வெப்சைட்டை ரெடி பண்ணுவாங்க. நம்ப முடியாத டிஸ்கவுண்ட்ஸ் போடுவாங்க. நமக்கு தெரியாத ஒரு ஃபேக்கான ஒரு சோஷியல் மீடியா ஸ்டோரியை வந்து க்ரியேட் பண்ணி நமக்கு ஆடாக வரலாம். ஃபேக்காக ஒரு லக்கி ட்ரா இல்லை ஃப்ரீ கிஃப்ட்டு அந்த மாதிரி நமக்கு மெசேஜ் வரலாம். ஃபேக் பேமெண்ட் பேஜஸ் கூட வரலாம், ஃபேக் ரீஃபண்ட் ஆஃபர்ஸு அப்படின்னு எல்லாமே நம்ம நம்புகிற மாதிரியே இருக்கலாம். எல்லாமே நமக்கு நம்புகிற மாதிரியே இருக்குது, அதை அப்புறம் நம்ம எப்படி தான் கண்டுபிடிக்கிறது? அதுக்கும் ஒரு வழி இருக்குது. இப்போ 50,000 ப்ராடக்ட்டை 3,000 ரூபாய்க்கு தரோம் அப்படின்னா அது நிஜம்தானா? நம்மளும் கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ இப்போ 50,000 ப்ராடக்ட்டை வந்து அவன் 3,000 ரூபாய் கொடுத்தா அவனுக்கு என்ன லாபம் இருக்குது? அவனுக்கு கண்டிப்பாக அதில் லாபம் கிடையாது. ஸோ அப்போ இது வந்து நம்புகிற மாதிரியே இல்லை அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரணும். வேறு என்ன ரெட் ஃப்ளாக்ஸ் இருக்கலாம்? இன்றைக்கி மட்டும்தான் இந்த ஆஃபர், 90% வந்து ஆஃபு, இன்னும் லாஸ்ட் 10 மினிட்ஸ் தான் டைம் இருக்குது, நீங்கள் வந்து இந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் நீங்கள் இந்த ஆஃபரை அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்றது. இப்படி அதிகமாக ப்ரெஷர் கொடுத்தா கொஞ்சம் நேரம் நிறுத்தி நிதானிச்சு யோசித்து முடிவெடுங்க. எப்படி நம்ம இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த வெப்சைட் அட்ரஸ் வந்து சரியாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். செல்லர் டீட்டெயில்ஸ் இருக்கா, அதுக்குரிய ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் இருக்கா, ரிட்டர்ன் இருக்கா, கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா அப்படின்றத எல்லாமே நீங்கள் செக் பண்ணலாம். இந்த சைட்டுக்குரிய ரிவ்யூவை நீங்கள் கூகுளில் போட்டும் செக் பண்ணலாம், இது நம்புகிற சைட் தானா அப்படின்றதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். நம்மளை எப்படி நம்ம இதிலேருந்து பாதுகாத்துக்கலாம் அப்படின்னா, தெரிஞ்ச ட்ரஸ்டட் சைட்ஸ்லேருந்து மட்டும் நீங்கள் ஷாப்பிங் பண்ணுங்கள். வெப்சைட் நம்ம எப்போவுமே ஆர்டர் பண்ணுற சைட் தானான்னு வெரிஃபை பண்ணுங்கள். நம்ப முடியாத ஆஃபர் போட்டால் கண்டிப்பாக சந்தேகப்படுங்க. அன்னோன் லிங்க்ஸ் மூலமாக நீங்கள் பேமெண்ட் கண்டிப்பாக பண்ணாதீங்க. பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செல்லர் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுங்கள். ஓடிபியும் யூபிஐ பின்னும் யார்ட்டையும் சொல்லாதீங்க. ஆன்லைனில் ஆஃபரை பார்த்து வாங்கலாம், ஆனால் ஆஃபரை பார்த்து அவசரப்படாதீங்க. நம்ம சீப் ப்ரைஸ்க்கு ஆசைப்பட்டு நம்மளோட கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுற மணியை நம்ம சீப்பாக விட்டுறக்கூடாது. யோசிச்சு கவனித்து செயல்படுங்க. இன்று நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நாளை இன்னொரு பயனுள்ள தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம்.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மேளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இணைவார்.
2: ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை நீளவழி.
3: கேன்சர் பத்தின டயக்னோசிஸ்ல டவுட் இருக்கா? சர்ஜரி தான் சரியான ட்ரீட்மென்ட் னு தெரியலையா?
4: ஒரு எக்ஸ்பர்ட்டோட செகண்ட் ஒபினியன் உங்க அடுத்த முடிவுக்கு தெளிவான வழிகாட்டுதலா அமையும்.
3: ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் ஃப்ரீ செகண்ட் ஒபினியன் அண்ட் சர்ஜிக்கல் கேன்சர் கன்சல்டேஷன் August 30th ஞாயிற்றுக்கிழமை, தவறாம கலந்துக்கோங்க.
4: மேலும் விவரங்களுக்கு கால் 8925960065.
5: இன்றைக்கி நிகழ்ச்சி சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து அரசர்கள் அரசிகள் அணிஞ்ச அணிகலன்கள் ஆடைகள், அதுலேயும் மன்னர்கள் உடைகளில் வந்து துகில் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து பாம்பு சட்டை போல் ரொம்ப மென்மையாக இருக்கும் அப்படின்றாங்க. அறுவை அப்படின்றது முழுமையாக நெய்யப்பட்ட ஆடை அப்படின்றாங்க. கஞ்சுகம் அப்படின்னா சட்டையை, நம்ம சட்டை அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு பேர் கஞ்சுகம். அது வந்து போர்க்காலத்தில் மட்டும்தான், மேலாடை இல்லாத இருக்கக்கூடிய அரசர்கள் போர்க்காலத்தில் மட்டும் முழுமையாக மூடி அந்த அதை வந்து அணிவிச்சிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அது குப்பாயம், இதெல்லாம் நல்ல நல்ல நிறைய பெயர்கள் வந்து இருக்குது. அதே மாதிரி ராணிகளோட உடையில் வந்து கச்சு வம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ராஜாவோட உடையில் வந்து கச்சை. அந்த கச்சை அப்படின்னா இப்போலாம் வந்து பெல்ட்டு கட்டுறோம் இல்லைங்களா, அதுதான் அப்போ வந்து கச்சையாக வந்து ஒரு இறுக்கமான ஒரு போரில் அவுந்துடாமல் அந்த அதுக்குள்ளே வந்து கத்தியெல்லாம் சுருகி வச்சுக்கிறதுக்காக இடுப்பில் இறுக்கமாக வந்து ஒரு துணியாலான பட்டையை கட்டியிருப்பாங்களா, அதை வந்து கச்சை அப்படின்லாம் சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்ல கேட்டோம். இதுவரைக்கும் வந்து ரசித்தோம் மகளிர் நேரத்தில் கண்டுபிடி கண்டுபிடி. மீண்டும் எதில் வரும் வியாழன் நண்பகல் 12 மணிக்கு. நாளை நண்பகல் 12 மணிக்கு என்ன கேட்கலாம்? யாதுமாகி. இந்த மாதம் முதல் வியாழக்கிழமை தொடங்கி இன்று வரைக்கும் நண்பகல் 12 மணிக்கு ஒவ்வொரு வாரமும் பண்டைய மன்னர்கள் வந்து மக்கள் பயன்படுத்திய போர் கருவிகள், தொலைத்தொடர்பு சாதனங்கள், சமையல் உபகரணங்கள், அவர்கள் அணிந்திருந்த ஆடைகள், அணிகலன்கள் அப்படின்னு இந்த 4 வாரமும் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் அந்த வியாழக்கிழமையில் நம்ம கண்டுபிடிச்சு நிகழ்ச்சியை ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போனோம். அலங்கரித்த கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்திற்கு நன்றியும் கூட. நம்முடைய இலக்கை நோக்கி நாம் கடக்கும்போது இந்த உலகமே நமக்கு வழிவிடும். விடைபெறுகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. இனி நெஞ்சம் நிறைக்கும் கானங்களோடு கேட்டு ரசிக்கலாம் நெஞ்சுள் நிறைந்தவை.

0: கொடை பண்பலை இன்னொரு புள்ளி ஐந்தில் தொடர்கிறது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: இனிய வணக்கம் நேர்களே.

நினைவில் பதிந்து குரலில் முணுமுணுத்து விரலில் மீட்டி கடிதத்தில் வரைந்து காத்திருக்கும் நேயர்களின் பாடல்களோடு இந்த ஒரு மணி நேரமும் பழமையை இசைக்க கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது நேயர்கள் திண்டுக்கல் மேற்கு ஆரோக்கிய மாதா தெரு, ஆரோக்கியசாமி, சுப்புராஜ், அமேலியா, ஜோஸ்வின், மேரி, பத்மாவதி இவர்களுக்காக பிபி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகியின் மதுர குரல்களில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இணைந்த இசையில், கண்ணதாசன் வரிகளில் படத்தை இயக்கியிருக்கிறார் ஸ்ரீதர். படம் வெளிவந்த ஆண்டு 1962 டிசம்பர் 7. படப்பெயர் சுமை தாங்கி. கேட்போமா பாடலை?

நாம் இணைந்திருக்கிறோம் கொடைப்பன்மலை 100.5 கடித வெளி விருப்பகானங்களா. இது நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி 1966 நவம்பர் 11 வெளிவந்த மேஜர் சந்திரகாந்த் படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது நேயர்கள் மதுரை தெத்தூர் துரையப்பா, பூங்குழலி, பத்மஸ்ரீ, ஹிமாஸ்ரீ, சக்திவேல் இவர்களுக்காக கே பாலச்சந்தர் இயக்கத்தில் பி குமார் அவர்களின் இனிய இசையில் பாலி வரிதர பி சுசீலாவின் இன்பமான தனித்த குரலில் பாடல்.

0: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.
1: சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: அமுத கானங்களை அள்ளி தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியிலினி கற்புக்கரசி படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. தூத்துக்குடி வடக்கு திரு முருகன், முனியம்மாள், தெய்வேந்திரன், பிரபு, சுகன்யா, சுதர்சன், சசிகரன் விருப்பத்தில், டி எம் சவுந்தரராஜன் ஜிக்கியின் செவித்தொடும் குரலில், ஏஎஸ்ஏ சாமி இயக்கத்தில், ஜி ராமநாதனின் இனிய இசையமைப்பில் படம் வெளிவந்த ஆண்டு 1957 ஜூன் 14.

0: உதயமானது.
1: கொடை பண்பலை நூறுபுள்ளி ஐந்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
3: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
2: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
4: ஒரு மணி 18 நிமிடத்தில் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது நேயர்கள் காரைக்குடி கனகவல்லி, நாராயணன், கல்யாண், சுகன்யா இவர்களுக்காக 1964 மார்ச் 5 வெளிவந்த அல்லி படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. எஸ் எஸ் ராஜேந்திரன் இயக்க கே வி மகாதேவனின் இதமான இசையில் ஆலங்குடி சோமு வரிகள் தர எஸ் வி பொன்னுசாமி, கே ஜமுனா ராணி இணைந்து பாட கேட்போமா?

0: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பண்ட அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
2: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர் நம்பர்.

0: சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
2: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
1: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.

திவ்யா கஷேத்ரா ஃபிலிம்ஸ், டாக்டர் சி ஆர் ராஜன் தயாரிப்பில், திரு அருள் கிருஷ்ணன் இயக்கத்தில், தேஜஸ் ராஜன் நடிப்பில், கேஜிஎஃப் புஷ்பா திரைப்பட வரிசையில் அதிரடி திரைப்படம் அமரம் August 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போது இத்திரைப்பட பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: இவர்களுக்காக கே பாலச்சந்தர் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதனின் தேன் இசையில் பாலி வரிகளுக்கு டி எம் சவுந்தரராஜன், சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் இணைந்து போட்டியாய் பாட பாடல் காத்திருக்கிறது. படம் வெளிவந்த ஆண்டு 1969 மே 10.
1: ஊவா தலையா போட்டா தெரியும் நீ யார், நானா பார்த்து விடு.
2: கமான் 1.

0: பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
1: இதயம் தொடர் பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்மலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியினி பூவா தலையா படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது நேயர்கள் திருச்சி தொட்டியம் கூன்றாக்கம்பட்டி குண்டுமணி பிச்சைமுத்து.

0: கொடை பண்பலை 5 இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமா வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியானு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: இன்னும் அரை மணி நேரத்தில் வர காத்திருக்கிறது பின்றார் வந்தார். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் ஈரோடு மாவட்டம் ராமசாமி அவர்கள். செவிதோடும் காவிய கானங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக 1978 ஜனவரி 26 வெளிவந்த அந்தமான் காதலி படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது அன்பு நேயர்கள் சேலம் ஏற்காடு அரங்கம் ஆண்டியப்ப

0: கருப்பன், ஆனந்தராஜ், பாரதி, கற்பகவல்லி, தினேஷ் இவர்களுக்காக முக்தா சீனிவாசன் இயக்கம் தர, எம் எஸ் விஸ்வநாதனின் மெல்லிசையில் கண்ணதாசன் வரிகள் தர, டி எம் சவுந்தரராஜன் தத்துவமாய் பாட கேட்போமா பாடலை?
1: பணம் என்னடா பணம்?

0: எந்த நிலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா பணம் பணம் குணந்தானடா நிரந்தரம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.
1: சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: இன்று பிற்பகல் 3 மணிக்கு வர காத்திருக்கிறது நேர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களோடு பொழிப்புரையும் இணைந்து உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கிறார் தென்காசி செங்கோட்டை ரோடு அதிதீரன் அவர்கள். நேர்களின் மனதை வருடும் கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கொடை பன்மலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் வரும் பாடலை கேட்டு காத்திருக்கும் நேயர்கள் தாராபுரம் பேக்கரி தெரு, ஜம்பை சங்கமேஸ்வரன், தனுஷ், ராஜலட்சுமி, சண்முகம், ஈஸ்வரி இவர்களுக்காக 1967 செப்டம்பர் 7 வெளிவந்த காவல்காரன் படத்திலிருந்து பாடல், TM சவுந்தரராஜன் மனதை மயக்கும் விதத்தில் பாட, MS விஸ்வநாதனின் இனிய இசையில், பி நீலகண்டனின் இயக்கத்தில் கேட்போமா காது கொடுத்து கேட்பேன்.
3: காது கொடுத்து கேட்டேன் ஆஹா துவா கு.

போட்டு வைப்பாளோ, கடமையிலே காதல் நெஞ்சை கட்டி போட்டு வைப்பாளோ, கடமையிலே காதல் நெஞ்சை கட்டி போட்டு வைப்பாளோ,

0: கிட்டாது, அவை குழந்தைக்கு தான் முத்தம்.
1: கடிதவெளி கானங்கள் காற்றில் கவிப்பாடி கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் வரும் பாடல் யாருக்காக? சின்னாலப்பட்டி சௌராஷ்டிர காலனி பாலாஜி, காயத்ரி, பிரியதர்ஷினி, விக்னேஸ்வர் இவர்களுக்காக

1964 வெளிவந்த பூம்புகார் படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. பா நீலகண்டன் இயக்கத்தில் ஆர் சுதர்சனத்தின் இனிய இசையில், ராதா மாணிக்கத்தின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி இன்பமாக பாட.

1:46 பாடலை கேட்டு காத்திருக்கும் நமது நேயர்கள் சென்னை வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி இவர்களுக்காக டிஆர் பாப்பா இசையமைப்பில், ஆலங்குடி சோமு வரிகள் தர, டிஎம் சவுந்தரராஜன் தனித்து பாட, ஜேஆர் ஜோசப் தலியத் இயக்கத்தில் வருகிறது பாடல். படம் இரவும் பகலும். படம் வெளிவந்த ஆண்டு 1965 ஜனவரி 14.

நினைவில் நின்ற கானங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் வரும் பாடலை விரும்பி காத்திருக்கும் நேயர்கள் சிவகங்கை, குண்டேந்தல்பட்டி, தவமணி, கலையரசி, சிவபாரத், சிவசங்கர், சிவரஞ்சனி இவர்களுக்காக பி ஆர் பந்தலு இயக்கம் தர, ஜி ஆர் ராமநாதனின் இசையமைப்பில், பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலாவின் இனிமையான குரல்களில், கூமா பாலசுப்ரமணியம் பாடல் வரிகள் தர இன்பமாய் பாடல் வர காத்திருக்கிறது. படம் வெளிவந்த ஆண்டு 1959. படத்தின் பெயர் வீரபாண்டிய கட்டபொம்மன்.

நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக 1961 மே 27 வெளிவந்த பாசமலர் படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. கொடைக்கானல் ஜெயலட்சுமி, இந்துமதி, யஷ்வந்த், கோபிகா, சுகன்யா இவர்களுக்காக ஏ பீம்சிங் இயக்கம், இசை மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன், ராமமூர்த்தி இதமான குரல்களை தந்திருக்கின்றனர். டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா. அண்ணன் தங்கை பாச பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன். கேட்போமா மலர்ந்தும் மலராதா?

பழமையை நம் நினைவில் இசைத்து மனதை பரவசமடைய செய்த இன்றைய நெஞ்சில் நிறைந்தவை நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சி கேட்கலாம் நாளை பகல் ஒரு மணிக்கு. இனி கேட்கலாம் நமது கொடை பன்மலை 100.5 வென்றார் வந்தார்.

0: கரையோரம் கட்டி வைத்துள்ள கலங்கரை விளக்கம்தான் நம் வாழ்க்கை கடலின் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று வெற்றி பெற்று சிறப்பு விருந்தினராக வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு நம்மோடு கோடை பண்பலை 100.5 அரங்கம் வந்து இணைந்திருக்கிறார் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் ஓடையக்காட்டு ராமசாமி அவர்கள். பண்பலையின் சார்பாக வாழ்த்துக்கள். மகிழ்வோடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
0: ஒரு பரிச்சயமான பெயர் ஓடையக்காட்டு ராமசாமி அப்படின்றது.
1: ஆமாம்.
0: ஏன்னா நான் இங்கே பணிக்கு வந்த இத்தனை வருடங்களில் உங்களுடைய கடிதங்களை வந்து அதிகமாக பார்த்தவர்களில் ஒரு அறிவிப்பாளர்கள் நானும் ஒன்று. ஏன்னா அப்போலாம் வந்து நாங்கள் கடிதங்கள் பிரிப்போம், உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? கடிதங்கள் ஒரு நாளைக்கு 10,000 15,000 20,000 கடிதங்கள் கூட ஒரு நாளைக்கு நம் பண்பலைக்கு வந்த வரலாறும் இருக்குது, ரொம்ப சிறப்புமிக்க வரலாறு. அந்த கடிதங்களை பிரித்த நபர்களில் நானும் ஒருத்தி, பெருமையாக சொல்லிப்பேன். அப்போ வந்து உங்களுடைய கடிதங்களை பார்க்கும்போது எல்லா நேயர்களுக்கும், இவர் மட்டும் கிடையாது, எல்லா நேயர்களும் கடிதம் போடும்போது ஒரு தனி பிரியத்தோட அடையாளத்தோடு போடுவாங்க. அந்த கடிதத்தை பார்த்தோன்னே இது இவங்க தான் அப்படின்னு பெயரை பார்க்காமலே நாங்கள் சொல்லிடுவோம். அந்த பரிச்சயத்தில் உங்களுடைய கடிதமும் இடம்பெறுகிறது. இப்போவும் அந்த வழக்கம்
1: தொடர்கிறது. வழக்கம்
0: சொல்லுங்க, உங்களை பற்றின ஒரு அறிமுகத்தை நீங்களே.
1: நான் நம்ம கொடைப்பண்பல சோதனை ஒளிபரப்புலேருந்து கேட்டு
0: வரேன்.
1: கடிதம் தவறாமல் கடிதம் எழுதுகிறேன். நிகழ்ச்சி மட்டும் வந்து கேட்கறதுனால விவரம் அதிகமாக
0: எழுதிடுவேன். அதை சொல்லுங்க.
1: அப்புறம் நான் வந்து சிறு வயதுலேருந்தே வானொலி பிரிக்க நினைச்சுங்களேன். 1970 காலகட்டத்திலேருந்து கேட்டு வரேன். பல அயல் நாட்டு வெளிநாட்டு தமிழ் ஒளிபரப்புகள், சீனா வெரிட்டாஸு, லண்டன் பிபிசி தமிழ் எல்லாமே கேட்டு அவங்களுக்கும் நான் கடிதம் எழுதுவேன், அவங்களுக்கும் பதில் வரும். அப்படியே இருக்கிறப்போ ரொம்ப பிரியமாக
0: இருக்குது.
1: நான் வந்து சிறு வயதுலேருந்தே கேட்டதுனால நாங்கள் வானொலி மூலம் நிறைய நண்பர்கள் கிடச்சிக்கிறாங்க.
0: இதுதான் வந்து எல்லாருக்குமே உரித்தான ஒரு விஷயமா இருக்கு, வானொலி மூலம் அவர்கள் பெற்ற நண்பர்கள், அந்த உறவுகள்
1: ரொம்ப ரொம்ப அதிகமான நண்பர்கள் இருக்கிறாங்க. இப்போ வந்திருக்கிற கூட வானொலி மூலமாக அதிகமான நண்பர்கள் தான்.
0: அவர்களை பற்றி நிறைய விஷயம் அப்புறமா பேசுவோம்.
1: சரி
0: சரி சொல்லுங்க, வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க?
1: வீட்டில் மனைவி, மகன் இருக்கிறாங்க. மனைவி பேர் ருக்மிணி, மகன் பேர் கவின். பிஇ முடிச்சுட்டு வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்கிறாரு ஐடியில். அப்புறம் நான் வந்து 2 வாகனம் தேவையான உதிரி பாகங்கள் கடை வச்சுருக்கிறேன் விஜயமங்கலத்தில். அங்கே தினமும் நான் கடை வச்சுருக்கிறதுனால எனக்கு வந்து வானொலி கேட்பதற்கு ஒரு நல்ல
0: வாய்ப்பு.
1: காலையில் 9 போய் போட்டுனாக்கா இரவு 9 வரைக்கும் கொடைக்கானல் தான் எல்லா நிகழ்ச்சியுமே தவறாத
0: கேட்பேன். அப்படி ஒரு பெரிய இருக்கு பிரியமான வானொலினால
1: எனக்கு வந்து சொல்ல போனா எனக்கு வானொலி தான் முதல் மனைவினே சொல்லலாம்.
0: அடடா ருக்மிணியம்மா, பேசுவோம் நிறைய இப்ப இருக்குது.
1: இல்ல அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு எனக்கு வானொலி வந்து ஒரு உயிர் வைங்களா. இந்த மாதிரி வானொலி கூட தவறாக நம்ம உதயவிழாவுக்கு எல்லாமே போவோம்.
0: ஆமா ஆமா,
1: எல்லாமே கலந்துக்குவோம்,
0: நிறைய பேசுவோமா பேசுவோம். இந்த தீரா காதலோட என்ன பாடல் கேட்கலாம்? முதல் பாடல்
1: வந்து வானத்தை போல படத்துல இருந்து வானம் பாடியது
0: வாழ்வில்,
1: அந்த வாழ்வில் அந்த பாட்டு வந்து நம்ம கோடை பண்பை ஆரம்பித்ததே முதல் பாடல் அந்த. அதனால் அந்த பாடல் எனக்கு முதல்ல
0: பாடல் கொடுப்போம். அந்த பாடல் வந்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்.
1: உன்னிடத்தில்
0: நீங்கள் பண்பலிட்ட உங்களை கொடுத்துட்டீங்க, ருக்மிணி அம்மாட்ட தான் கேட்கணும்.
1: கேட்கலாம்.
0: சரி கேட்கலாங்க.

வணக்கம் நேர்களே. முந்தி வரும் கவிமுகள் கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார். காலம் என்னும் பெருங்கடலின்

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.

0: அன்பின் நிலை இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வென்றார் வந்தார் 2:11 நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருந்தோம் நம்ம, இல்லைங்களா? சரி, உங்களுடைய வானொலி பயணம் அதிகமாக சொன்னீங்க.
1: ஆமாம்,
0: அதிகமான வானொலி பயணம் சொன்னீங்க. அதில் வந்து கோடை பண்பலையோட பயணம் உங்களுக்கு எப்படி இருந்தது?
1: கோடை பண்பலை பயணம் எனக்கு மிகவும் ஒரு நல்ல மனிதனாக, அதாவது என்ன சொல்வது என்றால் என்னை ஒரு நல்ல மனிதனாக உருவாக்கியது என்று சொல்லலாம். கோடை பண்பலை கேட்டு நான் கொஞ்சம் முன்கோபம் உள்ளவன், ஆனால் அந்த கோபத்தை எல்லாம் குறைத்து கொண்டேன் நம் வானொலி கேட்டு.
0: இப்போ என்னமோ ஆதங்கப்படுற மாதிரியே இருக்கு ஐயா, உண்மையா?
1: உண்மை, உண்மைதான். உண்மையிலேயே வானொலி வந்தால் எனக்கு வந்து எனக்கு பல வகையிலும் அது வந்து எனக்கு

0: உறுதுணையாக இருந்திருக்குது. அதாவது ஒரு வாழ்க்கையில் இப்படித்தான் வாழ வேண்டும், ஒரு ஆள் சுருக்கமாக ஒழுக்கம் எப்படி ஒழுக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும், மனித நேயம், அதையெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தது வானொலி தான். பல வானொலி கேட்டிருந்தாலும் நான் கோடை பண்பலையை நம்ம ஆரம்பத்திலிருந்து கேட்டு வருதுனால அந்த கோடை பண்பலையினுடைய இது எனக்கு 24 நேரம் கோடை பண்பலுடைய நினைவு தான் எனக்கு இருக்கும்.
1: 24 மணி நேரம் நினைவு இருக்கும் எனக்கும். எங்களையும் இப்போ பேச சொல்லிக்கிட்டே இருக்கீங்க.
0: கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன செய்யணும்னாக்க 24 நேரம் ஒளிபரப்பு கொண்டு வர வேண்டும்.
1: நீங்கள் தூங்காமல் இருப்பீங்களா?
0: கண்டிப்பாக கேட்போம்.
1: நிஜமாகவே
0: கேட்போம்.
1: ஒரு நாள் ரெண்டு நாள் தான் பரவாயில்ல, வருடம் முழுவதும். இப்போ நாங்களாவது வந்து சுழற்சி முறையில் வருவோம்.
0: ஆமாம்,
1: ஒருத்தவங்க ஒருத்தவங்க நீங்கள்
0: இரவு பணி செய்கிறீர்களுக்கு அது சௌகரியமாக இருக்கும்ல.
1: அப்படி
0: நேயர்கள் வந்து இரவு பணி செய்கிறவங்க அந்த பொருளாக விச தெரிய
1: ஓட்டுறாங்க,
0: அவங்களுக்கெல்லாம் அந்த இரவு பணி வரவும் நம்ம கோடை பண்பலை இருந்தால் நல்லா இருக்கு. அப்புறம் இல்லை அப்படின்னு இப்போ இந்த இவங்க சென்னை ஏஞ்சல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்களாம் அந்த வேறு பண்பலைகள் அது மாதிரி கூட
1: நம்ம நம்ம லைவ் மட்டும் பண்ணுவோம். நம்ம நம்ம பண்ணுவோம்
0: போகிற செய்யலாம். லைவ்
1: மட்டும்தான் பண்ணலாம், ஆலோசிப்பாங்க. நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம், ஆனால் உங்களை விட மாட்டேன் நான்.
0: சொல்லுங்கள்.
1: தீரா காதல், நீங்கள் ருக்மணி அம்மாவுக்கு பதில் சொல்லணும்.
0: கண்டிப்பாக சொல்லுவேன்.
1: சரி, இரண்டாவது பாடலாம் என்ன கேட்கலாம்?
0: இரண்டாவது பாடல் வந்து முள்ளு மலரும் படத்துலேருந்து செந்தாளம்பூவில் வந்தாடும் தண்டர்.
1: சரி, பாடல் கேட்கலாம். வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் எந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெற்று நீங்கள் வந்தீங்க?
0: செப்புக சந்தமில்.
1: அது எப்போ?
0: ஆகஸ்ட் மாதம் 2
1: இந்த மாதம்.
0: இந்த மாதம் ஆயிரத்தி.
1: அழைப்பு எப்போ வந்தது?
0: அழைப்பு 2 முடி வந்தது.
1: ஆஹா, உடனே வந்து
0: 4 வந்தது. நேற்றுக்கு முன்னே அதாவது எப்படின்னு கேட்டிங்கனா செவ்வாய்க்கிழமை மணிக்கு 4 வந்தது. அப்புறம் கேட்டாங்க இந்த மாதிரி வர எனக்கு நான் எப்போ இந்த 20 ஆகி போச்சே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அழப்பு எப்போ வரும் எப்போ வரும்
1: எதிர்பார்த்தது உடனே கிடைச்சனாலன்னு உங்களால் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டீங்க. இதே இது உங்களுக்கு ஒரு வேலை இருந்திருந்துருக்கலாம், இன்னைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னாலும் கையாண்டிருப்பீங்க.
0: வேலையில் தான் தள்ளி வச்சிருவேன். வர முடியாத சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் அடுத்த வாரம் நான் கேட்டிருப்பேன். வேற வேலை முக்கியமான வேலை எதுவும் இல்லை. கடையை மட்டும்தான் கடையை லீவ் போட்டு வந்துட்டேன்.
1: வீட்டில் என்ன சொன்னாங்க? இப்படி ஒரு அழைப்பு வந்திருக்குது, நான் பண்பலை போகணும் அப்படின்னு சொல்லுங்க.
0: நானும் வர்றேன் அப்படின்னாங்க.
1: ஆஹ், ஏன் அழைச்சிட்டு வரேன்?
0: அவங்களுக்கு இந்த உறவினர் கல்யாணம் 2-3 வந்து நடந்ததுக்கு போய்ட்டு கொஞ்சம் அங்கங்கே அழைச்சல் அதிகம், அதனால் அது மலைப்பிரதேசத்துக்கு வரமாட்டாங்க.
1: ஆஹா,
0: அதனால் வரல.
1: இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மலைப்பிரதேச பயணம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா?
0: நான் வந்து ஊட்டி போய்க்கிறேன், ஆனால் கொடைக்கானல் வந்து இதுதான் முதல் முறை.
1: ஓ, அந்த முதல் முறை அழைப்பும் பண்பலையின் அழைப்பாக
0: இருந்தது. 25-27 வருடமாக வரலாம் வரலாம் என்று இருந்தேன். நேயர்கள் வந்த வீராசாமி இந்த காலத்து கூட நேயர்கள் வந்து வானவில் செஞ்சான்,
1: ஐயா
0: செஞ்சு கொடுத்தாங்க. அப்போ இருந்தால் முயற்சி பண்ணேன், அது எனக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் அமையல. இப்போ வந்து இந்த வந்தார் வந்தார் செப்பு சந்தைகள் மூலம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது.
1: என்னையெல்லாம் மகிழ்ச்சி
0: என்னையெல்லாம் மகிழ்ச்சி.
1: சரி, அந்த பாடல் கேட்கலாங்க.
0: கண்டிப்பாக கேட்கலாம்,
1: நிறைய பேசுவோம்.
0: நன்றி.

0: நம் கோடை பண்பலை நெருப்புலி ஐந்தில் நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி நாளை தன்னுடைய சாதனை பயணத்தை நம்மிடையே பகிர இருக்கிறார் தேனி போடி நாயக்கனூரை சார்ந்த கைவினை கலைஞர் உஷா நந்தினி கண்ணன் அவர்கள்.
1: உண்மை என்னன்னா நம்மளுடைய கோடை பண்பலையில் தான் எனக்கு ஒரு தாய் வீடு மாதிரி கோடை பண்பலை விடாம நான் எப்பயுமே கேட்டுட்டு தான் இருப்பேன். அப்படி ஒரு நிகழ்ச்சியில வந்து மதுரையில ஒரு கண்காட்சி நடக்குது அப்படின்னு நிகழ்ச்சியில கேட்டேன் நான். அதை வச்சுதான் அந்த கண்காட்சிக்கே நான் போனேன். நான் அந்த கண்காட்சியில சந்தித்த ஒரு நபர் தான் எனக்கு இந்த மாதிரி நாகர்கோவில்ல ஒரு அலுவலகம் இருக்கு, அங்க போய் நீங்க அட்டை வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எதிர்காலத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன் மூலியமா தான் நான் அட்டை வாங்கினேன். அதன் மூலியமா தான் நான் காசி தமிழ் சங்கமத்திலையும் கலந்துகிட்டேன். இது எல்லாத்துக்குமே சேர்த்து கோடை பண்பலை வந்து எனக்கு எப்பயுமே ஒரு தாய் வீடு தான். இந்த நன்றியை வந்து எப்பயும் நான் கோடை பண்பலைக்கு மறக்க மாட்டேன். நான்
0: கேட்க மறவாதீர்கள் நீர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி.
2: இரண்டு மணி 20 நிமிடம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் வென்றார் வந்தார் சிறப்பாக நம்மளோட ஓடையக்காட்டு ராமசாமி ஐயா இணைஞ்சிருக்காங்க. சரி, நண்பர்களை பற்றி சொல்லுங்கள். இவர்கள் எல்லாருமே உங்களுக்கு வந்து வானொலி நண்பர்கள். வானொலி மூலமாக எவ்வளோ நண்பர்கள் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருப்பாங்க?
3: எனக்கு வானொலி மேலே ஒரு 50 நண்பர்கள் கிடைச்சிருப்பார்கள்.
2: ஆஹா,
3: இப்பொழுது 20
2: இன்னமும் இணைப்பிலே இருக்கு.
3: இன்னும் இணைப்பிலே இருந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்கே போனாலும் ஒன்றாக போவோம். அவர்கள் வீட்டு விசேஷத்துக்கும் செல்லுவோம், அவர்களும் வருவார்கள். நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போவோம். எங்கள் பகுதியில் இப்போ விஜயமங்கலம் பகுதி என்றால் அதில் ஒரு 10 பேர் இருக்குன்னா எல்லாத்தையும் கார் எடுத்துகிட்டு எல்லாம் போவோம். அப்படியெல்லாம் நாங்கள் எல்லாம் போய் விழாவில் பங்கெடுத்துக் கொள்வோம்.
2: சரி, இப்போ வந்து வானொலி நிலையத்திற்கு வந்து உங்களோட இந்த நண்பர்கள் எங்கே உள்ளவங்க?
3: இவங்க ஒருத்தர் வந்து குன்னத்தூர் காளியப்பம்பாளையம், அவர் கணினி ஆசிரியராக இருக்கிறாரு. அவர் வந்து ராகம் பழனியப்பன் வருவார். இன்னொருத்தர் ஊத்துக்குழி பாப்பம்பாளையம் பிடி சுரேஷ்குமார். அவங்க எல்லை ரெண்டு இவங்க இரு எல்லை ரெண்டு பேருமே வானொலி மூலம் நண்பரானவர். ஆனால் இன்று 30 வருடம் நண்பர்கள். 30 வருடம் நாங்கள் 1995 கிட்டத்தட்ட எல்லா வானொலிக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ இப்போ இன்னும் 2-3 நண்பர் வரம்னு சொன்னாங்க. விஜயங்குளம் குணசலன் வரம்னாரு, நாச்சிமுத்து வர பிய பகல நாச்சிமுத்து வரனாரு. அவர் வர முடியாத சூழ்நிலையில் வரல, இவங்க ரெண்டும் தான் வந்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து ஒரு மன்றம் நம்ம கோடை பண்பலைன்னு ஒரு பேரவை ஏற்படுத்தி நாங்கள் விஜயமத்தில் போன

0: இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு போன ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு சின்ன கூட்டம் போட்டோம். ஏன்னா நம்ம கோடை பண்பலை மாதிரி ஒரு சமூக செயல் அப்படின்னு எல்லோரும் ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டோம். அதை அடுத்த மாதம் வந்து ஒவ்வொரு மாதமும் ஆங்கில மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு ஊரில் வைத்து எல்லா நேரம் ஒன்று கோடி இதெல்லாம் ஒரு முடிவு செய்யப்பட்டுள்ளது.
1: அப்படிங்களா? இப்போ தான்
0: ஆரம்பிச்சோம். முதல்ல ஆரம்பித்தா அப்போ நிறைய நேரில் இருந்தாங்க. அப்புறம் அது இடையில கொஞ்சம் தெளிவு ஏற்பட்டு விட்டது.
1: புதுப்பிக்க போகிறீங்க?
0: இப்போ புதுப்பிக்க போகிறோம்.
1: நல்ல விதமாக அதை எடுத்துகிட்டு போகணும்.
0: ஆமாம், நல்ல விதமாக கொண்டு போகிறது.

0: இப்போ தான் ஆரம்பிச்சு.
1: இப்போ தான் ஆரம்பிச்சுங்க. முதல்ல ஆரம்பித்தா அவள் ஆரம்பித்தா அப்போ நிறைய நேரில் இருந்தாங்க. அப்புறம் அது இடையில கொஞ்சம் தெளிவு ஏற்பட்டு விட்டது.
0: புதுப்பிக்க போகிறீங்க?
1: இப்போ புதுப்பிக்க போகிறோம்.
0: நல்ல விதமாக அதை எடுத்துகிட்டு போகணும்.
1: ஆமாம், நல்ல விதமாக கொண்டு போகிறது. நிறையா எல்லா எல்லாருமே நிறைய ஒத்துழைப்பு தரமிட்டுருக்குறாங்க.
0: நல்ல விஷயங்களுக்காக அதை பயன்படுத்தி நல்ல விதமாக அதை வந்து வழி நடத்திட்டு போகும். ஏன்னா பண்பலையோட பெயர் அப்படின்ற அது ரொம்ப கவனமாக,
1: அதனால தான் வந்து ரொம்ப ரொம்ப கவனம். ஏன்னா அது வானொலி சம்மந்தப்பட்டது, மத்திய அரசுடைய இது. அதனால நான் வந்து எந்த இதுக்கு ஒரு நல்ல நல்ல நோக்கத்தை தான் பயன்படுத்தணும் அப்படின்ட்டு தான் நாங்கள் ஆலோசனை போட்டு அந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணிக்கிறோம். ஒரு சின்ன சின்ன பெரிய பெரிய உதவியில் ஒரு சின்ன சின்ன சமூக செய்யலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி செய்யலாம்ட்டு ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்க.
0: இந்த ஆசை வந்து யாரோட மனசில் வந்து ஒரு விதையாக விழுந்துச்சு?
1: விஜயமங்கலம் குணசீலர், அவர் தான் வந்து அந்த மாதிரி செய்யலாம்னு அவர் தான் முதல்ல சொன்னார். அப்போ நாங்களாம் சரி பண்ணல அப்படின்னு சொல்லலை. அப்போ நாங்கள் கூட விட்டோம், ஒரு தொய்வு மாதிரி விட்டு விட்டோம். அப்புறம் அவர் தான் ரொம்ப முன்னெடுத்து போன மாதிரி எல்லாத்துக்கும் நோட்டீஸ் அடிச்சு கொடுத்து எல்லாத்தையும் எல்லா இதுவும் செஞ்சு அவருடைய இதில் தான் வந்து இப்போ நடந்துக்குது.
0: இன்னும் பதட்டமாக தான் பேசுகிறீங்களா?
1: இல்லை, எனக்கு அதான் கொஞ்சம் எப்பவுமே நான் கொஞ்சம் பதட்டமாக தான் நான் நம்ம வானொலிக்கு தொலைபேசி செல்வ அலைபேசி மூலம் தொடர்பு கொண்டாலே அந்த கொஞ்சம் பதட்டமாக தான் பேசுவேன்.
0: அதுதான் ஏன் அந்த பதட்டம் வருது?
1: எனக்கு முதல்லருந்து அப்படியே அதான் அந்த வெளியே சும்மா சாதாரணமாக பேசுவேன். அந்த மாதிரி ஒரு சுகந்தினா கொஞ்சம் பதட்டம் வருது அவ்வளோதான், வேற ஒன்று.
0: நீங்கள் வந்து கடைக்கு வருவீங்க, அங்கே வானொலி உங்களுக்கு எப்பயுமே வந்து ஒளியேறி கொண்டே இருக்கும்.
1: ஆமாம்,
0: வீட்டில் வானொலி பெட்டி வச்சுருக்கீங்களா?
1: வீட்டில் ஒரு நாலு வானொலி பெட்டி இருக்குதுங்க.
0: அடடா,
1: கடையில் ஒரு அஞ்சு இருக்குதுங்க. மாற்றி மாற்றி கரண்டில் போடலாம், செல்லில் போடுற மாதிரி. எங்காச்சும் வெளியில் வந்தேனாக்கா வேறு பொருள் எதுவும் வாங்க மாட்டேன். எனக்கு வந்து ஒரு என்னை பற்றி நான் சொல்லக்கூடாது, எனக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, எந்த கெட்ட பழக்கம் இல்லை. வெளியில் போனால் வானொலிக்கு மட்டும் சில வானொலி பெட்டி வீட்டில் இருந்தாலுமே ஒரு அழகாக இருந்ததுன்னா வானொலி பெட்டி வாங்கிட்டு வந்துடுவேன்.
0: அதாவது இன்னைக்கு வானவில் கூட நம்ம கேட்டிருப்போம், வாங்கி வாங்கி குவித்த பொருள் என்னடா அப்படின்னு சொன்னால், அப்போ உங்கள்கிட்ட கேட்டால் வாங்கி வாங்கி என்னத்தை குவிச்சு வச்சிங்க அப்படின்னா
1: வானொலி
0: பெட்டியாக இருக்கும் போலயே.
1: அந்த பழைய இது செட்டுலேருந்து இப்போ வந்து செட்டு வரைக்கும் எல்லாம் வச்சுக்கிறேன். எல்லாமே பாடுற வேண்டியதாக இருக்குது. எல்லோரும் கூட சொல்லுவாங்க, கடைக்கு வர எதுக்கு தானே வாங்கிக்கிறேன்
0: அப்படின்னு.
1: ஒன்றுமே ஒன்றா அதே தான் பாடுது, ஏற்றினீங்க கூட கேட்பாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு ஆறு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு.
0: ஏன்னா அந்த ஆசை தீரா மோகம்.
1: ஆமாம்,
0: அது மேலே வானொலி மேலே ஒரு தீரா மோகம் நம்மளுக்கு வந்துச்சுன்னா அதை வந்து
1: கால முடியும், அவ்வளோதான் மாற்ற முடியாது. கிட்டத்தட்ட எனக்கு வயது 69, கிட்டத்தட்ட 15-16 வயசுலேருந்தே எனக்கு வானொலி மேலே வானொலி பெட்டி வந்து ஒரு இது. அதனால் வந்து அதை வந்து மாற்ற முடியாது வைங்களே.
0: சரி, இதை மாற்ற முடியாது. அது வந்து உங்களுடைய வாழ்க்கை முழுவதும்
1: கூடிய
0: ஒரு விஷயமாக தான் இருக்கும். சென்ற வாரம் கூட ஒரு அம்மா இப்படி தான் வந்திருந்தாங்க. அவங்க சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னா, வானொலி பெட்டியும் ஒரு பட்டன் செல் வச்சுருப்பாங்க இல்லைங்களா? ஏன்னா இந்த வானொலி அவங்க வீட்டில் ரிப்பேராக போச்சு, இல்லை வெளியில் எங்கேயும் போகிறாங்க அப்படின்னா அந்த பட்டன் செல் தான் உதவுமா? வானொலி கேட்பாங்களா? அதில் பேசுகிறதுக்காக அவங்க பயன்படுத்தலை. ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலையில் பேசுவதற்காக 4-5 கைபேசியை வச்சுருக்கவங்களும் இருக்காங்க. ஆனால் வானொலிக்காக வானொலி பற்றி ட்வீட் போக முடியலையே, என்னால் சின்ன வானொலி இல்லையே, அதனால எனக்கு இது அப்படின்ட்டு சொன்னாங்க. அவங்களுடைய இறுதி காலத்திலையும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தா அவங்க பிள்ளைகள்கிட்ட சொல்கிறாங்க, வானொலி பெட்டியும் எனக்கு அந்த சின்ன கைபேசியும் கொடுத்துருங்க, நீங்கள் என்ன மறந்தாலும் நான் இந்த வானொலி வாயிலாக பேசிக்கிட்டே இருப்பேன், நானே பேசி நானே கேட்டுக்கிறேன். அது அந்த நெகிழ்வான தருணம் அப்படின்றது ஈடு செய்ய முடியாத ஒரு விஷயமும் கூட. அந்த உணர்வு ஏற்பட்டுருச்சு
1: அப்படின்னா அந்த வானொலி தான் அதான் மனதில் பதிந்துருது, அதை அதை மாற்ற முடியாது உங்களுக்கு.
0: ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியான தருணத்தில் ருக்மணி அம்மாவை எப்போ பார்த்தீங்க நீங்கள்?
1: ருக்மணி அம்மாவில் நான் வந்து
0: 15-2-89
1: கல்யாண நாள்.
0: ஐயா முகத்தில் எப்படி ஒரு வெக்கம் பாருங்க, அவங்க நண்பர்கள் எந்திரிச்சு பாருங்க, அப்படி வெக்கப்படுறாங்க. சொல்லுங்க அந்த பையன்.
1: கல்யாணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 37 வருடம் மாத திருமணம், 37 வருடம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் என்னுடைய நான் இந்த மாதிரி வானொலி போகணும்னா வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. சரி போயிட்டு பார்த்து போயிட்டு வாங்க மட்டும் சொல்லுவாங்க, வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் வேலை கேட்டு போகிறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. மற்றவங்க கூட சொல்லுவாங்க, இல்லை வேலை கேட்டு கடை சாத்திட்டு போகிறேன்னு கூட சொல்லுவாங்க. இருந்தாலும் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மனைவி வந்து அதை சொல்ல மாட்டாங்க, பார்த்து போயிட்டு வாங்க மட்டும் சொல்லுவாங்க.
0: 37 வருடங்களா அந்த ருக்மணி அம்மாட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா என்ன?
1: பிடிச்ச விஷயம் நாம எதை சொன்னதுக்கு தட்டி கேட்க மாட்டேன்.
0: இது எப்படி இருக்குது, எது பேசினாலும் மறுப்பு பேசல அப்படின்னா சண்டைக்கு இடம் இல்லையே.
1: இடமே இல்லை. இது வரைக்கும்
0: அப்புறம் எப்படியே சுவாரஸ்யமா இருக்கும் அந்த வாழ்க்கை.

0: அதாவது மறுப்பு சொல்லணும், சண்டை வரணும், சச்சரும், அப்படி வந்தாதான் வாழ்க்கையில சுவாரஸ்யமா எதுவுமே வராட்டியும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு அப்படின்னு. அந்த சுவாரஸ்யத்துக்கு இன்னும் எப்படி நீங்க மெருகிட்டுறீங்க?
1: அப்படியே அதே அந்த திருமணத்துல அந்த பார்த்து அதை அப்படியே நான் கடைபிடிச்சிட்டு வரேன். வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ரெண்டு நாளைக்கு முந்தைய ஆனால் எங்கே போனால் ரெண்டு நாளைக்கு முந்தைய சொல்லுவேன், வெளியில் போகிறேன்னு சொல்லுவேன்.
0: ருக்மணியமா உங்களுக்கு சொந்தங்களா?
1: சொந்தமில்லை. பக்கத்தில் எங்கள் ஊருக்கு அதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் வரும், 6 கிலோமீட்டர்
0: வரும்.
1: அப்புறம் அவங்க வந்து ரொம்ப இந்த மாதிரி டைப் அதாவது வந்து அது எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல முறையில் போயிட்டு இருக்குது.
0: சரிங்க,
1: வானொலி நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி, வேற எது ஒருத்தருக்கு போனாலும் சரி, பார்த்து போயிட்டு மட்டும் சொல்லுவாங்க. அது சரி,
0: சரி, வானொலி கேட்டு போயிட்டு வாங்க,
1: நல்லா பொருள் பத்திரம் பத்திரம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
0: அப்ப அம்மா வானொலி கேட்டு இருந்தா யோசிப்பாங்க.
1: இல்லை இப்ப நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். கேட்பாங்க, வீட்டில் எப்பவுமே கேட்பாங்க.
0: இருந்தாலும்
1: கண்டிப்பாக கேட்க சொல்லிட்டு வந்து
0: இந்த சிறப்பை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்படியா சொல்றீங்க நீங்க? வாங்க, எனக்கு சோறு உள்ள ஒன்றும் இல்லை, இனிமேல் நீங்க என்ன சொன்னாலும் நான் நோ சொல்றேன். ருக்மணியம்மா நான் மகளா சொல்றேன், கேட்டுக்கோங்க. எது சொன்னாலும் இனிமேல் அப்பாவுக்கு நீங்க நோ சொல்லுங்க கொஞ்சம்.
1: சரி, சொல்லவே மாட்டாங்க,
0: சொல்ல மாட்டாங்க.
1: இன்னைக்கு
0: அம்மா நோ சொல்லணும், இன்னைக்கு நோ சொல்லணும். அவங்க சொல்லுவாங்க, புள்ள சொல்லிட்டால நான் அவளுக்காக செய்கிறேன்னு செய்வாங்க. என்ன பாடல் கேட்கலாம்ல?
1: என் பாடல் வந்து நண்டு படத்திலிருந்து அள்ளி தந்த வானம் அன்னை அல்லவா.
0: சரி, உங்கள் வாழ்க்கையில் அள்ளி தந்த வானமாக என்ன இருந்திருக்கு?
1: அள்ளி தந்த வானம்னு நான் என்னத்தை சொல்கிறதுனாக்கா, அப்பா சிறு வயதிலே இறந்துட்டார். அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்க, அவங்களே பிள்ளை இறந்துட்டாங்க. அதனால் அந்த அண்ணன் அவங்க அப்பா அம்மா இல்லாத நாம் இல்லை.
0: ஆமாம்,
1: அதனால் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப இதாக பிடிச்சது.
0: பிடிச்ச பாட்டு கேட்கலாங்க?
1: கேட்கலாம், கேட்கலாம்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: மண்ணுலக சாணக்கியன் கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றார் வந்தார். இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு ரொம்ப சந்தோஷமா இணைஞ்சிருக்கிறார் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் ஓடையக்காட்டு ராமசாமி ஐயா, இல்லைங்களா? சரிங்கய்யா, வானொலி பயணம், குடும்ப பயணம், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேசியிருந்தோம். நண்பர்கள் வட்டாரம், உங்களுடைய சொந்த விஷயங்கள் நிறைய பேசிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் வந்து பேசிக்கிட்டே இருப்போம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் தொழில். அதை தாண்டி எங்கள் வீட்டிலலாம் நான் தான் அதிகமாக பேசுவேன், பேசிகிட்டே இருப்பேன். எங்கள் பொண்ணும் சரி பையனும் சரி கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்கம்மா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் பேசிகிட்டே இருப்பேன். ஏன் பேசுவேன், எதுக்கு பேசுவேன், அதெல்லாம் விட்டுருங்க. வீட்டில் ஒருத்தவங்க பேசிகிட்டே இருப்பாங்க அப்படின்ற பட்சத்துக்கு, வீட்டில் ஒருத்தவங்க அமைதியாக இருந்தால் ஒருத்தவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. பேசுகிறாங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு, அதுக்கு சண்டை சச்சரவும் இல்லை,
3: சும்மா
2: அந்த வீட்டில் வந்து ஒருத்தவங்க நடமாடிட்டுருக்காங்க, வீட்டில் ஆள் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிட்டே இருக்கும் போது ஒரு பேச்சு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம வீட்டில் அதிகமாக பேசுகிறது யார்?
3: அதிகமாக பேசுகிறது பையன் தான் பேசுவேன்.
2: அப்போ ரெண்டு பேருமே அமைதியா?
3: ஆமாம், நான் ரெண்டு பேருமே அமைதியாக இருப்போம். நான் பையன் தான் பேசுவேன்.
2: சரி, பையன் வேலைக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ண?
3: வேலைக்கு போயிட்டாங்க, பேசிக்க மாட்டோம்.
2: இரண்டாவது இடம்?
3: இரண்டாவது இடம் பேசிக்க மாட்டோம். நான் தான் ஏதாச்சும் கேட்டால் பதில் சொல்லுவாப்பில, அதோட சரி. அப்போ நான் வந்து ரேடியோ போனது சவுண்டை வச்சு
2: விட்ருவேன்,
3: வீட்டுக்கு வந்து ரேடியோ சவுண்டை வச்சு விட்ருவேன்,
2: அவ்வளோதான். யாரும் பேச வேண்டாம், மூணாவது மனுஷன் நம்ம கூட நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க
3: அப்படின்ட்டு நான் ரேடியோ வச்சு விட்ருவேன்.
2: அந்த இணைப்புக்கு அந்த ஒரு பந்தத்துக்குள்ளே வந்துடுவீங்க. சரிங்க, இப்போ வந்து நீங்கள் ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கீங்கன்னு சொன்னால், இதுக்கு முன்னே நீங்கள் என்ன செஞ்சிட்ருந்தீங்க?
3: நான் இதுக்கு முந்தைய கைத்தறி நெசிட்டு இருந்தேன்.
2: ஆஹா,
3: திருமணத்தின் போது கைத்தறி நெசிட்டு இருந்தேன்.
2: எத்தனை வருஷமா?
3: அது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கு.
2: ஆஹா, அப்போ கைத்தறி அப்படின்னா அப்போ வீட்டில் யாராவது அந்த தொழிலை செஞ்சு?
3: ஆமாம், எங்கள் கிராமத்தில் போகிறாமல் எல்லாமே புதுசாக அண்ணன் எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் எல்லாருமே கைத்தறி அந்த தொழில் அதுதான்.
2: அப்பா அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க?
3: அவங்க விவசாயம்.
2: அப்போ தறி ஓட்டுனது நீங்கள் தான் முதல் நபராக இருந்திருக்கீங்க, எப்படி கற்றுக்கிட்டீங்க?
3: நாங்கள் எங்கள் அண்ணா 4 பேர் நாங்கள் பசங்க, மூத்த 2 பேரும் வந்து தறி
2: அவங்க கற்றுக்கிட்டாங்க.
3: அவங்க கற்று அவங்களோட அப்படியே நானும் கற்றுக்கிட்டேன்.
2: அப்போ உங்களுடைய அண்ணன்கள் உங்களுக்கு குருவாக இருந்தா?
3: ஆமாம், அண்ணங்கள் கூட பிறந்த தம்பி ஒன்று, நாங்கள் ரெண்டு ரெட்டை குழந்தைகள், ராமசாமி
2: லட்சுமணன்
3: இருக்க. நாங்கள் 2 பேருமே நெசதான், பலவீன 7ஆம் வரைக்கும் மட்டும் தான்
2: படித்தோம்.
3: அப்புறம் குடும்ப சூழ்நிலை காரணமாக விவசாய வேலைக்கு போனோம். அதாவது என்ன சொல்ல போனாக்கா, ஆடு மேய்ச்சலுக்கு போனோம். ஆடு 4-5 வருஷம் மேய்ச்சிட்டு அப்போ வந்து தறி கால் எட்டாண்டுருவாங்க தொழில் செய்யறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு இப்போ நெசவுச்சுட்டு இருந்தேன், கொஞ்சம் நாளாக நெசவுச்சுட்டு இருந்தேன். இப்போ கடை வச்சுட்டேன், கிட்டத்தட்ட 95 கடை வச்சேன்.
2: அப்போ திருமணத்தின் போதெல்லாம் நீங்கள் வந்து நெசவு தான்?
3: ஆமாம்.
2: அப்போ வீட்டில் இருக்க துணைவியார் உங்களுக்கு துணையாக
3: இருந்தா? அவங்க நெசவுவாப்பில்,
2: அவர்களுக்கும்
3: தெரியும்.
2: சரி, ஏன் அதை வந்து சரி விட்டுட்டீங்க, அந்த தொழில் தாண்டி இன்னொரு தொழிலுக்கு நீங்கள்?
3: அதில் கொஞ்சம் இதாக கொஞ்சம்

0: தொழில் வந்து டல்லான மாதிரி இருந்தது, கைத்தறி கொஞ்சம் இதாக மாதிரி இருந்ததுனால சரி ஒரு நண்பர் வந்து கடை வைக்கலாம் அப்படின்னு ஒரு நாங்கள் 5 பேர் சேர்ந்து கடை வைக்கலாம்னு சொன்னாங்க. கடை வைக்கிற போது சொல்கிற போது சரி 5 பேர் மொத்தம் சும்மா கம்மியாக போட்டு தான் ஆளுக்கு 5000 ரூபா முதலீடு போட்டு தான் இந்த கடையை
1: ஆரம்பித்தேன். ஏதாவது ஒரு பொழப்பு நம்மளுக்கு வேணுமே.
0: அப்புறம் அதில் ஒரு நண்பர் ஒருத்தர் திடீர்னு இறந்துட்டார் கடை வச்சு 1 மாதத்துலேயே.
1: ஆக மொத்தம் இப்போ இருக்க இந்த தொழில் உங்களுக்கு நல்லா கை கொடுத்துட்டு இருக்குது.
0: ஆமாம், இப்போ அந்த தொழில் விட்டு போட்டு மறுபடியும் இவங்களெல்லாம் வேணாம் நீயே வச்சுக்க அப்படின்ட்டாங்க தொழில் அப்படின்ட்டாங்க. அதனால நான் கிட்டத்தட்ட இந்த 25-30 வருஷமா இந்த தொழில் வச்சு நல்லா கை கொடுத்துருக்கு, நல்ல முறையில் தொழில் ஓடிக்கிட்டு இருக்குது.
1: சரி, இப்போ நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
0: நிகழ்ச்சியில் வந்து தர்ம யுத்தம் படத்துலேருந்து ஒரு தங்கரத்தில் ஒரு பொன் மஞ்சள் நிலவு. காலையில நாங்க நேரத்திரவே புறப்பட்டு வந்து பழனியில வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். ஈரோடு இளங்கையா கூட சொன்னாரு 9 மணிக்கு போனீங்கன்னா பஸ் இருக்கு போயிடலாம், 12:30 போயிடலாம்னு. எங்களுக்கு வர ஆர்வத்தில் நேரங்கதாயிட்டா நிகழ்ச்சி அப்படிங்கிறதாக சரின்னு அங்க வந்து இருந்துட்டு வெட்டிக்காலங்க நாங்கள் 7 மணிக்கு கொடைக்கானலே வந்துட்டோம்.
1: முதல் வண்டிக்கு வந்துட்டோம்
0: முதல் வண்டிக்கு வந்துட்டோம் வந்துட்டு அங்கே லேக்கெல்லாம் போய் பார்த்துட்டு பார்த்து சரி நேரம் இன்னும் கூட கொஞ்சம் நேரம் போகலாம்னு சொன்னாங்க. நண்பர் வந்து கூட போயிட்டா நாம் அங்கே போகணும் அப்படின்னு நண்பர் நாங்கள் கூட அங்கே போயிட்டு வந்துடலாம்னு. அவங்க ரெண்டு பேர் இல்லை போயிடலாம்
1: நிலையத்துக்கு
0: போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. போயிட்டு அப்புறம் பண்ணிட்டீங்க
1: அப்படின்ட்டாங்க.
0: அதனால் வந்து ரொம்ப நான் கொடைக்கானல் இது இன்னைக்கு தான் முதல்
1: மிக
0: சிறப்பா இருந்தது. கொஞ்சம் அவசரம் சுத்திட்டு
1: அவசரமா எப்படி சுத்தினீங்க? ஒரே இடத்துல ரெண்டு 3 பேரும் குனி அப்படி
0: போய் போட்டோ எடுக்க நேரம் தெரியா போச்சு.
1: அதை சொல்லுங்க, ஒரே இடத்துல சுத்திட்டு நினைச்சேன்.
0: இல்ல இல்ல போயிட்டு
1: புகைப்படம் எடுக்கிறதுக்கு நேரம் தெரியும்.
0: ஒரு 3 மணி நேரம் இருந்தோம். இல்ல
1: இருந்தீங்களா? எந்த இடத்துல பாத்தீங்க இந்த 3 மணி நேரம்?
0: 3 மணி நேரத்துல அந்த கண்ணாடி மாளிகை
1: பூங்காக்குள்ள
0: தான் கண்ணாடி, அப்புறம் போட் ஹவுஸ், அப்புறம் வந்து இந்த இன்னொன்று இந்த பக்கம் போனோம். நல்லா எனக்கு எதுன்னு தெரியல. ரோஸ் கார்டனுக்கு போகலான்னு
1: சொன்னாரு. நீங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்க
0: முடியாது, அதனாலதான் வழியில போகல.
1: தூரம் போயிருந்தீங்க, நிகழ்ச்சிக்கு வந்திருக்க கொஞ்சம் தூரம்
0: தான்.
1: அதாவது இங்கே கொடைக்கானல் வரவங்க எல்லாருமே இளைப்பாடுறதுக்கு இல்லை அவங்க அவரை அமைதிப்படுத்திக்கிறதுக்கு ரசிக்கிறதுக்கு இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரே இடம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பூங்கா
0: தான்.
1: எங்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தாலும் மாலை நேரத்தில் அந்த பூங்காவில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து அதை மௌனமாக ரசித்து அது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மௌனம் எல்லாமே அதில்
0: வகையான பூக்கள் நிறைய இருந்தது.
1: இருந்துச்சு பார்த்தீங்களா?
0: பார்த்து நாங்கள் போட்டோ எடுத்துட்டு வந்துக்கிறோம்.
1: ஆஃப் சீசன் கொஞ்சம் நிறைய கலர் கட்டி பாடல் கேட்கலாங்களா?
0: கேட்கலாம்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: கோடை பண்பலை 100 பிளேந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 430 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ணத்தூரிகை.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: இரண்டு மணி 46 நிமிடம். இனிய அலைவரிசை 100.5 இந்த தந்து கொண்டிருக்கிறது வென்றார் வந்தார். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஈரோடு மாவட்டம் ஒடையக்காட்டூர் ராமசாமி அவர்கள். ஐயா, உங்களை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ஏன்னு சொல்லுங்கள். சிரிச்ச முகமாக இருக்கீங்க, சிரிச்சிட்டே இருக்கீங்க.
6: பார்த்தா எல்லாத்துக்கும் அப்படி தான், கடையிலையும் நான் அப்படி தான் இருப்பேன். என்ன கண்டா எல்லாருமே பேசுறதா விருப்பப்படுவாங்க, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை.
5: ஆஹா,
6: முதல்லேருந்து அப்படித்தான் ஒரு இது.
5: அதாவது பேசும்போதும் ஒரு சிரித்த முகம். நீங்க பேசும்போதெல்லாம் உங்க நண்பர்கள் ஏஞ்சி நிற்கிறாங்க, அதான் ஏன் தெரியல. ஒரு கணித ஆசிரியர்னு சொல்றீங்க, ஒரு வேளை அந்த பழக்கமா?
6: அவர் ஒரு விவசாயிங்க, அவர் பழக்கம் இல்லை, அவர் பேச
5: குழந்தைங்களை எதிர்த்துக்க சொல்லுவாங்கல்ல,
6: சொல்ல முடியாது.
5: அந்த மாதிரி உங்களை ஒரு ஆசிரியராக ஒரு பாவித்து நானும் வந்ததுல இருந்து பார்த்து இந்த முக்கால் மணி நேரமும் நீங்க பேசும்போது ஏஞ்சி நிற்கிறாங்க, அப்படி பார்த்து ரசிக்கிறாங்க நண்பர்கள். சரி, நிறைய நிகழ்ச்சிகள் வந்து வானொலி கேட்குற வழக்கம் இருக்குது. எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
6: எனக்கு ரொம்ப பிடிச்சது வானவில். அதில் ஏன்னா பல பல கருத்துக்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பை சொல்லி பல கருத்துக்களை கற்றுக்கலாம். ஆனால் நேயர்கள் சொல்கிற கருத்துக்களை உள்வாங்கிக்கலாம், கடைசியில் நெறியாளர் சொல்கிறதையும் உள்வாங்கிக்கலாம்.

0: அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது வானவில். அடுத்தது வந்து செப்புக செந்தமிழ். அது நான் தவறாத எங்கே வேறு விதமாக கூட தவறாக வந்து கேட்பேன்.
1: செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியில் எத்தனை முறை நீங்கள் பங்கு பெற்றிருப்பீங்க?
0: நான் பங்கு பெற்றது நிறைய தடவை பங்கு பெற்றுக்கிறேன்.
1: வெற்றி
0: பெற்றது 10 தடவைக்கு மேலேக்கு முந்தைய பரிசு
1: கொடுத்தாங்க,
0: பரிசு அனுப்பிடுவாங்க. அப்போ மறுபடியும் வெற்றி பெற்றுன்னா திருக்குறள் கூட ரெண்டு தடவை, திருக்குறள் புக் கூட ரெண்டு தடவை வாங்கிக்கிறேன். அப்போ அதுக்கு முந்தைய இந்த ஒன்றரை கேக்கு, அதுக்கு முந்தைய பணமாகவே ஒரு ஃபஸ்ட்டு முதல் முதலாக பணமாக கொடுத்தாங்க.
1: அது எல்லாம்
0: நான் பங்கு பெறதில்ல. அதான் இப்போ வந்து
1: பங்கு பெற்றால் வெற்றி பெறணும்
0: அப்படி இதுவரைக்கும் முடிகிறதில்ல, ஏதோ ஒன்று சொதப்பிடுவேன். ஆனால் வந்து இப்போ வந்து கட்டுப்பாடு விதத்தினால ஒரு மாதத்துக்கு ஒருக்கா தான் வர முடியுது, இனி ஒரு வருஷத்துக்கு வர முடியாது. அதனால் இருந்தாலும் நான் நிகழ்ச்சி மட்டும் கேட்காது இருக்க மாட்டேன். நிகழ்ச்சி நான் பங்கு
1: நிகழ்ச்சி வந்து நீங்கள் விருப்பப்பட்டு கேட்குறது வானவில், செப்புக சந்தமிழாக இருந்தாலும் எல்லா நிகழ்ச்சிகளும் கேட்பீங்க?
0: எல்லா நிகழ்ச்சியும் கேட்பேன்.
1: எல்லா நிகழ்ச்சிகளும் கேட்கும்போது அதனுடைய வித்தியாசத்தை எப்படி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க?
0: புரியல, நீங்கள் சொல்லுங்கள்.
1: எப்படின்னா இப்போ எல்லா நிகழ்ச்சிகளும் கேட்பீங்க?
0: ஆமாம்.
1: அதில் ரொம்ப விருப்பமாக எப்படியாக இருந்தாலும் வானவிலையும் செப்புக சந்தமிழையும் விட முடியாது. ஏன்னா கருத்துக்கள் வந்து ஒரு நெறியாளர் வந்து ஒரு தலைப்பு எப்படி கொடுத்தாலும் அதுக்கு ஏற்ற கருத்துக்களை தயார் செய்யக்கூடியவங்க நீங்கள்.
0: ஆமாம்.
1: எப்படி வேணாலும் கருத்து வந்துடும், அது வேறு விஷயம். மற்ற நிகழ்ச்சிகள் இருக்கும் இல்லைங்களா? இந்த நிகழ்ச்சிகள் கேட்கும்போது இந்த இரண்டு நிகழ்ச்சியிலேருந்து வேறுபடும். அப்படி வேறுபடும் போது இந்த நிகழ்ச்சி இப்படி இருந்திருக்கலாமோ, இந்த நிகழ்ச்சி இப்படி இருந்திருக்கலாமோ அப்படி எதுவும் உங்களுக்கு தோணியிருக்கா?
0: அப்படியே ஒன்றும் தோணுது
1: தோணுது.
0: ஏன்னா ஒவ்வொருத்தர் நம்மளுக்கு இப்படிங்க, அடுத்தளுக்கு அது நம்மளுக்கு ஒரு நிகழ்ச்சி பிடிக்கும், இன்னொருத்தருக்கு ஒரு நிகழ்ச்சி பிடிக்கும். இப்போ எனக்கு செப்பு
1: நீங்கள் மட்டும்தான் வானொலி கேட்குறீங்க, அதாவது உங்கள் சார்பாக நீங்கள் தான் கேட்குறீங்க, அது கோடி பேர் கேட்டாலும். அப்போ உங்களுக்கான ஒரு கருத்து அங்கே இருக்கும் இல்லையா?
0: கருத்து நான் வந்து அவங்க நல்ல நிகழ்ச்சி தான் போடுவாங்க அப்படின்னு நான் எதை ஏற்றுக்குவேன்.
1: அதை சொல்லுங்க, இதை வாங்குறதுக்காக
0: நிகழ்ச்சி நான் வந்து எல்லா நிகழ்ச்சியும் தொடர்ந்து கேட்பேன், எதுவுமே விடுவாக மாட்டேன். ஆனால் சரி, இந்த இது 2 மணிக்கு பிறகு இந்த இப்போ போடுறீங்க, அப்போ நான் சாப்பிட்றதுக்கு போயிடுவேன், அதனால பாதிதான் கேட்பேன்.
1: கொஞ்ச நேரம் இருப்பேன்.
0: ஆனால் இங்கேனா அங்கே போய் போட்டுருவேன், வீட்டு 10 நிமிஷம் வீடு போகிறதுக்கு 2 நிமிஷம் தான்
1: ஆகும்.
0: பக்கத்தில் வீடு, அங்கே போய் போட்டுருவேன். அவங்க வீட்டில் கூட சொல்லுவாங்க, வந்து போனால் அர்த்தம் போடணும்னு கேட்பாங்க.
1: அதிகமாக வந்து கடிதம் எழுதுகிற வழக்கம் இருக்கு இல்லைங்களா? நிகழ்ச்சிகள் தரம் பற்றி எப்படி நீங்கள் கடிதங்களை வந்து எழுதுவீங்க பிரித்து?
0: நான் வந்து நிகழ்ச்சி எடுக்கிறவங்க குறிப்பு எடுத்து வச்சுக்குவேன், இந்த மாதிரி குறிப்பை எடுத்து வச்சுக்குவேன். குறிப்பு எடுத்து வச்சுட்டு சரி இந்த நிகழ்ச்சி இது இதாக சரி இதை இப்படி இருக்கலாம்னா அந்த கருத்து வந்து முழுசு முழுசாக நான்
1: உள்வாங்கிக்குவேன்.
0: நிகழ்ச்சி வந்து சும்மா ஒருத்தர் சப இதுக்காக கேட்பா அப்படி நான் எந்த நிகழ்ச்சியுமே
1: உள்வாங்கிக்குவேன்.
0: இதில் இவங்க வந்தாங்க, இவங்க பேசி இந்த நேரம் இந்த கருத்து சொன்னாங்க, இந்த நிகழ்ச்சி இப்படி சொன்னாங்க அப்படிங்கிறத நான் வந்து கேட்டுக்குவேன்.
1: இந்த நண்பர்கள் தாண்டி வேறு எதுவும் உங்களுக்கு வானொலி நண்பர்கள் இருக்காங்களா?
0: வானொலி நண்பர்கள் பட்டியல் நிறைய இருக்குது.
1: பட்டியல் நிறைய?
0: ஆமாம்.
1: பட்டியல் நிறைய இருந்தாலும் வேண்டாம்.
0: இல்லை, சும்மா ஒரு 2 நிமிஷத்தில் பேசிக்கிறேன்.
1: அப்படிங்க 2 நிமிஷமா?
0: ஆ, முதல்ல ஏன்னா நான் வரும்போது நண்பர்கள் எல்லோரும் சொல்லிவிட்டாங்க.
1: சரி, பேசுங்க.
0: விஜயமங்கலம் குணசீலன், கல்லாகுளம் மாதேஸ்வரன், பாப்பம்பாளையம் பி டி சுரேஷ்குமார், ராகம் காளிப்பம்பாளையம் ராகம் பழனியப்பன், பகலாயூர் பி ஏ நாச்சிமுத்து, குன்னத்தூர் சினியம்பாளையம் செல்வம், பெருந்துறை சினியம்பாளையம் சோமசுந்தரம், சூரம்பட்டி வளசி இளங்கோ, வெட்டுக்காடு வளசு தங்கவேலு, கள்ளியம்பூர் கேசி மணி, விஜயமங்கலம் அன்னை பழனிசாமி, விஜயமங்கலத்தில் ரேணுகா தேவி, விஜயமங்கலம் பூங்கொடி, விஜயமங்கலம் டெய்லர் கார்த்திக், கள்ளியம்புதூர் கோபால், வடமலை கொண்டமலை இளங்கோ, பெருந்துறை சண்முகம், பெருந்துறை வசந்த் கொங்கு இதில் இருக்கிறாரு, அப்புறம் சாணார் வாளையம் சண்முகம். விட்டுருக்கலாம், இருந்தாலும் அவங்க நான் மன்னிப்பு
1: கேட்டுக்கிறேன். இல்லை, நீங்கள் பாடல் சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன ஒரு பதட்டம், என்ன ஒரு பரபரப்புங்க.
0: எனக்கு வந்து சின்ன கவுண்டர் படத்துலேருந்து முத்துமணி மாலை.
1: முத்துமணி போடுவோமா சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு?
0: சரி, பாடல்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா?

0: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
1: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
2: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ணத்தூரிகை.
5: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: இந்த பாடல் கூட முழுமையாக வந்து ஒளியேறலை நேரமின்மை காரணமாக. நீங்கள் கொஞ்சம் பேசணும் அப்படின்ற ஆவல், அந்த ஆவல்னால தான் இந்த பாடலோட குறுகிய பகுதியும் கேட்டோம் இல்லைங்களா. சொல்லுங்க, நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க?
1: என்ன சொல்ல ஆசைப்படுறேன்,
0: உங்களை பார்த்ததில் எங்களுக்கு சந்தோஷம். உங்கள் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கலாம், உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம்னு எங்களுக்கு ஆசை. உங்களுக்கு என்ன ஆசை?
1: எனக்கு வந்து ஒரு ஆசை வந்து இந்த முதல் வந்து இனிய கொடைக்கானல் பண்பலை 100.5 நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முதலே நன்றி முதலே சொல்லியிருக்க வேண்டும் வந்ததும் ஆர்வத்தின் கோளாறு சொல்லலை, அதனால மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இயக்குநராக ஒரு சிறு விண்ணப்பம்.
0: விண்ணப்பமா?
1: ஆமாம்,
0: எழுதி கொடுத்துடலாமா?
1: லைவ்லேயும்
0: சொல்லியிருக்கேன்.
1: இந்த நிகழ்ச்சியில் நேயர்களுடைய கேள்விகளுக்கு ஒரு பதில் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி முதல் இருந்தது.
0: சரிங்க.
1: அப்போ மறுபடி வந்து மீண்டும் வந்து இந்த வானொலியில் எனக்கு வந்து ஒரு வழிகாட்டி, இந்த வானொலிக்கு நான் நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த கோடை பண்பலைக்கும் இந்த பாடல் வந்து மறுமலர்ச்சி படத்துலேருந்து நன்றி சொல்ல இந்த பாடல் கோடை பண்பலைக்கும் என்னுடைய மனைவிக்கும் சேர்த்து நான்
0: கொடுத்தேன். வழிக்கு
1: நன்றி சொல்ல வேண்டும்.
0: ருக்மணி அம்மாவும் விட்டு வரல,
1: விட்டு வரல.
0: சரிங்க, ரெண்டு பேர்த்தையும் ஒரே இடத்துல வச்சிருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். இனி அலைவரிசை 100.5 இதுவரை கேட்டு ரசித்தோம். வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைஞ்சிருந்தாங்க ஈரோடு மாவட்டம் ஒடையக்காட்டூர் ராமசாமி ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும். மீண்டும் வென்றார் வந்தார் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 2 உழைப்பு என்பது எல்லா பொருட்களுக்கும் முதல் விலையாக இருக்கிறது. விடைபெறுகிறேன். உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். அதிநவீன விளையாட்டு கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டத்தின் கீழ் இதுவரை 59 கோடிக்கும் அதிகமான கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள ராணுவ பீரங்கிகள் பராமரிப்பு வளாகத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அடிக்கல் நாட்டினார். குஜராத் முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்ற காலம் முதல் அம்மாநிலத்தில் நீர்வள மேலாண்மையில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் நீடித்த வளர்ச்சியை ஏற்படுத்த எதிர்காலத்திற்கு ஏற்ற திட்டங்களை உருவாக்கி சவால்களை வாய்ப்புகளாக மாற்றுவது அவசியம் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஜப்பானுடனான தொழில்துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வேளாண் கல்வியில் மாற்றங்கள் கொண்டுவர வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் விளையாட்டு பாரம்பரியத்தை வலிமையான விளையாட்டு கலாச்சாரமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் பயிற்சி விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 2 விமானிகள் உயிரிழந்தனர். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய இந்தியர்களை கண்டறிய அவசர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பது குறித்து முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் விஜயலட்சுமி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டி

தாஷ்கண்டில் இன்று நடைபெறுகிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் 5வது மற்றும் 6வது இடத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 19 வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 5வது நாளான இன்று இலங்கை 2வது இன்னிங்ஸில் தேனீர் இடைவேளையின் போது 8 விக்கெட் இழப்பிற்கு 383 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

மகிழ்ச்சியின் ஆழத்தில் அழகிய குரலில் கவிவரிகள் சரம் தொடுக்க, இசையின் விரல் கொண்டு இதயத்தின் துடிப்பை தென்றல் கரம் கொண்டு தழுவ, கோடை பண்பலை 100.5 கீட்டு ரசிப்போமா இந்த ஒரு மணி நேரம் உயிரெழுத்து. உயிரெழுத்து நிகழ்ச்சியில் பாடல்களை சரம் தொடுக்க மகிழ்வோடு இணைகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன்.

இன்றைய நிகழ்ச்சிக்கு குயில் பாடல்கள் என்ற தலைப்பிட்டு பாடல்களை தொகுத்து சிறப்பிக்கிறார் தென்காசி இலத்தூர் செங்கோட்டை ரோடு பி பிளாக் ஜே அதிதீரன் அவர்கள் தெரிவில். அதிதீரன் தன்னை பற்றி எவ்வாறாக சொல்லியிருக்கிறார் கேட்போமா? தலைப்புக்கு பெயரிட்டிருக்கிறார் குயில் பாடல்கள். அவருடைய அறிமுகம் சிறியதாக இருந்தாலும் அழகாக சொல்லியிருக்கிறார். நான் கோடை பண்பலையின் தீவிர ரசிகன், அதான் அதிதீரன். எனது வீட்டில் நெசவு தொழில் செய்து வருகின்றோம். எனது வீட்டில் கோடை பண்பலை 100.5 காலை முதல் இரவு வரை ஒழித்து கொண்டே இருக்கும். இப்பொழுது நமது கோடை பண்பலையில் இனிவரும் பவனி 1 மணி நேரத்திற்கு குயில் பாடல்கள் ஒழிக்கப் போகிறது. நேர்களே, கேட்டு ரசியுங்கள். உங்களோடு அன்பாக நானும் இணைந்து ரசிக்கிறேன் என் குடும்பத்தோடு என சொல்லியிருக்கிறார் தென்காசி அதிதீரன். நிகழ்ச்சியில் ஒலிக்கவிட காத்திருக்கும் முதல் பாடல் பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திற்காக. நேயர் என்ன சொல்லியிருக்கிறார் இந்த திரைப்படத்தில் வரும் அந்த பாடலுக்காக? இதயத்தில் இனிய இசையாய் நுழைந்தாய், கவிதைக்கு இனிய சொற்களாய் வந்தாய், காணவில்லை உன்னை, எங்கோ காற்றில் கலந்தாய்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: 430 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், ரயர்களின் வண்ணத்தூரிகை.
7: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: மனதுக்குள் இருக்கும் மன்னவனை நினைத்து ஆசையாய் பாடுகிறாள் இந்த குயிலக்கா.

0: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா?
1: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
0: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ணத்தூரிகை.
5: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
7: பண்பலையா மண்பலை சொல்லும் நேரம் 3:20. குயில் என்று தலைப்பிட்டு கவிதை தொகுப்பில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது இனி அலைவரிசை 100.5 உயிரெழுத்து. நிகழ்ச்சியில் இனி பெரிய வீட்டு பண்ணக்காரன் திரைப்படத்திற்காக. சோலையெல்லாம் குயிலால் அழகு, குயிலோ குரலால் அழகு.

உயிரெழுத்து நிகழ்ச்சியில் இனி மனசுக்குள் மத்தாப்பு திரைப்படத்திற்காக. குயிலின் தோற்றம் என்னை மயக்கவில்லை, அதன் குரலில் மயங்கினேன் என சொல்லி இருக்கிறார் நேயர் தென்காசி. அதிதீரன் கேட்போமா நேயர்களே?

இணைந்து உங்கள் கோடை பண்பலையும் 1.5 தந்து கொண்டிருக்கிறது. உயிர் எழுத்து 3:30 நேயர் என கேட்டிருக்கிறார் கரகாட்டக்காரன் திரைப்படத்திற்காக. காற்றிலே கலந்து வந்த குயிலின் கீதம் கேட்டு ரசித்தேன் சோலை ஓரம். கோடை பண்பலையில் ஒழிக்க விடுங்கள், நீர்களோடு இணைந்து நானும் ரசிக்கிறேன் என சொல்லியிருக்கிறார் நேயர்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: கோடைப்பண்பலை 100 பிளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ணத்தூரிகை.
5: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: மண்ணுலக சாணக்கியன் கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உயிரெழுத்து 3:36 நிகழ்ச்சியை நீ மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திற்காக. ஆசை மச்சானின் மனதை மயக்கும் இந்த குயிலின் கீதம் 100.5 காற்றில் கலந்து நீர்களின் இல்லம் தேடி வருமா அவர்களின் மனம் மயக்க என சொல்லியிருக்கிறார் நேயர்.

0: கம்பீரமானவர்கள்
1: அல்லது
0: நேர்மையுடையவர்கள்
1: அல்லது
0: தன்னம்பிக்கையும் தைரியமும் உடையவர்கள்
1: அல்லது
0: அறிவு கூர்மை உடையவர்கள்
1: புதிரா
0: கம்பீரமானவர்கள்.

தமிழ் மலரும் நந்தவனம் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது. உயிரெழுத்து 3:43 என்ற உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு பாடல்களை குயில் தலைப்பிட்டு நமக்காக தொகுத்து தந்திருக்கிறார் தென்காசி அதிதீரன். நிகழ்ச்சியினி வைகாசி பிறந்தாச்சி திரைப்படத்திற்காக. உன்னை பார்க்காமல் எனக்கு பொழுதும் விடுவதில்லை, உன்னிடம் பேசாமல் எனக்கு நாட்களும் செல்வதில்லை.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: கொடிப்பண்பலை 100 பிளேந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ணத்தூரிகை.
5: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: மூன்று மணி 49 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இதை உயிர் எழுத்து நிகழ்ச்சியில் நீ வருவாய் என திரைப்படத்திற்காக இந்த பூங்குயிலின் கீதம் நேராக இறங்கியது என் இதயத்தின் ஓரம்.

0: நம் கோடை பண்பலை நெருப்புள்ளி ஐந்தில் நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி நாளை தன்னுடைய சாதனை பயணத்தை நம்மிடையே பகிர இருக்கிறார் தேனி போடி நாயக்கனூரை சார்ந்த கைவினை கலைஞர் உஷா நந்தினி கண்ணன் அவர்கள்.
1: உண்மை என்னன்னா நம்மளுடைய கோடை பண்பலையில் தான் எனக்கு ஒரு தாய் வீடு மாதிரி. கோடை பண்பலை விடாம நான் எப்பயுமே கேட்டுட்டு தான் இருப்பேன். அப்படி ஒரு நிகழ்ச்சியில வந்து மதுரையில ஒரு கண்காட்சி நடக்குது அப்படின்னு நிகழ்ச்சியில கேட்டேன் நான். அதை வச்சுதான் அந்த கண்காட்சிக்கே நான் போனேன். நான் அந்த கண்காட்சியில சந்தித்த ஒரு நபர் தான் எனக்கு இந்த மாதிரி நாகர்கோவில்ல ஒரு அலுவலகம் இருக்கு, அங்க போய் நீங்க அட்டை வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எதிர்காலத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன் மூலியமா தான் நான் அட்டை வாங்கினேன். அதன் மூலியமா தான் நான் காசி தமிழ் சங்கமத்திலையும் கலந்துகிட்டேன். இது எல்லாத்துக்குமே சேர்த்து கோடை பண்பலை வந்து எனக்கு எப்பயுமே ஒரு தாய் வீடு தான். இந்த நன்றியை வந்து எப்பயும் நான் கோடை பண்பலைக்கு மறக்க மாட்டேன். நான்
0: கேட்க மறவாதீர்கள் நீர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி.
2: கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உயிரெழுத்து நிகழ்ச்சியின் நிறைவாக. நீ தந்திருக்கும் பாடல் சேது திரைப்படத்திற்காக. பறவைக்கு வடித்தேன் கவிதை ஒன்றை, வளமாய் வந்தது வார்த்தை நன்றே. வார்த்தையால் வர்ணித்தேன் குயிலே உன்னை, வானம் பாடியாய் வந்தாய் என் முன்னே என சொல்லியிருக்கிறார் நீயர்.

அட்டகாசமான பாடல்களை தந்து நிறைவு செய்கிறது கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. பாடல்களை தொகுத்து தந்த தென்காசி அதிதீரன் அவர்களுக்கு பண்பலையின் வாழ்த்துக்களும் நன்றியும். மீண்டும் கேட்கலாம் நாளை பகல் 3 மணிக்கு. இசையின் இன்பம் எப்போதும் நம்மில் இணைந்திருக்கட்டும். விடைபெறுகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. இனி கேட்கலாம் வண்ணத்தூரிகையில் பண்பலை கழகம்.

0: அரிசி பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
0: வழங்கும் வண்ணத்துரிகை.
3: இனிய மாலை வணக்கம் நேர்களே. தெரியாததை தெரிஞ்சுக்கவும், தெரிஞ்சதை பிறருக்கு சொல்லித்தரவும் கோடை பண்பலை 100.5 வருகிறது. வண்ணத்துரிகையில் பண்பலைக்கழகம் பொது அறிவு கேள்விகளுக்கு நேர்கள் விடையளிக்க வரலாம். 96 55 24 24 29 மற்ற இலக்கங்கள் 24 24 29 290 333 முன்னிணைப்பிற்கு 0 45 42. நிகழ்ச்சியில் உங்களோடு
4: வாழ்த்துக்களுடன் லக்ஷ்மி நாகேந்திரன்,
3: என்றும் உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி.
4: வணக்கம் கருப்பசாமி.
3: வணக்கம் முத்து, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: சௌக்கியம் சௌக்கியம். எப்படி இருக்குது காடெல்லாம்?
3: நல்லா இருக்கு,
4: நல்லா இருக்குது. இன்னைக்கு நீங்க உற்சாகமா வந்து உட்கார்ந்து இருக்கும் போதே தெரியுது.
3: எப்படி
4: அனைவரும் நலம்? நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம்,
3: எல்லாருமே நல்லா இருப்போம். கேள்விகளும் இருக்கு, நேயர்களும் வந்து பதில் சொல்றதுக்காக காத்திருக்காங்க.
4: அதான் நிறைய கொண்டு வந்திருக்கீங்களே, எனக்கே பிரமிப்பா இருக்கே. இவ்வளவு வச்சிருக்கீங்களே, எப்படியா?
3: எண்கள் தான் இருக்கு முன்னாடி.

0: கேள்விகள் வந்து அதிகமாக இருக்கு, பதில் அவங்கள்ட்ட இருந்து வரும்.
1: ஆமாம்,
0: என்ன கேட்கக்கூடாது?
1: சரிங்க,
0: நேர்கள்ட்ட கேட்போமா?
1: கேட்கலாம். வாங்க, வணக்கம். வாங்க, யார் பேசுறீங்க?
2: நிகழ்ச்சி இணைவது நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சிவாங்க.
1: சிவாயா, கேள்வி கேட்கலாமா? தேசத்தின் விளையாட்டுத் துறையில் வாழ்நாள் சாதனைக்கான அர்ஜுனா விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டது? தேசத்தின் விளையாட்டுத் துறையில் வாழ்நாள் சாதனைக்கான அர்ஜுனா விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டது?
2: போன வருஷங்களா?
1: போன வருஷம் வந்து
0: 2025 சென்ற வருடம் தானே?
1: ஆமாம்.
2: தர முடியுங்களா சார்?
1: அவர் வந்து ஒரு கால்பந்து வீரர்.
2: கால்பந்து வீரர்?
1: ஆமாங்க.
2: தமிழ்நாட்டுக்காரங்களா?
1: தமிழ்நாட்டுக்காரங்க.
2: என்ன சார்?
1: தமிழ்நாடு அவரு.
2: சார்,
0: தமிழ்நாடு.
2: தமிழ்நாட்டுக்காரங்களா?
1: ஆமாங்க.
2: ஞாபகம் இருக்குது? தெரியாது, ஞாபகம் இல்லைங்களே.
0: வரமாட்டேங்குது, வரமாட்டேங்குது. ஞாபகம்லாம் இருக்குது, வரமாட்டேங்குது. சரி, கேட்போங்களா? நன்றிங்க. வருக, வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
3: என் பேர் பவித்ரா.
1: பவித்ரா, கேள்வி கேட்டீங்களா?
3: கேட்கல, நான் ரேடியோ போடல.
1: ரேடியோ போ, ரேடியோ வந்து ஆன் பண்ணாமே உள்ள வந்தீங்களா?
3: ஆமா, நான் இது
1: ஆர்வத்துல வந்திருக்கீங்க இல்லைங்களா?
0: ஆமா ஆமா
3: ஆமா.
1: தேசத்தின் விளையாட்டு துறையில் வாழ்நாள் சாதனைக்கான அர்ஜுனா விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டது? அவர் வந்து தமிழகத்தைச் சேர்ந்தவர். அவர் வந்து கால்பந்து வீரர்.
0: இவ்வளவும் சொல்லியாச்சு. ஒரு குழு அப்படின்னு சொன்னா ஒரு பெயர் தான் அது.
1: ஆமா,
0: கருப்பசாமி. ஒரு குழு கொடுங்க அப்படின்னா பவித்ராவுக்கு ஒரு குழு கொடுப்போமா? பவித்ரா, உங்க பெயருக்கு ஒரு குழு கொடுங்க எங்களுக்கு.
1: இல்லை, உங்க பேருக்கு வந்து ஒரு குழு கொடுக்கலாமான்னு அக்கா கேட்டிருக்காங்க.
0: கேட்கலாங்களா? இப்போ உங்க பேர் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க, எப்படி கேட்கறது உங்கள்கிட்ட? ஒரு குழு கொடுங்களேன் பவித்ரா.
1: அதே மாதிரி தான்,
0: அதே மாதிரி தான். இது வந்து ஒரு பெயர், தமிழகத்தை சார்ந்தவர்னு சொல்லிட்டாங்க. ஒரு பெயர், குழு நிறைய தரலாம்.
3: ஊர் பேர் சொல்லிடுறேன்.
0: ம்,
3: தோனி.
0: அவங்க எந்த விளையாட்டு துறையை சார்ந்தவங்க?
3: இல்ல,
0: கால்பந்துனவும் அந்த பேரை சொல்லவும் பகீர்ன்றுச்சு. நன்றிங்க.
1: இப்போ யார் வராங்கன்னு பாத்துடலாம். வருக, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
4: கஸ்தூரி.
1: கேட்டீங்களா கேள்வி?
0: தெரியல, அவருக்கு சரியா தெரியலையா. நீங்க சொன்னீங்கன்னா சரியா தெரிஞ்சுப்பாரு.
1: சொல்லிடலாமா? இல்ல, விடை சொல்லிடலாமா? இல்லை அவருக்கு ஏதாவது குழு கொடுக்கலாமா?
0: குழு கொடுங்க.
1: அவர் வந்து தமிழகத்தைச் சேர்ந்தவர், ஒரு கால்பந்து வீரர். இவர் வந்து எப்போ விளையாண்டுருக்காருன்னா 1962 இவர் வந்து ஆசிய விளையாட்டு போட்டியில் தங்கம் என்ற இந்திய அணியில் இவர் வந்து இடம் பிடிச்சிருந்தார். இப்போ குழு கொடுத்தாச்சு.
0: நன்றிங்க.
1: நன்றிங்க இணைப்பில் வந்ததற்கு.

0: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையலை பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
1: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
0: எப்படிமா?
1: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
0: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
5: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர். நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
4: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9245-0444.
6: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
6: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
8: எடுத்து செய்யும் இசை மெட்டுக்களை தரும் கோடை பண்பலை 4:16 வண்ணத்துரிகையில் பண்பலைக்கழகம். அருமையான கேள்விக்கு பதில் பட்டு பட்டுன்னு வரும் நினைச்சா கொஞ்சம்
9: இது வந்து எளிமையானதுதான். இவர் பேரே வந்து எளிமைதான், எளிமையாக தான் இருக்கும்.
8: அதுக்குன்னு இப்போ வந்து பேர் என்னங்க, அவங்க பேர் அவங்க பேர் எளிமைங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நீங்க
9: இப்போ நான் சொல்லும் போது அந்த எளிமைக்கு
8: என்ன அர்த்தம்னு புரிஞ்சிடும்.
9: ஆமாம் ஆமாம்.
8: வருக வணக்கம்.
9: என்ன
8: பாடல் கேக்கலாம்?
10: எனக்கு பாயும் பிடி படத்துல இருந்து சிலுக்கு மரமே அந்த பாட்டு கொடுத்துருங்க.
8: பாடல் கேட்கலாங்களா?
10: கேட்கலாங்க. நன்றிங்க.
8: நன்றிங்க.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: என்னமா புது பொண்ணு, புகுந்து வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
4: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
3: எப்படிமா?
4: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
3: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
5: திவ்யா கஷேத்ரா ஃபிலிம்ஸ் டாக்டர் சி ஆர் ராஜன் தயாரிப்பில், திரு அருள் கிருஷ்ணன் இயக்கத்தில், தேஜஸ் ராஜன் நடிப்பில், கேஜிஎஃப் புஷ்பா திரைப்பட வரிசையில் அதிரடி திரைப்படம் அமரம் ஆகஸ்ட் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போது இத்திரைப்பட பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: கேஜிஎஃப் புஷ்பா திரைப்பட வரிசையில் அதிரடி திரைப்படம் அமரம் ஆகஸ்ட் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
1: பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்ர செவ்வானம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் மனோ. ஆயிரத்தில் நான் ஒருவர், நீங்கள் ஆரையிட்டால் படை தலைவர். கோடை பண்பலை 100.5க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். ஏ

நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: நம் கோடை பண்பலை நெருப்புள்ளி ஐந்தில் நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி நாளை தன்னுடைய சாதனை பயணத்தை நம்மிடையே பகிர இருக்கிறார் தேனி போடி நாயக்கனூரை சார்ந்த கைவினை கலைஞர் உஷா நந்தினி கண்ணன் அவர்கள்.
2: உண்மை என்னன்னா நம்மளுடைய கோடை பண்பலையில் தான் எனக்கு ஒரு தாய் வீடு மாதிரி. கோடை பண்பலை விடாம நான் எப்பயுமே கேட்டுட்டு தான் இருப்பேன். அப்படி ஒரு நிகழ்ச்சியில வந்து மதுரையில ஒரு கண்காட்சி நடக்குது அப்படின்னு நிகழ்ச்சியில கேட்டேன் நான். அதை வச்சுதான் அந்த கண்காட்சிக்கே நான் போனேன் நான். அந்த கண்காட்சியில சந்தித்த ஒரு நபர் தான் எனக்கு இந்த மாதிரி நாகர்கோயில ஒரு அலுவலகம் இருக்கு, அங்க போய் நீங்க அட்டை வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எதிர்காலத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன் மூலியமா தான் நான் அட்டை வாங்கினேன். அதன் மூலியமா தான் நான் காசி தமிழ் சங்கமத்திலையும் கலந்துகிட்டேன். இது எல்லாத்துக்குமே சேர்த்து கோடை பண்பலை வந்து எனக்கு எப்பயுமே ஒரு தாய் வீடு தான். இந்த நன்றியை வந்து எப்பயும் நான் கோடை பண்பலைக்கு மறக்க மாட்டேன் நான்.
1: கேட்க மறவாதீர்கள் நீர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி
3: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
3: வழங்கிய வனத்துறிகை. நமது கோடை பண்பலை

0: 1.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
5: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
6: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
0: வழங்கும் வண்ணத்தூரிகை.
7: இசையோடு இணைந்திருக்கின்றோம். கோடை பண்பலையின் 1.5 வண்ண தொருகையில் பண்பலைக்கழகம். நேரம் 4:31.
8: கருப்புசாமி,
7: சொல்லுங்க முத்து.
8: நீங்களும் ஒரு ஆசிரியராக இருந்திருக்கீங்க.
7: ஆமாம்.
8: ஆஹா, அப்போ வந்து மாணவர்கள்ட்ட எப்படி இருப்பீங்க?
7: கொஞ்சம்
8: கண்டிப்பான ஆசிரியரா இல்லை கலகலப்பான ஆசிரியரா? இரண்டும் கலந்த கலவை நான்.
7: இரண்டுமே
8: என கேள்வி முதல் நானாகவே இருக்கேன்.
7: ஆமாம்.
8: அப்படியா? சரி, உங்களுடைய பள்ளி பருவத்தில் வந்து நீங்கள் படித்த பள்ளியிலே ஆசிரியராகவும் இருந்த சிறுகாலம் ஒரு அனுபவம் இருக்குது. உங்களுடைய பள்ளி பருவம் உங்களுக்கு எப்படி எல்லாம் அமைஞ்சிருக்குது?
7: எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா மலையிலேயே இருந்தனால ஸ்கூலுக்கு போகும்போது அப்படியே காட்டுக்குள்ளே போவோம். அந்த பேரித்தோப்புக்குள்ளேலாம் போகும்போது அப்படியே சார சாரையா எல்லாருமே நடந்து ஒரு 150 பேர்
8: ஒரே மாதிரி
7: இந்த மலையிலேருந்து இறங்கி
8: அடுத்த
7: அந்த மலையில் போய் படிச்சு வருவோம்.
8: ஒரு நல்ல அனுபவம் இல்லைங்களா?
7: ஆமாம்.
8: எல்லாருக்குமே வந்து பள்ளி பருவம் ஒரு நல்ல அனுபவத்தையும் ஒரு அங்கீகாரத்தையும் கொடுக்கும்.
7: கண்டிப்பாக.
8: அந்த மாதிரி இணையுடைய பள்ளி பருவம் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குது. நிறைய விஷயங்களை நானும் வந்து பகிர்ந்திருக்கேன். இருந்தாலும் எனக்கு பிடிச்ச ஆசிரியர்களில் வந்து அப்போ உள்ள ஆசிரியர்களை பார்க்கும்போதே அந்த மிடுக்கும் அவர்களுடைய முகபாவனையே நம்மளை வந்து அன்பால மிரட்டும்.
7: கண்டிப்பாக
8: இல்லைங்களா? அப்போ உள்ள ஆசிரியர்கள்,
7: ஏன்னா அவங்க வந்து நிற்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா நம்ம தப்பே செஞ்சுருக்க மாட்டோம். இருந்தாலும் ஒரு பதட்டம், ஒரு பயம், அது அன்பான பயமா அப்படின்னு கூட தெரியாது.
8: உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர்?
7: எனக்கு நிறைய பேர் பிடிக்கும்.
8: எனக்கு நிறைய பேர் பிடிச்சாலும் என்னுடைய தாவரவியல் ஆசிரியர் வந்து மிகவும் பிடித்தவர்கள், நெருக்கமானவர்கள். இன்று எங்களோடு அவர்கள் இல்லை. அதனால் அந்த ஆசிரியரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கள் வந்து அந்த காதை இப்படி பிடிப்பாங்க, செல்லமாக பிடிப்பாங்க. அந்த ஒரு நெருடல், அந்த ஒரு தழுவல், அந்த ஒரு அரவணைப்பு வந்து ஒவ்வொரு ஆசிரியர்கிட்டையும் ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒரு பிடித்த விஷயம். நம்மளுக்கே வந்து ஒவ்வொரு ஆசிரியர்களும் இப்படி பிடிக்கிறாங்க அப்படின்றப்ப எல்லாருக்கும் ஒரு ஆசிரியரை பிடிச்சி அந்த ஆசிரியர் என்ன செஞ்சுருக்காங்க, எதனால் இவங்களுக்கு எல்லாரையும் எல்லாருக்காக எல்லாரும் வந்து இவங்களை பிடிச்சிருக்குது அப்படின்ற ஒரு யோசனை எல்லாம் இருக்கும் இல்லைங்களா?
7: எனக்கு நீங்க சொல்லுன யோசனை வந்துச்சு. நம்மள இப்படி எல்லாம் யாராச்சும் அன்பா வந்து தொந்தரவு பண்ணிருக்காங்களா அப்படின்னு யோசித்து பார்த்தேன். இப்ப அதுதான் கேள்வியா இருக்குமா
8: என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம 2026 ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருது யாருக்கெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு? யாருக்கெல்லாம் அப்படின்னா எல்லாருக்காகவும் இல்லை, எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க. தமிழகத்துல யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு, அதுதான் கேள்வி.
7: இப்போ நேயர்களும் வந்து
8: வருக. வணக்கம்.
7: வணக்கம்.
9: காற்றலையில் ஒரு காந்தா.
8: அடடா,
9: பண்பலையில் 100.5 மாலை வணக்கம்.
7: யார் பேசுறீங்க?
9: ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாதி சினியம்பாளையம் சோமசுந்தரம் கருப்பு லட்சுமி நாகேந்திர மாவட்டத்துக்கும் மாலை வணக்கம்.
8: சரிங்க சரிங்க, கேள்வி கேட்டீங்களா
9: மேடம்? சொல்லுங்க மேடம், கேட்கல மேடம், லைன் இருந்த மேடம்.
8: 2026 ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருது யாருக்கெல்லாம் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்துல?
9: நண்பர்
8: பெயர் என்னவோ? ராமசாமியா, சொல்லி கொடுங்க.
9: சொல்லுங்க.
8: அப்புறம்
7: யாருடைய
8: பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக நாம் கொண்டாடுகிறோம்?

0: ராதாகிருஷ்ணன், டாக்டர் ராதாகிருஷ்ணன்.
1: சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவங்களுடைய பிறந்த நாள் இல்லைங்களா?
0: சரிங்க.
1: வந்த இவர் ராமசாமி ஐயா சொல்லி கொடுத்த பதிலையும் சொல்லி பின்னாடி இன்னொருத்தவங்க குரல் கொடுத்தாங்களே, அவங்க யாரு? இருவருக்கும் சேர்ந்து என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
0: எனக்கு மண்ணல இருந்து கும்தலக்கடி கும்தலக்கடி பாட்டு.
1: சரி, பாடல் கேட்கலாம் கருப்பசாமி. இவர் சரியா தான் சொன்னாங்க, செப்டம்பர் 5 வந்து சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவங்களுடைய பிறந்த நாளுக்காக தான் இந்த வந்து விருதுகள் வந்து வழங்குறாங்க. இந்த விருதுகள் எப்போ வந்து நிறுவப்படுதுன்னா 1958. எப்படி அப்படின்னா, நம்ம தமிழகத்தில் அவர் சொன்ன மாதிரி 2 நபர்கள், தங்கராஜ் தென்காசியை சார்ந்தவங்களும் அமுதா அப்படின்ற அம்மாவுக்காகவும் நம்மளுக்கு வழங்குறாங்க.
2: அதே மாதிரி
1: அவங்க வந்து மதுரையில் ஒரு பள்ளியில் வந்து பணியாற்றிட்டுருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி புதுச்சேரியில் வந்து ஒருத்தர், அவர் பேர் வந்து எஸ் கணேசன். புதுச்சேரியிலேருந்து ஒருத்தருக்கும் தமிழகத்தை சார்ந்த இருவருக்காகவும் இந்த விருது வழங்குறாங்க. மொத்தமாக இந்த வருடம் வந்து 48 பேருக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. நல்லாசிரியர் விருது வந்து இந்த வருடம் மொத்தம் 48 பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது. இது வந்து நம்ம மத்திய கல்வி அலுவலகம் வந்து நம்மளுக்கு அறிவிப்பாங்க இல்லைங்களா, பள்ளி கல்வி மற்றும் மெழுத்தறிவுத்துறை மூலமாக வந்து வழங்கக்கூடிய இந்த விருதை வாங்குறவங்களுக்கு பண்பலையின் சார்பாக வணக்கம் கலந்த வாழ்த்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கணும்.
2: கோடை பண்பலையின் சார்பாக
1: அவங்க கேட்ட பாடலை கேட்கலாங்களா?
2: கேட்கலாங்க.

0: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
1: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
0: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
1: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா?
5: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸுடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
4: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
6: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ்.
9: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
6: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ்.
10: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
11: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
12: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
11: அப்போ

0: நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
0: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
1: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
3: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்
4: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
5: நான்கு மணி 45 நிமிடத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம்
6: வண்ணத்துறையில் பண்பலை கழகம். நேயர்களை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்னீங்க சொல்லாமையே இருக்காங்களேன்னு, பட்டு பட்டு பட்டுன்னு சொல்லிட்டே போயிட்டாங்க.
5: அதெல்லாம் சொல்லிடுவாங்க, சொல்லிட அவங்க முடியலன்னுலாம் நினைக்கவே முடியாது இல்லைங்களா. நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களையும் நம் நேயர்கள் தான் நமக்கு கற்றுத்தருவார்கள். அந்த வகையில் கருப்பு, எந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிக்கும்? எப்பயுமே விளையாட்டு செய்தி அப்படின்னாலே நம்மளுக்கு விளையாட்டு சார்ந்து சில விஷயங்கள் பேசுவதும் உண்டுல்ல.
6: கண்டிப்பாக. எனக்கு வந்து மட்டைப்பந்து,
5: எனக்கெல்லாம் கோலி குண்டு விளையாடுறது பிடிக்கும், கிட்டி அடிச்சு விளையாடுறது பிடிக்கும், பச்சை குதிரை தாண்டது பிடிக்கும்,
6: கபடி
5: விளையாண்டிருக்கேன், இப்பயும் பச்சை குதிரை அது என்னது கோழி குண்டு விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும்.
6: எங்க ஊர்ல எல்லாம்
5: அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும்.
6: எங்க ஊர்ல எல்லாம் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா மாலை நேரங்கள்ல நேரம் பசங்க வந்து ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு நாங்க வந்து அது வந்து பழைய விளையாட்டுகளை வந்து இப்போ வந்து எல்லாத்துக்கிட்டே சின்ன பசங்கள்கிட்ட எல்லாம், ஏன்னா ஸ்கூலில் ஒரு 15 பேர் ஊருக்குள்ளே இருக்காங்க. அந்த பசங்க வந்தோடனே சாயங்கால டயத்தில் அங்கங்கே ஓடி போவாங்க. அவங்கெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் சொன்ன விளையாட்டு எல்லாத்தையுமே இப்போ நாங்கள் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கீங்க.
5: வளரும் இளம் பருவத்துக்கு
6: ஒவ்வொரு
5: இந்த வயதானவர்கள் கற்று தந்து கொண்டிருக்கிறேன்.
6: நான் மட்டும் இல்ல, எங்க அண்ணன் எல்லாருமே வந்து சின்ன பசங்களுக்கு வந்து ஆர்வத்தை ஏற்படுத்திட்டு இருக்கோம். கோழி குண்டு விளையாடுறதுல இருந்து ஒரு மணி நேரம் கோழி குண்டு விளையாடுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு
5: பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் இல்லைங்களா. இப்ப ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தான் நம்மளுக்கு. சரி, கேப்போமா? அதை
6: கேட்கலாம்.
5: ஏன்னா சிறுவர்களுக்கானதுதான். 2026 ஆண்டிற்கான U20 உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்றவர் யார்? விட்டா நான் வாங்கிட்டு வந்துடுவேன். விட்டா வார்த்தை அண்டர் பண்ணுங்க. சரியா? வருக. வணக்கம்.
6: வணக்கம். யார் பேசுறீங்க?
7: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
5: சண்முகம் ஐயா, கேள்வி கேட்டீங்களா?
7: கோயில் கும்பாபிஷேகம் அனைவரும் வருக, இறையர்கள் பெறுக.
5: வருகிறோம் வருகிறோம், அருள் தருக. சரிங்களா, கேள்வி கேட்டிங்களா?
7: என்ன கேள்வி மேடம்?
5: பார்த்தீங்களா, 2026 ஆண்டிற்கான U20 உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்றவர் யார்? U20 அப்படின்றது 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி. ஆமாங்க. இந்தியாவை சார்ந்தவர். க்ளூ என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, அவங்க பிறந்த ஊரை சொல்லலாமா? அவங்க பேர் தான், அவங்களை சார்ந்த குறிப்புகள் வேணால் தரலாம். ஒரு பேர் தான். சரிங்களா? அவங்க வந்து சண்டிகரோட தலைநகர்.
7: என்னங்க?
5: இல்லை, நீங்கள் வந்து அந்த பேரை வந்து சொல்ல வரீங்க, ஆனால் உச்சரிப்பு சரியானதாக இல்லை. யார்
7: சொன்னா?
5: அந்த கூகுள் அண்ணே நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க. அந்த அக்காட்டை கேட்டாலும் சொல்லுவாங்க, அந்த அண்ணன் கேட்டாலும் சொல்லுவாங்க, அவங்க தப்பே சொல்ல மாட்டாங்க. சரியான பதில் காஜல் தோச்சக். தோச்சக் என்ன பாடல் கேட்கலாம்? சார்ந்த ஒரு 18-19 வயது இளம் பெண் தான். இவங்களுடைய அப்பா சாதாரண ஓட்டுநர், எளிமையான குடும்பத்தை சார்ந்தவங்க தான். இந்திய அளவில் வந்து சாம்பியன்ஷிப்பை வந்து அடிச்சுட்டு வந்திருக்காங்க. இது வந்து 17-23 வரைக்கும், இந்த வருடம் இந்த மாதம் 17-23 வரைக்கும் வந்து நடந்துச்சு. ஸ்லோகோஸ்வேகாவில். ஆனால் இவங்க வின் பண்ணது வந்து 76 கேஜ். அந்த கிலோ பிரிவில் வந்து வெற்றி பெற்றாங்க. இது ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா, தனி சிறப்பு அவங்களுக்கு, தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற இரண்டு கோல்டு, அதாவது இரண்டு சாம்பியன்ஷிப்பையும் அவங்க வாங்கியிருக்காங்க.
6: அப்போ சென்ற ஆண்டும் இவங்க தான் வாங்கியிருக்காங்க.
5: ஆமாம் ஆமாம், கண்டுபிடிச்சிங்களா? பெரிய
6: இல்லை, நீங்கள் சொன்னனால சொல்ல வந்தேன்.
5: இந்த 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான இந்த மல்யுத்த சாம்பியன்ஷிப்பை 2025 இவங்க தான் பட்டம் வென்றிருக்காங்க, 2026 இவங்க தான் பட்டம் வென்றிருக்காங்க.

0: சாம்பியன்ஷிப் உலக விளையா அதில் வந்து 76 கேஜி. இப்போ 2025 வந்து 72 கிலோ
1: கூடியிருக்காங்க.
0: அதே மாதிரி 2027 இந்த உலக அளவில் தங்கம் வாங்கியிருக்காங்க. ஆனால் தங்கம் வாங்கியிருக்காங்க சாம்பியன்ஷிப்பில், ஆனால் தங்கம் வாங்கியிருக்காங்க சரிங்களா. அதனால் இவங்க ஒரு ஹரியானாவை சார்ந்த காஜல் தோச்சக். வாழ்த்துக்களோட பாடல் கேட்கலாமா?
1: பாடல் கேட்கலாம்.

0: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
1: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
2: கோடை பண்பலை 100.5 இன்ச் மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்ர செவ்வானம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நேயர்கள் ரொம்ப அழகா வந்து பதில்களை சொன்னாங்க. நமக்கு தெரிந்த கேள்விகளை அவங்களுடைய சிந்தையில வந்து தூவிருக்கோம் இல்லைங்களா? அதை விதைய அந்த விதை வந்து நல்லா பதியம் போட்டு விதைச்சு ஒரு செடியா முளைச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்,
6: எல்லாருக்குமே மகிழ்ச்சி
5: மகிழ்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி ஒரே ஒரு கேள்வியோட நிகழ்ச்சி நம்மளும் முடிச்சுக்கிட்டு வெளியேறணும்னா அடுத்த நிகழ்ச்சிக்கு வந்து தயாராக இருப்பாங்க.
6: கண்டிப்பாக.
5: பெண்கள் சமத்துவ தினம், மகளிர் தினம் கேட்கல, பெண்களுக்கான சமத்துவ தினம்னு ஒன்று
6: இருக்குது,
5: அது எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது?
6: எப்போ?
5: இந்த மாதம் தான். இந்த மாதம் தான் ஏதாவது தெரியும் சொல்லுங்கள், சீக்கிரம் நேரமாகுது.
6: 23ங்க.
5: சரியா?
6: வச்சுக்கோங்க.
5: வச்சுக்கவா? அதான் நான் பார்த்தேன். 23ல இருந்து ஒரு 3 நாள் கூட்டிக்கிட்டீங்கன்னா August 26 இன்னைக்கு தேதி என்ன?
6: இன்னைக்கு 27.
5: சரிதானா? அப்போ August 26 நேற்று தான் வந்து நம்ம அதை வந்து கடைபிடிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், 1920 வந்து அமெரிக்க அரசியல் அமைப்பின் 19வது திருத்த சட்டத்தின் மூலமாக பெண்களுக்கு அதுக்கு முன்னாடி வாக்களிக்கிற உரிமை இல்லையா? அந்த திருத்த சட்டம் மூலமாக பெண்களுக்கு வாக்களிக்கிற உரிமையை வந்து அப்போ கொடுத்துருக்காங்க. அதன் நினைவாக தான் 1973 August 23 அப்படின்னாலே பெண்கள் சமத்துவ தினத்தை
6: கடைபிடிக்கப்பட்டு வராங்க.
5: சரிங்களா? இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம்.
6: என்று உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி,
5: லக்ஷ்மி நாகேந்திரன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: அவருடைய பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
5: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
6: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
0: வழங்கிய வண்ணத்துரிகை.
7: ஒரு மணி நேரமும் பண்பலைக்கழகம் நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் கொடுத்திருப்பாங்க
8: ஆர் சுந்தரஞ்சன், எம் பிரேம்தாஸ்.
7: அழைப்புகளை ஒருங்கிணைச்சு கொடுத்தாங்க நூர்ஜஹான்,
8: கணினியாக்கம்
7: எம் சிக்கந்தர் ராஜா. கோடை பண்பலை 100.5 ரேடியோ இடைக்கால மட்டுகளோடு கேட்டு ரசிக்கலாம்.
8: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் சித்திர செவ்வானம்.
7: வருமுன் செவி கொடுப்போம் செய்தி சுருக்கத்திற்கு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதிநவீன விளையாட்டு கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டத்தின் கீழ் இதுவரை 59 கோடிக்கும் அதிகமான கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குஜராத் முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்ற காலம் முதல் அம்மாநிலத்தில் நீர்வள மேலாண்மையில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் நிலையான வளர்ச்சிக்கு தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டமிடுதல் முக்கியமானது என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். கிராம பஞ்சாயத்துகளில் டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான தான்வீர் திட்டத்தை மத்திய பஞ்சாயத் ராஜ் அமைச்சகம் தொடங்கியுள்ளது. வேளாண் கல்வியில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் விளையாட்டு பாரம்பரியத்தை வலிமையான விளையாட்டு கலாச்சாரமாக மாற்ற வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பது குறித்து முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மாநிலம் முழுவதும் உள்ள 1246 கிராம நிர்வாக அலுவலக வளாகங்களில் கழிப்பறை வசதிகள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பன்றிக் காய்ச்சல் மற்றும் டெங்கு பாதிப்புகளை கண்காணிக்க மருத்துவக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி மாணவர்களுக்கு 160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 150 சமூக நீதி விடுதிகள் கட்டப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பொன்ஷியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ருஜுலா ராமு, பாரத் ராகவ், சமர்வீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கொழும்பில் நடைபெற்ற இந்தியா இலங்கை அணிகளுக்கிடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நமது கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம்.
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்
0: வழங்கும் சித்திரச்ச வானம்.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
3: இனிய மாலை வணக்கம் நேயர்களே,

மாலை மயங்கும் நேரம், மனம் மயங்கும் நேரம், வானம் மறையும் வண்ண ஓவியத்தில் காற்றும் ஒரு கவிதை பாடும் நேரம், சூரியன் விடைபெறும் இந்த அழகிய மாலையில் இசையுடன் இணைந்து இனிமையை ரசிக்க கோடி பண்பலை 100.5 இது சித்திர செவ்வண்ணம் நிகழ்ச்சியில் உங்களோடு ஜெனிஃபர்.

தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட்

0: ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், ஏவிஎம் போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-515.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: நேரம் மாலை 5:11. இது கோடி பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். அவளின் முகம் பார்க்கும் நேரம் உலகமே அழகாய் மாறுகின்றதாம். பசியை மறக்க வைக்குமாம் அவளது புன்னகை. வறுமை அவனை வாட்டினாலும் அவள் கைகோர்த்து அவன் கை நடக்கையில் அதுவே அவர்கள் செல்வத்தின் நிறமாம்.

0: மடியோ. தனனனான தனனனான தான ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை உலகம்.

0: திருவாடி பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்
0: வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சவானம்.
2: இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 சித்திரச்சவானம். ஒரு சிறு பார்வை, மெதுவான நடை, நாணத்தில் மறைந்திருக்கும் காதல், சொல்லாத வார்த்தைகளில் கூட காதல் தெளிவாக தெரிகின்றதாம். சிறிய சிரிப்பில் பெரிய காதல் மறைந்துள்ளதாம். சொல்லாத காதல் கூட சில நேரங்களில் சொன்ன காதலை விட ஆழமானதாம்.

0: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா?
1: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
0: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
2: திவ்ய கஷேத்ரா ஃபிலிம்ஸ் டாக்டர் CR ராஜன் தயாரிப்பில், திருவருள் கிருஷ்ணன் இயக்கத்தில், தேஜஸ் ராஜன் மற்றும் பலர் நடிக்கும் KGF, புஷ்பா போன்ற அதிரடி திரைப்பட வரிசையில் அமரம். ஆகஸ்ட் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: திரைப்படம் ஆகஸ்ட் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும்

வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு காரமடை ஸ்ரீ

சங்கங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள். காற்றின் வழியே ஒரு இசைப்பயணமாய் இது கோடி பண்பலை நுறுப்புழையின் சித்திரச் செவ்வண்ணம். உன் பெயரை நான் சொல்லும் ஒவ்வொரு முறையும் அவனின் இதயம் அவளை தேடுகின்றதாம். சொல்லாமல் மறைத்தாலும் காதல் தெரிந்து விடுமாம். சொல்லிவிட்டால் அவர்களின் உலகமே மறந்து விடுமாம்.

0: இதுவரை நம் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்தோம்.
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
0: வழங்கிய சித்திரச்ச வானம்.

0: 100.5 மெகா ஹெர்ட்ஸிலும்
1: முத்தமிழ் கவியே வருக, முக்கனி சுவையே வருக.
0: சேலம் சுற்று வட்டார நேயர்களுக்கு 103.7 மெகா ஹெர்ட்ஸிலும் அதனை சுற்றியுள்ள நேயர்களுக்காக 101.2 மெகா ஹெர்ட்ஸிலும்
2: இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ளே பொங்குகின்ற பொன் வேளை,
0: கேட்டு ரசிக்கலாம் நமது நிகழ்ச்சிகளை.
3: உலகம் முழுவதும் நம் நிகழ்ச்சிகளை இணையும் வழியே நியூஸ் ஆன் ஏர் ஆப் மூலம் கேட்டு ரசிக்கலாம். இடைவிடா இசைமலையை இசைத்துக் கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.
4: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வானம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் மாலை 5:32. இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சித்திரச்சு வனம். நிலா வந்து மனம் தழுவும் நேரம், நீ வந்து என் வாழ்க்கையை தழுவினாய். தேன் சொட்டும் இனிமையான சிரிப்பில் உன் சிரிப்பை நான் மறந்து போகின்றேன். உன் பெயரை சொன்னாலே இதயம் துள்ளுகின்றது, அதுவே காதலின் இசையாக ஒலிக்கின்றது. கைகோர்த்து நடந்த பாதையெல்லாம் நினைவாக அல்ல, உயிராக மாறிவிட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
5: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 31, பைரவரும் பூபதியும். சாலையோரத்தில் இருந்த மரத்தின் அடியில் குள்ளன் காத்திருந்தான். அப்போது அங்கே வந்து சேர்ந்தான் மாரப்ப பூபதி. இனி பொன்னன் சிறிதும் சத்தம் செய்யாமல் மரங்களின் இருண்ட நிழலிலேயே நடந்து சாலையருகில் சென்று ஒரு மரத்தின் மறைவில் நின்றான். சித்திரகுப்தா, எங்கே மகாபிரபு என்று மாரப்பன் கேட்டது பொன்னன் காதிலே விழுந்தது. பிறகு பின்வரும் சம்பாஷணை நடந்தது. ஐயனார் கோவிலில் இருக்கிறார், என்னை

0: இங்கே இருந்து உங்களுக்கு வழிகாட்டி அழைத்து வரும்படி சொன்னார். ஆமாம், அவன் எங்கே என்று கேட்டான் குள்ளன். எவன்? அவன்தான், பல பேர் கொண்டவன். ரத்தின வியாபாரி தேவசேனன், உம்முடைய தாயாதி. ஹிஹிஹிஹி என்று குள்ளன் கீச்சு குரலில் சிரித்தான். அவனா? ஹஹஹா என்று மாரப்பனும் பெருங்குரலில் சிரித்தான். அந்த நள்ளிரவில் அவர்கள் இருவரும் சிரித்த சிரிப்பின் ஒலி பயங்கரமாக துணித்தது. மரங்களில் தூங்கிக் கொண்டிருந்த பட்சி ஜாதிகளை எழுப்பிவிட்டது. சில பறவைகள் சிறகுகளை அடித்துக் கொண்டன. வேறு சில பறவைகள் தூக்க கலக்கத்தில் பீதியடைந்து தீன குரலில் சப்தித்தன. அவன் பத்திரமாயிருக்கிறான், நீ கவலைப்படாதே. அடே, அன்றைக்கு அந்த ரத்தின வியாபாரிக்கு வழிகாட்டி கொண்டு போனாயே, அந்த மாதிரிதான் எனக்கும் வழிகாட்டுவாயோ என்று கூறி மாரப்பன் மறுபடியும் உரத்த குரலில் சிரித்தான். சித்திரகுப்தன் கூறிய மறுமொழி பொன்னன் காதில் விழவில்லை. மீண்டும் மாரப்பன், ஓஹோஹோ, எனக்கு வழிகாட்டி அழைத்து வரச் சொன்னாரா? எங்கே, அழைத்து போ பார்க்கலாம் என்று சொல்லி தன் கையிலிருந்த சவுக்கை சடீரென்று ஒரு சுடுக்கு சுடுக்கினான். சவுக்கின் நுனி சித்திரகுப்தன் மீது சுளீரென்று பட்டது. சவுக்கு சொடுக்குகிற சத்தத்தை கேட்டதும் குதிரை பீத்து கொண்டு பாய்ந்து சென்றது. குள்ளன் ஏதோ முணுமுணுத்து கொண்டே பின்னால் விரைவாக சென்றான். அவன் இவ்வளவு வேகமாக நடக்க முடியும் என்பதை கண்ட பொன்னனுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. அவனை சற்று தூரத்தில் பின்தொடர்ந்து ஓட்டமும் நடையுமாக பொன்னன் போனான். ஒரு நாழிகை தூரம் சாலையோடு கிழக்கே போன பிறகு சாலையில் குதிரை நிற்பதும் பக்கத்தில் மாரப்பன் நிற்பதும் தெரிந்தது. சித்திரகுப்தன் மாரப்பனை பார்த்து, ஏன் நிற்க வேண்டும், போவதுதானே என்று கேட்க, ஏண்டா காட்டுப்பூனை, இருட்டு ராஜாவாகிய நீ வழிகாட்டித்தான் இனிமே போக வேண்டும் என்றான் மாரப்பன். ஆஹா, வழி காட்டுகிறேன் காட்டுகிறேன், ஆனால் காட்டுப்பூனையிடம் நீ சற்று ஜாக்கிரதையாயிரு, விழுந்து புரண்டினாலும் புரண்டிவிடும் என்று சொல்லிவிட்டு குள்ளன் சாலைக்கு வந்து வலதுபுறத்தில் புதர்களும் கொடிகளும் மண்டி கிடந்த காட்டில் இறங்கி போகலானான். பொன்னனுக்கு அவர்கள் எங்கே போகிறார்கள் என்பது இப்போது சந்தேகமற தெரிந்துவிட்டது. பாழடைந்த ஐயனார் கோவிலுக்குத்தான் அவர்கள் போகிறார்கள். செடி கொடிகளில் உராய்வதினால் சத்தம் கேட்க கூடுமாதலால் பொன்னன் சற்று பின்னால் தங்கி அவர்கள் போய் கால் நாழிகைக்கு பிறகு தானும் அவ்வழியே சென்றான். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நெஜநேயர்களே,
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
2: நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் நாமக்கல் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5.
3: கோடி பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.

1:45. உன் குரல் கேட்கும் நேரமெல்லாம் என் இதயம் கவிதை பாடுகின்றது. மழை வந்து மண்ணை நினைப்பது போல உன் காதல் என் உயிரை நினைக்கின்றது. உன் குரல் கேட்கும் நேரம் இன்பமழை காதில் பெய்யும் நேரம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 சித்திர சிவனம். தூங்காத விழிகள் இங்கு அழைப்பாய்கின்றது, துணை தேடும் நெஞ்சம் பெயரை அழைக்கின்றது. தூரம் எவ்வளவு இருந்தாலும் இதயம் அவனோடு மட்டுமே பயணம் செய்கின்றது. ஒரு நாள் வாழ்ந்தால் போதும், தனிமையெல்லாம் காதலாக மாறிவிடுமாம்.

0: காலகால இசையால் உங்கள் இதயங்களை வருடி சென்றது கோடி பண்பலை நுறுப்புழி ஐந்தின் சித்திர செவ்வானம். மீண்டும் கேட்கலாம் சித்திர செவ்வானம் நாளை மாலை 5 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் ஜெனிஃபர். நன்றி நேர்களே.
1: இதுவரை நம் கோடை பண்பலையில் கேட்டுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர செவ்வானம்.
2: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: இன்று தஞ்சாவூர் திருப்புள்ளம் பூதங்குடி வல்வில் ராமர் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

தஞ்சாவூர் மாவட்டம் புள்ளபூதங்குடி வல்வில் ராமர் கோவில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலம் இது. 5 நிலைகளுடன் கூடிய ராஜகோபுரத்தை கொண்ட இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது. இக்கோவிலில் ஸ்ரீராமர் வேறு எங்கும் காண முடியாத கோலத்தில் 4 திருக்கரங்களுடன் சங்கு சக்கரதாரியாக சயன கோலத்தில் கிழக்கு நோக்கி திருமுகம் காட்டி சோபன விமானத்தின் கீழ் அருள் பாலிக்கிறார். கழுகு அரசனான ஜடாயு என்ற புள்ளுக்கு மோட்சம் அருளி ஈம கிரியை செய்த நிகழ்வை குறிக்கும் தலம் என்பதால் இந்த ஊர் திருப்புள்ள பூதங்குடி என்று பெயர் பெற்றது. சீதா பிராட்டியை இலங்கை வேந்தன் ராவணன் கவர்ந்து செல்லும் வழியில் அவனுடன் தன்னுடைய இறக்கைகளை பயன்படுத்தி போரிட்டார் கழுகுகளின் அரசர் ஜடாயு. அந்த சண்டையில் ஜடாயுவை ராவணன் வாளால் வெட்டிவிட ஜடாயு அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்தார். மயங்கிய நிலையிலும் ராமா ராமா என்று முணங்கிக் கொண்டே இருந்தார். அப்போது சீதா பிராட்டியை தேடி ராமரும் லக்ஷ்மணரும் அவ்விடத்திற்கு வந்தனர். ராமா ராமா என்ற முணங்கல் சத்தம் கேட்டு சத்தம் வந்த திசையை நோக்கிய பொழுது கழுகரசனை அங்கு பார்த்தனர். ஜடாயு அவர்களிடம் சீதா பிராட்டியை ராவணன் கவர்ந்து தென் திசையில் சென்ற விஷயத்தையும் தான் எவ்வளவு போராடியும் மீட்க முடியவில்லை என்றும் வருத்தப்பட சற்று நேரத்துக்கெல்லாம் உயிர் துறந்தார் ஜடாயு. பிறகு ராமர் ஜடாயுவிற்கு ஈம கிரியைகள் செய்ய நினைத்தார். ஆனால் சாஸ்திரப்படி ஈமக்கிரையை செய்யும் ஒருவருடன் அவரது மனைவியும் உடன் இருக்க வேண்டும். சீதை இல்லாததால் ராமருக்கு உதவ நினைத்த பூமாதேவி ராமருக்கு ஈமக்கிரையை செய்ய உதவினார். ஈமக்கிரையை முடித்த ராமர் இந்த தலத்தில் சயன கோலத்தில் இருந்தபடி காட்சி தருவதாக சொல்லப்படுகிறது.

0: புதனுக்குரிய பரிகாரத் தலம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இங்கே பித்ருகளுக்கு பரிகாரம் செய்வது உகந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த ஆலயத்திற்கு ஒருமுறை திருமங்கையாழ்வார் வந்தபோது இத்தலத்தில் வேறு ஒரு தெய்வம் இருப்பதாக கருதி பெருமாளை தரிசிக்காது சென்றார். அப்போது பெரிய ஒளி ஒன்று தோன்றியது. இது என்ன என்று திருமங்கையாழ்வார் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே நான்கு கரங்களுடன் சங்கு சக்கரதாரியாக ராமபிரான் தோன்றி அருள் பாலித்தார். இதை கண்டதும் திருமங்கையாழ்வார், அறிய வேண்டியதை அறியாமல் சென்றேனே என்று 10 பாசுரங்கள் பாடி மகிழ்ந்துள்ளார். ருத்ரராஜன் என்ற மன்னன் பெருமானை நோக்கி கடும் தவம் செய்தான். இத்தல பெருமாளை தரிசித்தார். அதன் காரணமாக இத்தலத்தில் உள்ள தீர்த்தம் ருத்ர தீர்த்தம் என்ற பெயர் பெற்றது. இங்கே தாயார் பொற்றாமரையாள் ஹேமாம்புஜவள்ளி என்ற திருநாமங்களுடன் காட்சி தருகிறார். தாயாருக்கு தனிச்சன்னதி உள்ளது. புதனுக்குரிய பரிகார தலமாக இருப்பதால் பித்ருகளுக்கு பரிகாரம் செய்யப்படுகிறது. திருமண தடை அகல ராமபிரானை வழிபடுவது, பதவி உயர்வு பெற இத்தலத்தில் உள்ள யோக நரசிம்மரை வழிபடுவது சிறப்பு என பக்தர்களால் நம்பப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசி திருவிழா இங்கே வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இன்று தஞ்சாவூர் திருப்புள்ளம் பூதக்குடி வல்வில் ராமர் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: கொடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாரா பிரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:07
1: பார்த்து வாங்குங்க கேட்டு வாங்குங்க நிறைவான சாப்பாடு மகிழ்ச்சியான வாழ்க்கை தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: கூடு கட்டக்கூடிய பறவைகள்ல தூக்குணாங்குருவி அளவுக்கு பொறியியல் படித்த பறவை வேற எதுவுமே கிடையாது. அப்படியான டெக்னாலஜி. எம்பிட்டு மழை பெஞ்சாலும் எம்பிட்டு இடி இடித்தாலும் தண்ணி இதாகாதுங்க, அப்படியே காற்றுல ஆடிக்கிட்டே இருக்கும். தெரியுமா உங்களுக்கு, ஆண் பறவை மட்டும்தான் கூடு கட்டும், பெண் கட்டாது. பெண் வந்து பார்த்துட்டு சரியில்லைன்னு சொன்னால் வேற கூடு கட்டணுமா? அதில் ஒரு ஆச்சரியம், அவர் என்ன சொன்னீங்களா, பனைமரத்தில் ஆண் பனைமரம் பெண் பனைமரம்னு இருக்கு. ஆண் பனைமரத்தை தேடி அதில் தான் ஆள் ஏற மாட்டானா, அதில் தான் கூடு கட்டுமா? இதுக்கு எப்படி தெரிஞ்சு யோசிச்சு பாருங்க. அந்த குருவி கூடு கட்டுது, அதனுடைய அறிவு அதனுடைய ஆற்றல் திறமை எப்படி இருக்கு பாருங்க. உலகத்தில் எல்லாருக்கும் எல்லா ஆற்றலும் உண்டு. உதாரணமா இந்த குருவி இருக்கே தூக்குணாங்குருவி, அதுக்கு கை கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, குருவியால ரெண்டு காலில் முன்னு முன்னு நடக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு, இப்ப நம்ம வலது கால் முன்னாடி இடது கால் இப்படி நடக்கிறோம்ல, குருவி அப்படி இல்லை. அப்படி தத்தி திரியும் அந்த குருவி, நான் பாரதி தத்து தான் போகும், தத்தி தத்தி தவழ்ந்து வரும் இல்லையா, அது மாதிரி அப்படிதான் போகும். அவர் சொன்னா ரெண்டு கையும் இல்லாத அந்த குருவி அழகான கூடு கட்டுகிறது. நீங்க எப்போவாவது அந்த பிஞ்சு போன கூட்டை எடுத்து போறீங்களேன், ரெண்டு ரூம் இருக்குங்க, டபுள் பெட்ரூம் வச்சிருக்க கூடிய ஒரே ஒரு பறவை வந்து தூக்குணாங்குருவி தான். இன்னொன்னு எமர்ஜென்சி எக்ஸிட்னு சொல்றோம்ல, அது வச்சு

0: இருக்கும், இந்த பக்கம் கையை விட்டா இந்த பக்கம் கூடி போயிரும். அதை காட்டுல ஆச்சரியம், பெட்ரூம்ல லைட் வச்சிருக்கும் தெரியுமா உங்களுக்கு, எப்படி தெரியுமா, மின்மினி பூச்சியை கொண்டு அதுல ஒட்ட வச்சிருக்குங்க. இது இதெல்லாம் எங்க பார்த்தோம், எதுல பார்த்தோம் சொல்லுங்க பாக்கலாம். அந்த குருவிக்கு கூடு கட்ட யார் சொல்லி கொடுத்தார், தேன் அடைகளை கட்டுகின்ற அந்த தேனீக்களுக்கு யார் அதை சொல்லி கொடுத்தார், கரையான் புற்று கட்டுகிறதே பாம்புக்கு புத்து கட்ட தெரியுமா உங்களுக்கு, அந்த கரையான் புத்து கட்டிட்டு அதுலதான் பாம்பு போய் குடியிருக்குமா. கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடிபுகுந்தார் போல. இந்த கரையானுக்கு புத்து கட்ட கட்டு கண்டுபிடிச்சது யாரு, எல்லாத்தையும் தாண்டி ஒன்று சொன்னாங்க, சிலந்தி இருக்கிறதே அந்த சிலந்தி கட்டுகிற கூட்டுக்கு அது எங்கிருந்து பொருளை பெறுகிறது தெரியுங்களா, அதனுடைய சலைவால் இருந்து பெறுது. அது எதன் மூலமாக கூடு கட்டுது, தன்னுடைய சலைவா மூலமாக கூடு கட்டுகிறது. நல்லா ஞாபகம், தான் கட்டின கூட்டுல வேற எந்த உயிரினம் வந்தாலும் மாட்டிக்கிறோம், அது மாட்டாது, அதான் ஆச்சரியம். அதுக்கு எங்கனங்கன நிக்கணும் தெரியும், எல்லாருக்கும் எல்லா அறிவிற்கும் பயன்படுத்த வாய்ப்புள்ளடா, வான்குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான் தென் சிலம்பு யாவர்க்கும் செய்யறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என வார்த்தை சொல்ல வேண்டாங்கான், எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது அப்படின்னா. இது ஒரு அருமையான பாட்டு, அவ்வையாருடைய பாட்டு.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பணியங்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரைன் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக் அன்யூரிசம் AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: நேரம் மாலை 6:12 நிமிடம். கோடைப்பன்மை 100.5 கதம மலர்கள்.

இசை பூங்காவனம் கோடை பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதொடு ராகம், நாளை அறிமுக நேயர்களுக்காக 9 மணிக்கு வானவில் நாளை தந்திருக்கும் வண்ணம் அனுமானம், முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை, நாளை திண்டுக்கல் மாவட்டம் மலைக்கோட்டை அடிவாரம் வள்ளலார் கோயில் அருகிலிருந்து, நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி மரக்கைவினை பொருட்கள் தயாரிப்பாளர் மற்றும் பயிற்றுனர் கே உஷா நந்தினி கண்ணன் அவர்கள், பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, நாளை நாகப்பட்டினம் ஆரோக்கியசாமி அவர்களின் தெரிவில், மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகை திக்குமுக்கு வண்ணத்தூரிகை, இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது, நாளை சொலவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் 2 விளையாட்டுகளோடு, இரவு 10 மணிக்கு நினைவே சுகம், நாளை அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக. இணைந்து இருங்கள் உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்திடுங்கள். நிகழ்ச்சிகள் யாவையும் நள்ளிரவு 12 மணி வரை.

0: விருப்பத்தையும் உங்களுக்கு வழங்குகிறது. பாலிசியை வாங்குவதற்கு உங்கள் முகவர் அல்லது அருகில் உள்ள எல்ஐசி கிளையை தொடர்பு கொள்ளவும். ஆபத்து காரணிகள், விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு விற்பனையை முடிப்பதற்கு முன் சேல்ஸ் ப்ரோக்கரை கவனமாக படிக்கவும். எல்ஐசி, இனி ஒவ்வொரு நொடியும் உங்களுடன்.
1: குழக்கட்ட புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அத நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்டை.
2: கரெக்ட், அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேமா.
3: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.

0: சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
3: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
2: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.

திவ்யா கஷேத்ரா ஃபிலிம்ஸ், டாக்டர் சி ஆர் ராஜன் தயாரிப்பில், திரு அருள் கிருஷ்ணன் இயக்கத்தில், தேஜஸ் ராஜன் நடிப்பில், கேஜிஎஃப் புஷ்பா திரைப்பட வரிசையில் அதிரடி திரைப்படம் அமரம் August 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போது இத்திரைப்பட பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
1: நேரம் மாலை 6:24. கோடைப்பான்மலை 100.5 இணைந்திருக்கின்றோம் கதம்பமலர்கள்.

0: நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு நினைவே சுகம் என்று நாமக்கல் மாவட்ட நேர்களின் பங்களிப்பில்
1: அன்று கதை எழுதும் ஆவணி திருவிழா மஞ்சக்குளிகள்.

மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளை வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: குழக்கட்ட புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது. அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
1: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
0: குழக்கடிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
1: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
0: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்டை.
1: கரெக்ட். அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேமா.
2: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
3: ஆகாஷ்வாணி.

0: ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் நிலவறைக்குள் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போது இரண்டு மூன்று நாட்கள் இங்கே இந்த நிலவறைக்குள்ளே தனியாக தங்க வேண்டும் எனும் பொழுது ஒரே யோசனையாக இருக்கிறது ரவிதாசா. அதற்கு முன்னாலேயே ஒருவேளை சந்தர்ப்பம் கிடைத்தால் என்கிறான் சோமன் சாம்பவன்.
1: வேண்டாம் வேண்டாம், அந்த தவறு மட்டும் செய்துவிடாதே. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை, புதன் வியாழன் இரண்டு நாளும் நீ காத்திருக்க வேண்டும். சுந்தர சோழன் தனிமையாக இருக்கும் நேரம் எது என்பதை பார்த்து வைத்துக்கொள். சுந்தர சோழனுடைய பட்ட மகிழ்ச்சி எப்போதும் அவன் அருகிலேயே இருப்பாள். வெள்ளிக்கிழமை இரவு நிச்சயமாக துர்கா பரமேஸ்வரியின் கோவிலுக்குப் போவாள். அன்று இரவுதான் நீயும் உன் காரியத்தை முடிக்க வேண்டும். சுந்தர சோழனுடைய குலம் நிர்மூலமாகும் நாள் வெள்ளிக்கிழமைதான். முன்பின்னாக ஏதாவது நடந்தால் காரியம் கெட்டுப்போகலாம் என்றான் ரவிதாசன். இப்படி பேசிக்கொண்டே இருவரும் விரைவாக நடந்தார்கள். சோமன் சாம்பவன் மட்டும் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே போனான். ஆயினும் அவர்கள் அறியாமல் தூண்களின் மறைவிலே ஒளிந்தும் சிறிதும் சத்தமின்றி பாய்ந்தும் அவர்களை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த வாய்ப்பேச இயலா ராணி அவர்கள் கண்ணில் படவில்லை. நிலவரை சுரங்கத்தின் ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அவர்களுக்கு எதிரே நெடுஞ்சுவர் நின்றது. அதில் எங்கும் வாசல் இருப்பதாகவே தெரியவில்லை. ஆனால் சுவரின் உச்சியில் சிறு பலகணி வழியாக கொஞ்சம் வெளிச்சம் வந்தது. ரவிதாசன் தீவர்த்தியை சாம்பவன் கையில் கொடுத்துவிட்டு அந்த செங்குத்தான சுவரில் ஆங்காங்கு நீட்டிக்கொண்டிருந்த முண்டு முரடுகளை பிடித்து கொண்டு ஏறினான். பலகணி வழியாக சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்துவிட்டு கீழே சரசர என்று இறங்கினான். அந்த பலகணி வழியாக வெளியில குதிக்கணுமா, அதான் வழியா என்று சாம்பவன் கேட்டான்.
0: இல்லை இல்லை, அந்த பலகணி வழியாக எளிதான் நுழைந்து செல்லலாம். ஆனால் அது வழியாக பார்த்தால் சோழன் அரண்மனை தெரியும். அந்த அரண்மனையிலும் முக்கியமான இடம் தெரியும் என்றான் ரவிதாசன்.
1: சுந்தர சோழன் படுத்திருக்கிற இடமா?
0: ஆமாம், அங்கே ஜன நடமாட்டம் எப்படி இருக்கிறது என்பதை இந்த பலகணியின் மூலம் பார்த்து நீ தெரிந்து கொள்ளலாம். இப்போது என்னுடன் வா, நான் செய்கிறதை நன்றாக பார்த்துக்கொள்.
1: இவ்விதம் கூறிவிட்டு ரவிதாசன் கீழே குனிந்தான். உற்று பார்த்து வட்ட வடிவமான ஒரு கல்லின் மீது காலை வைத்து அமுக்கி கொண்டு இரண்டு கையினாலும் ஒரு சதுர வடிவான கல்லை பிடித்து தள்ளினான். கீழே ஒரு வடி காணப்பட்டது.
2: கடவுளே, நிலவரைக்குள்ள ஒரு பாதாள பாதையா
1: என்று வியந்தான் சோமன் சாம்பவன்.
0: ஆமாம், இந்த பாதை இருப்பது பெரிய பருவேட்டரையரையும் இளையராணியையும் தவிர யாருக்கும் தெரியாது. மூன்றாவதாக எனக்கு தெரியும், இப்போது உனக்கும் தெரியும். பாதை திறப்படு எப்படி என்று தெரிந்து கொண்டாயல்லவா?
1: இருவரும் அந்த பாதையில் இறங்கிச் சென்றார்கள். தீவர்த்தியின் வெளிச்சம் சிறிது நேரத்துக்கெல்லாம் மறைந்தது. வாய் பேச முடியாத ராணி தான் மறைந்திருந்த இடத்திலிருந்து ஒரே பாய்ச்சலாக அங்கு வந்தாள். திறந்திருந்த வழியை உற்று பார்த்தாள். அதில் இறங்குவதற்கு ஓர் அடி வைத்தாள். பிறகு புனராலோசனை செய்தவளாய் சட்டென்று காலை வெளியே எடுத்தாள். சிறிது நேரம் யோசனை செய்து கொண்டிருந்துவிட்டு முன்னம் ரவிதாசன் சுவரின் மீது ஏறிய இடத்தை நோக்கினாள். அங்கே ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து சென்று அவன் ஏறியது போலவே தானும் சுவர் மீது ஏறினாள். பலகணியை அடைந்ததும் அதில் ஏறி உட்கார்ந்து கொண்டு அப்பால் பார்த்தாள். சுவரை ஒட்டினாற்போல தோட்டமும் அதற்கப்பால் அழகிய மாட மாளிகையும் தென்பட்டன. அந்த மாளிகையை பார்த்ததும் அவளுடைய உடம்பு சிலிர்த்தது. அதற்குள்ளே தனக்கு உயிரினும் இனியவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவள் உள்ளுணர்ச்சி கூறியது. இரகசிய வழியாக

0: போகிறவர்கள் தனக்கு பிரியமானவர்களுக்கு தீங்கு செய்யும் நோக்கம் உடையவர்கள் என்பதையும் உணர்ந்தாள். அவர்களுடைய தீய நோக்கத்தை தடுக்கும் ஆற்றலை தனக்கு கொடுத்து அருள வேண்டும் என்று அவள் அந்தராத்மாவில் குடிகொண்டிருந்த தெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டாள். கீழே இறங்கி விடலாமா என்று அவள் எண்ணிய சமயத்தில் சற்று தூரத்தில் தெரிந்த மாளிகையின் மேன்மாடத்தில் ஓர் அதிசயக் காட்சி தெரிந்தது. சற்றுமுன் அந்த இருளடர்ந்த நிலவரையிலிருந்த ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் அதில் ஏறி தூண்களின் மறைவில் ஒளிந்து நின்றார்கள். அரண்மனையின் உட்பக்கமாக உற்று உற்று பார்த்தார்கள். அப்போது பகல் நேரமாதலால் அந்த மாளிகையின் மேன்மாடம் நன்றாகவே தெரிந்தது. ரவிதாசன் கையில் தீவர்த்தி இல்லை, சாம்பவன் கையில் வேல் மட்டும் இருந்தது. ரவிதாசன் அந்த வேலை வாங்கி கொண்டு மாளிகையின் உட்புறத்தை நோக்கி அதை எரிவதற்காக குறிபார்த்தான். வாய் பேச இயலாத ராணியின் நெஞ்சம் அந்த சமயம் நின்றுவிட்டது போல இருந்தது. நல்ல வேளையாக ரவிதாசன் வேலை எரியவில்லை. எரிவது போல பாவனை செய்துவிட்டு சோமன் சாம்பவனிடம் திரும்பிக் கொடுத்து விட்டான். மறுகணம் அவர்கள் இருவரும் அங்கிருந்து மறைந்து விட்டார்கள். வாய் பேச முடியாத ராணியும் பலகணியிலிருந்து சுவர் வழியாக கீழே இறங்கினாள். சுரங்கப்பாதை தென்பட்ட இடத்தையே பார்த்து கொண்டு மறைந்து நின்றாள். இன்னும் சிறிது நேரத்துக்கெல்லாம் அந்த பாதையில் மறுபடி தீவர்த்தி வெளிச்சம் தெரிந்தது. இருவரும் வெளியில் வந்தார்கள். சுரங்கப்பாதையை மூடினார்கள். அதை திறக்கும் வழியை நன்றாக தெரிந்து கொண்டாயல்லவா என்று ரவிதாசன் கேட்டான்.
1: தெரிந்து கொண்டேன், இனி உனக்கு கவலை வேண்டாம். ஒப்புக்கொண்ட காரியத்தை நிச்சயமாக செய்து முடிப்பேன். சுந்தர சோழனுடைய வாழ்க்கை வெள்ளிக்கிழமையோடு முடிவடையும். இம்மாதிரியே நீங்களும் உங்கள் காரியத்தை செய்யுங்கள் என்றான் சாம்பவன். இளையராணி கரிகாலனை பார்த்து கொள்வாள், அதை பற்றி கவலையில்லை. அந்த குட்டிப்புலி கடலிலிருந்து தப்பி வந்து நாகைப்பட்டினத்தில் இருப்பதாக காண்கிறது. ஆனால் இந்த தடவை அவன் தப்ப முடியாது. அவனை காப்பாற்றி வந்த இரண்டு பெண் பேய்களும் இப்போது இந்த தஞ்சையிலே இருக்கின்றன. ஓடக்கார பெண்ணையும் வாய் பேச முடியாத பெண்ணையும் கூட்டத்திலே பார்த்தேன். அந்த வீர வைஷ்ணவ துரோகி கூட இங்கேதான் இருக்கிறான். ஆகையால் குட்டிப்புலியும் இனி தப்ப முடியாது. நாகைப்பட்டினத்துக்கு கிரம வித்தனை அனுப்பப் போகிறேன். சுந்தர சோழனுடைய குலம் இந்த வெள்ளிக்கிழமை நசித்துவிடும்.
2: அப்புறம் மதுராந்தகத்தேவன் இருப்பானே?
1: அவன் இருந்தால் இருக்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு பேதை இன்னும் சில காலத்துக்கு சோழ நாட்டு சிங்காதனத்தில் இருந்து வருவதுதான் நல்லது. பாண்டிய சக்கரவர்த்திக்கும் வயது வர வேண்டுமல்லவா? இவ்வாறு பேசிக்கொண்டே ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் வந்த வழியோடு விரைந்து சென்றார்கள்.
0: அவர்கள் மறைந்த பிறகு வாய் பேச இயலாத ராணி சுரங்கப்பாதை தென்பட்ட இடத்துக்கு வந்தாள். உற்று உற்று பார்த்து பாதையை திறப்பதற்கு முயன்றாள், முடியவில்லை. ரவிதாசன் அந்த பாதையை திறந்தபோது அவள் தூரத்தில் நின்றபடியால் திறக்கும் வழியை அவள் கவனித்து பார்த்து கொள்ள முடியவில்லை. இரண்டு பேரில் ஒருவனாவது அங்கே கட்டாயம் திரும்பி வருவான் என்று அவள் மனத்தில் நிச்சயமாக பட்டிருந்தது. ஆகையால் அந்த இடத்திலேயே காத்திருக்க தீர்மானித்தாள். அவள் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை. ரவிதாசனை வெளியில் அனுப்பிவிட்டு சோமன் சாம்பவன் அங்கே திரும்பி வந்தான். அவன் கையில் தீவர்த்தி இருந்தது. ஆனால் முன்னை காட்டிலும் மங்கலாக இருந்தது. ரவிதாசனிடம் அவன் எவ்வளவோ தைரியமாகத்தான் பேசினான். ஆயினும் அவன் மனதில் பீதி போகவில்லை என்பது சுற்றுமுற்றும் மிரண்டு பார்த்து கொண்டு வந்ததிலிருந்து தெரிந்தது. சுரங்கப்பாதை திறந்த இடத்தின் அருகில் வந்து அவன் பீதியுடன் உட்கார்ந்து கொண்டான். சற்று நேரத்திற்கெல்லாம் தீவர்த்தி அணைந்து விட்டது. பிறகு அவன் சுவரின் உச்சியின் மீதிருந்த பலகணியை அடிக்கடி அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தான். அதன் வழியாக உள்ளே வந்த வெளிச்சம் சிறிது சிறிதாக மங்கி மறைந்து கொண்டிருந்தது. நன்றாக வெளிச்சம் மங்கி சூரியன் அஸ்தமித்து விட்டது என்று அறிந்த பிறகு அவன் சுரங்கப்பாதையை மறுபடியும் திறக்கத் தொடங்கினான். இப்போது மந்தாகினி அதன் சமீபமாக வந்து நின்று கொண்டாள். பாதை திறந்தது. சோமன் சாம்பவன் அதனுள் இறங்கப் போனான்.
3: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: கூட்டத்தோட கூட்டமா தஞ்சாவூர் வீதிகளில் நடந்து சமயம் பார்த்து ரவிதாசனும் அவன் தோழனும் சந்து பொந்துகளில் புகுந்ததை பார்த்தோம். மந்தாகினி தேவி பின்தொடர்வதை அவங்க அறியலை.

0: பழுவேட்டரையரின் அரண்மனை தாதி பெண்ண மெரிட்டு தேவையான திறவுகோல், சோற்று மூட்டை இதெல்லாம் வாங்கினப்புறம் நிலவரைக்குள்ளே போய் தோழனை மறைவாக இருக்க சொல்லி சாவியை திருப்பி கொடுத்து வெளியே பூட்டிக்க சொல்கிறான் ரவிதாசன். நிலவரைக்குள்ள சோமன் சாம்பவனுக்கு தேவையான அறிவுரைகளை தந்திட்டு வெளியே போயிடுறான். இன்னும் ரெண்டு நாள் தன்னந்தனியாக இந்த பாதாள நிலவரையில் இருந்தாகணும். இனி உனக்கு கவலை வேண்டாம், ஒப்புக்கிட்ட காரியத்தை நிச்சயமாக செஞ்சு முடிப்பேன்னு சொன்னாலும் ரவிதாசன் போனப்புறம் பீதி மட்டும் போகலை. இவன் கையில் தான் வேல் இருக்குது, நெஞ்சில் தைரியம் இல்லைன்னு தெள்ள தெளிவாக தெரிஞ்சு போச்சு மந்தாக்கினிக்கு. நிலவரைக்குள்ள கொஞ்சமாவது காற்றும் வெளிச்சமும் வர்றதுக்காக வச்சிருக்கிற பலகணி போதும் ரவிதாசனுக்கு. சுவரில் அங்கங்கே நீட்டிக்கிட்டு இருக்கிற முண்டு முரடுகளை பிடிச்சு ஏறி தோழனுக்கு வழிகாட்டினானே, மறைஞ்சி நின்றுக்கிட்டு இருக்கிற மந்தாக்கினிக்கும் வசதியாக போயிட்டுது. பழைய கிணறுகளில் இறங்கி ஏற சுற்றுச்சுவரில் காலடி குழிகள் வச்சிருப்பாங்க. இருந்தாலும் கயிற்றை கட்டிக்கிட்டு தான் இறங்கி ஏறுவாங்க. இந்த நிலவரை செங்குத்து சுவரில் ரவிதாசன் ஏறி பலகணி வழியாக எட்டி பார்த்துட்டு கொஞ்சமும் சரியாமல் இறங்கினதை ஆசிரியர் வர்ணிச்ச பகுதி அபாரம். இதை தொடர்ந்து இப்படி ஏறி அந்த பலகணி வழியாக வெளியே குதிக்கணுமா? இந்த சோமன் சாம்பவன் கேட்டதில் கவலை துணிச்சதை நுட்பமாக உணர்த்தும் போது வியப்பின் எல்லைக்கே போயிடும். அவசர அவசரமாக வருது ரவிதாசனின் பதில். இல்லை இல்லை, அந்த பலகணி வழியாக எலிதான் நுழைய முடியும். வளர்ந்த எலியோ, ஏன் அன்னைக்கு வந்தியத்தேவன் பார்த்த பெருச்சாளியோ 13 மில்லிமீட்டர் இடைவெளி இருந்தால் போதும், நுழைஞ்சிடும். அதாவது தலை நுழையிற அளவுக்கு குறுகின இடம் கிடைச்சா போதும், முழு உடம்போட எளிதாக போயிடும். காரணம் வளையிற தன்மை கொண்ட நெகிழ்வான விலா எலும்புகள். புனர் ஆலோசனை, இதன் பொருள் மறுபரிசீலனை, ஒரு முடிவை மீண்டும் ஒரு முறை ஆராய்ந்து சிந்திப்பது. புனர் மீண்டும், ஆலோசனம் பார்த்தல் ஆராய்தல், லோச் பார்க்க ஆராய, லோச்சனம் பார்த்தல். கண்ணுன்னும் பொருள் உண்டு, மீன லோச்சனி கயற்கண்ணின்னு பொருள் தருது அல்லவா. கிரமவித்தன், இது பட்டப்பேர். கிரமம், வேதத்தை கிரமமாக அதாவது முறையாக பயில்வது. வித்தன், அப்படி பயின்ற பண்டிதன். சுந்தர சோழருக்கு முடிவு கட்ட சோமன் சாம்பவன், ஆதித்த கரிகாலனுக்கு நந்தினி, அருள்மொழிவர்மனுக்கு கிரமவித்தன். ஆபத்து உதவிகளில் இந்த ஆளை பற்றி முதன்முறையாக கேள்விப்படுறோம். சந்திக்கும் வர காத்திருப்போம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேரம் 6:54. இணைந்திருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 கதம மலர்கள். நேர்கள் இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் என்று நாமக்கல் மாவட்ட நேர்களின் பங்களிப்பில்

மீண்டும் கதம்ப மலர்கள் வலம் வரும் நாளை மாலை 6 மணிக்கு. இனி விருப்பங்களை அள்ளித்தர கோடைப்பாங்களை 100.5 ஆசையில் ஒரு குக்கூ.

0: நட்சத்திரங்களும் நம்மோடு பயணிக்கும் இனிய இரவு, காற்றோடு கலந்து வரும் இசை, இதயத்தோடு இணையும் பாடல்கள் இன்றைய இரவை அழகாக்கும். இந்த இரவு கவலைகளை மறந்து கனவுகளை ரசித்து இசையோடு நம் மனதை நினைக்கும் இந்த இரவு, இது உங்கள் நீசமான இசைப்பயணம். இனிமையான நேயர்களின் விருப்ப பாடல்களோடு அரங்கேற கோடி பண்பலை 100.5 இது ஆசையில் ஒரு குக்கு. நிகழ்ச்சியில உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற வேண்டுமா அப்படின்னா 94-86-28-24 எனும் கட்சவி எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் இவற்றை குறிப்பிட்டு உங்கள் குரல் பதிவோடு அனுப்பினால் இனி வரும் 1 மணி நேரமும் இடம்பெறும் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில உங்களது விருப்ப பாடல்கள். நிகழ்ச்சியில உங்களுக்கான விருப்ப பாடலை வழங்க காத்திருக்கின்றேன். ஜெனிஃபர், இப்ப நிகழ்ச்சியில முதல் பாடல் யாருக்காக கேட்டலாம்?
1: எஃப்எம்க்கு வணக்கம். விருதுநகர் பாத்திமா நகர்லேருந்து ஜெனோவி பேசுறேன். நேயர் விருப்பத்தில் எனக்கு பிடித்த பாடல் உயிரி என்ற படத்தில் நெஞ்சி நீலி நெஞ்சி நீலி இந்த சாங் வேணும்.

0: நேயர்களின் விருப்ப கானங்கள் காற்றலையில் தவழும் நேர்மை கோடி பண்பலை 100.5 இது ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில இனி வரும் பாடல்.
1: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து மனோகரன் பேசுகிறேன். தர்மத்தின் தலைவன் படத்திலிருந்து முத்தமிழ் கவியே வா என்ற திரைப்பட பாடலை ஒளிபரப்பும். நன்றி, வணக்கம்.

0: நேரம் இரவு 7:12. இது ஆசையில் ஒரு குக்கு. இனி வரும் பாடல்
1: கோடை பண்பலைக்கு. வணக்கம், நான் தேவி. திண்டுக்கல்லிருந்து எனக்கு பிடித்த பாடல் புதிய முகம் படத்திலிருந்து கண்ணுக்கு மையழகு. நன்றி.

0: காற்றலையில் நீர்களின் விருப்ப கானங்களை அரங்கேற்றும் நேரமாய் இது கோடி பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற வேண்டுமா அப்படின்னா 94 86 28 24 24 எனும் கட்சவி எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் இவற்றை குறிப்பிட்டு உங்களது குரல் பதிவின் மூலமாக அனுப்பினால் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெறும் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் இப்போ யாருக்கான பாடல் வர காத்திருக்கிறது?
1: அனைவருக்கும் இரவு வணக்கம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் இணைவது தேனி மாவட்டம் உத்தமா பாளையத்திலிருந்து குட்டியம்மாள் ரமேஷ். படம் பாசப்பறவைகள், பாடல் தென்பாண்டி தமிழே. நன்றி, வணக்கம்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
4: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸுடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
3: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
5: திவ்ய சேக்ரா பிலிம்ஸ், டாக்டர் CR ராஜன் தயாரிப்பில், திருவருள் கிருஷ்ணன் இயக்கத்தில், தேஜஸ் ராஜன் மற்றும் பலர் நடிக்கும் KGF, புஷ்பா போன்ற அதிரடி திரைப்பட வரிசையில் அமரம். ஆகஸ்ட் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: அமரம் ஆகஸ்ட் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
2: காற்றின் வழியே ஒரு இசை பயணமாய் இது கோடி பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில இனி வரும் பாடல்.
3: வணக்கம், பரமக்குடியிலிருந்து நளினி பேசுறேன். எனக்கு ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் ஜோடி படத்திலிருந்து காதல் கடிதம் தீட்டவி அந்த பாடல் வேணும். நன்றி, வணக்கம்.

0: வணக்கம். கொடை பண்பலை நூற்பிலை ஐந்தில் இது சொந்தபந்தம் நிகழ்ச்சி. இப்போ சொந்தபந்தம் நிகழ்ச்சிக்காக நம்ம நிலையத்துக்கு ஒரு நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க, அவங்கள சந்திச்சு பேசிடலாம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் மீனா. நான் வந்து விருதுநகர் மாவட்டம் திருவில்லித்தூர் பக்கத்தில் மம்சாபுரம்ங்கிற ஊர்லேருந்து வரேன். நான் ஒரு தையல் தொழிலாளி.
0: என்ன மாதிரி ஆடைகள்லாம் தப்பீங்க?
1: எல்லாமே தப்பேன். சுடிதார், ஜாக்கெட்டு எல்லாமே தப்பேன். ஸ்கூல் யூனிஃபார்ம்
0: அது போதுமே. சரிங்க,
1: எல்லாமே தப்பேன். தையல் சொல்லியும்
0: சொல்லியும் கொடுக்குறீங்க. எப்படி, ஆள் வச்சு சொல்லி தரீங்களா இல்லை நீங்களே சொல்லி தரீங்களா? சரிங்க. எத்தனை நாளில் ஒரு பிளவுஸ் தைக்கணும்னா எத்தனை நாள் ஆகும்? அவங்க கத்துக்கறத பொறுத்துன்னு சொல்லக்கூடாது. சாதாரணமா
1: ரெண்டு நாள்ல முடிச்சிடலாம்.
0: தெரிஞ்சுக்கலாம்.
1: ஆர்வம் நல்லா இருந்துச்சுன்னா, திறமை இருந்தா ரெண்டே நாள்ல முடிச்சிடலாம்.
0: சரிங்க சரிங்க. கொடைக்கானல் வந்திருக்கீங்க, கொடைக்கானல் சுத்தி பாத்தீங்களா? எப்படி இருக்குது?
1: சூப்பரா இருக்கு. இன்னைக்கு கிளைமேட்டும் சூப்பரா இருக்கு.
0: சரிங்க. குளிர் குளிர் இல்ல,
1: குளிரும் வெயிலுமா இருக்குது. வெயில் அதிகம் இல்ல, மழை இல்லாம இருக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு.
0: சரிங்க சரி. நேற்று வந்ததே, நேற்று நேரம் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்ததுங்க.
1: அப்படின்னு சொன்னாங்க.
0: ஆமா,
1: நல்லா இருக்குது.
0: சரிங்க. சுத்தி பாக்குறதுக்காக என்ன காரணத்துக்காக கொடைக்கானல் வந்திருக்கீங்க?
1: இந்த வந்தார் வென்றார் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் ராணி அவங்க பேசினாங்க.
0: சரிங்க.
1: அந்த நிகழ்ச்சிக்கு அவங்க கூட நாங்கள் ஆறு பேர் சேர்ந்து
0: வந்துட்டீங்க. அவங்க சொன்னாங்களா இந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு?
1: ஆமாம், 18ஆம் தேதி கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கவும் எல்லாரும் ஒன்றா தேனிக்கு வந்து ஒன்று சேர்ந்து இங்கே வந்துட்டோம்.
0: எத்தனை பேர் சேர்ந்து வந்தீங்க?
1: ஆறு பேர் வந்திருக்கோம்.
0: ஆறு பேர் சேர்ந்து வந்திருக்கீங்க. ஐயாட்ட பேசலாம். வணக்கங்கய்யா, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: என் பேர் மஞ்சள் நீர் காயல் சிங்காரவேல், தூத்துக்குடி மாவட்டம்.
0: ஓ, நீங்க தானா மஞ்சள் நீர் காயல் சிங்காரவேல்? சரிங்க சரிங்க.
2: எல்லாம் உங்களோட எல்லா நிகழ்ச்சியிலும் பங்கு பெற்ற ஒரே தூத்துக்குடி மாவட்டத்தில் ரெண்டு மூணு நேயர் இருந்தாலும் அதில் முக்கியமான நேயர் நானும் வருவேன். ஆனால் நான் வந்து விவசாயி.
0: சரிங்க.
2: உப்பளமும் போட்டிருக்கேன். இதனால் இன்று வரைக்கும் உப்பளம் தொழிலும் விவசாயமும் வாழை தோட்டம் எல்லாமே போட்டுக்கிட்டு இருப்பேன். கோடை பண்பலை ரொம்ப விரும்பி எல்லா நிகழ்ச்சியும் கேட்பேன். ஏன்னா நம்மளுக்கு ரெண்டு கண் இருக்குது. அந்த ரெண்டு கண்ணையும் ஒன்று பழுதுன்னு சொல்ல முடியுமா?
0: சொல்ல முடியாது.
2: அதனால் எல்லா நிகழ்ச்சியும் நான் வந்து கேட்டு ரசித்து இரவு 11 மணிக்கு தான் தூங்குவோம்.
0: எல்லா நிகழ்ச்சியும் பிடிக்கும்னு சொல்றீங்க, இருந்தாலும் ஏதோ ஒரு நிகழ்ச்சி ரொம்ப இதை தவறாம விடாம கேட்பேன்.
2: எந்த நான் எத்தனையோ எஃப்எம்ல பேசியிருக்கேன், மெட்ராஸ்லயும் பேசியிருக்கேன், மதுரையில பேசியிருக்கேன். ஆனா நான் எதையுமே குறை சொல்லி சொல்ற பழக்கம் கிடையாது.
0: இல்ல, நான் குறை சொல்ல கேட்கல. எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எல்லா நிகழ்ச்சியும் தொடர்ந்து கேட்பேன்றீங்க. இந்த நிகழ்ச்சி வந்து நான் எப்படியாவது தவறாம தொடர்ந்து
2: தவறாம கேட்கணும்னா, கோடை பண்பலையில் வந்து கோடை தென்றல் இருக்குல்ல, அது எனக்கு 9 வரைக்கும் கண்டிஷனாக கேட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து மற்ற நிகழ்ச்சி இருந்தாலும் எனக்கு அதை தவறாமல் ஜலிமா ஜாசகான இது ஒரு நாள் விடாமல் கேட்டுருவேன். ஏன்னா அது வந்து அவங்க பழைய பாட்டு போடுவாங்க, பழைய கதைகளில் உள்ள கதைகளையும் சொல்லுவாங்க. அந்த பாட்டில் காதல் தோல்வி, காதல் வெற்றி, இப்படி பல ரகமான
0: பயங்கர ரசனை மிக்க ஒரு ஆளா இருக்கீங்க.
2: நான் உண்மையில சொல்றேன்னா, அவங்க அப்பா ஒரு நேயர்,
0: ஷாஜகானப்பா.
2: ஆமா, அவரு என்கிட்ட சில நேரம் பேசுவாரு. அதனால அந்த அதுக்காக இல்லை, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் போது பழைய நினைவுகளை கொண்டு வந்து நம்மளுக்கு இப்ப இருக்க இளைஞர்கள் அதெல்லாம் வந்து நம்ம கடைபிடிக்கிறதுக்கு அவ்வளவு இல்லை. நம்ம முதியோர்கள் இப்ப காலம் கடந்து வந்தவங்க வந்து நம்ம அதை கேட்குறோம்னா அந்த ஆர்வங்கள் வந்து மனுஷனுக்கு இருக்கணும். ஒரு நேயராக இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் அந்த ஆர்வம் இல்லைன்னு

0: வைங்களேன், எதுலையுமே நம்ம அதில் ஈடுபாடு இருக்காது. அதனால் நான் எப்பவும் கோடை பண்பலே 11 மணி வரைக்கும் எல்லா நிகழ்ச்சியும், ஆனால் இது மட்டும் எனக்கு கொஞ்சம் நல்லா
1: சரிங்க
0: இது பண்ணுவேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. நீங்களாம் வந்திருக்கீங்க, வீட்டில் எதுவும் சொல்லலை, என்னை விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி?
0: நான் எனக்கு ஆல் இந்தியா ரேடியோக்கு போகிறேன்னா ஒரு லைசன்ஸ் தான், யாரும் எதுவும் பையனும் கோடை பண்பலைக்கு போகிறேன்னா போயிட்டு நல்லா பயணிட்டு எனக்கு அவனுக்கு என்னென்னா எல்லா ஊருக்கு போனேன்னா அவனுக்கு ஒரு ஸ்வீட்டு வாங்கிட்டு வந்துடணும். கோடை பண்பலையில் நல்ல ஸ்வீட்டு இருக்கும், வாங்கிட்டு வாங்கப்பான்னா. அதே போல் என் பேர மரம் ஒன்னு எங்கேயா போனா வந்த உடனே பைய தான் பிடிச்சி பார்ப்போம்
1: என்ன வாங்கிட்டு
0: வந்து. பசங்களாம் பெரிய 3 பொண்ணு 1 பையன், எல்லாரும் கல்யாணம் ஆயிட்டு இருந்தாலும் பேரம்மாரி தானே இப்போ நம்மளுக்கு ஒரு இதா இருப்பாங்க. அதனால நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன். அதே போல எப்பவும் நேயர்கள்கிட்டையும் யாருக்கிட்டையும் பகைங்கிறதையும் வராது, அந்த அளவுக்கு நான் பழகி
1: விடுவேன்.
0: அதே போல உப்பளத்துலயும் எப்பவும் சிங்காரவேலுனா தான் எல்லாருக்கும்
1: தெரியும்.
0: நாங்க எப்பவும் போடலன்னு வைங்களா, உடனே அங்க இருந்துகிட்டு தாத்தா என்ன உங்க சவுண்டை காணாம அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு 4 ரேடியோ வீட்டுல இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். அவன் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தெரியும், கோடை பண்பலைக்கு ஒண்ணு, நெல்லை பண்பலைக்கு ஒண்ணு, மதுரைக்கு ஒண்ணு, இப்படி பல மெட்ராஸுக்கு எடுக்காது. இருந்தாலும் என் பேரங்கிட்ட சொல்லி கொஞ்சம் கேட்டு கொடுவேன். விருத பரதியில் இன்னும் வரைக்கும் எனக்கு பிறந்த வீடு விருத பரதி தான், எங்கள் மெட்ராஸு. நான் சென்னையில் இருக்கும்போது அங்கே தான் நான் அந்த நிகழ்ச்சியில் ஆரம்ப பள்ளிக்கூடமே அதான்.
1: சரிங்க.
0: இன்றைக்கும் தவறாமல் 5 வாரம் போட்டுக்கிட்டு இருப்பேன். அதனால் அங்கேயும் எத்தனையோ அங்கேருந்து அறிவிப்பா நிலைய இயக்குநர்கள் சிலர் மாற்றலாகி வரும்போது உங்கள் கடை நான் வயசு இருக்கேன்னா, நான் சின்ன ஆரம்ப காலத்தில் பாரு 1969 வர்த்தக ஒளிபரப்பு தமிழ் புத்தாண்டு அன்று உதயமானது. அப்போ வந்து வர்த்தக ஒளிபரப்பு, அதிலிருந்து நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் என் மூச்சு இருக்கிற வரைக்கும் அங்கே எப்படியும் 5 போயிட்டு தான் இருக்கும். ஆனால் இங்கேயும் நெஞ்சில் நிறைஞ்ச வைக்கி 5 தங்கள் அன்புடன் 5 அது வாரம் தவறாமல் போடுவேன். என்ன இருந்தாலும் எனக்கு அந்த உரிமை மூச்சு அதுதான் கொஞ்சம் ஆரம்ப பள்ளிக்கூடம்ல, அந்த பள்ளிக்கூடம் படித்த மாணவன்ல. எல்லா அவங்க நிலையத்தில் உள்ள அனைத்து உள்ளங்களுக்கும் மஞ்சள் நீர்க்காய் சிங்காரவேலனுடைய ஆசீர்வாதமும் உங்களோட ஒரு ஆசீர்வாதம் இறைவனிடம் வந்து கேட்டுக்கொண்டு வாங்கி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றிங்கய்யா.

0: நேரம் இரவு 7:43. இது கோடி பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் இவர்களுக்காக.
1: ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. ஈரோடு மாவட்டம் கொள்ளன்கோவில் கிராமம் கந்தசாமி பாளையம் அக்பர். எனக்கு பிடித்த பாடல் செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி, படம் திருமூர்த்தி.

0: எல்ஐசியின் புதிய ஜீவன் சாந்தி பாலிசி, ஒரு முறை பிரீமியம் செலுத்தி வாழ்நாள் முழுவதும் கேரண்டீட் ஆனுவிட்டி பெறுங்கள். எப்போது வேண்டுமானாலும் எல்ஐசி ஜீவன் சாந்தி, நிம்மதி கேரண்டீட். எல்ஐசி ஹர்பல் ஆப்கே சார்.
1: விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் குறித்த விவரங்களுக்கு கையெழுத்திடுவதற்கு முன் விற்பனை ஆவணத்தை தெளிவாக படிக்கவும்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் சேலம் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம் நாமக்கல் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் வளமர காத்திருக்கிறது. இப்ப ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில இனிவரும் பாடல்.
5: வணக்கம், நான் பரமக்குடியிலிருந்து ஜானகிராமன் பேசுகிறேன். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் நான் விரும்பும் பாடல் செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து நிலாக்காயும் நேரம் சரணம் என தொடங்கும் பாடல். ஒளிபரப்பும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.

0: மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழிப் பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலை ஓரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியில் இருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 94 43 88 64 54 52 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொது நலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடைப்பண்பலை 100.5.
1: நிறைவுக்கு வருகிறது கோடி பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. மீண்டும் கேட்கலாம் ஆசையில் ஒரு குக்கு நாளை இரவு 7 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன், ஜெனிஃபர். நன்றி நேர்களே.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். நாடு முழுவதிலும் உள்ள இளம் தடகள வீரர்களுக்கு வாய்ப்பளித்து அவர்களின் கனவுகளை கேலோ இந்தியா நிறைவேற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காணொலி வாயிலாக இன்று நடைபெற்ற கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர், இளைஞர்களின் சக்தியையும் அவர்களின் விளையாட்டுத் திறனையும் ஒருங்கிணைத்து ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலேயே இது தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வெற்றியையும் பதக்கத்தையும் மட்டுமே இலக்காக கொள்ளாமல் இளைஞர் சக்தியை வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் பணிக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். உலக அளவில் அதிக அளவிலான போட்டிகளில் இந்திய இளைஞர்களை பங்கு பெற செய்ய வேண்டும் என்றும் அவர்களை சிறந்த போட்டியாளர்களாக உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள கேலோ இந்தியா விளையாட்டு மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். கைலாஸ் மானசரோவர் யாத்திரை மேற்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கூறினார். காணாமல் போன 288 இந்தியர்கள் உடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 37 மற்றும் 49 பேர் அடங்கிய இரு குழுக்களும், மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 30

இரண்டு பேரும் கேரளத்தைச் சேர்ந்த 33 பேரும் சிக்கியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் 73 இந்தியர்கள் திரிசூலி அனல் மின் திட்டப் பணிகளில் ஈடுபட்டு வந்த பணியாளர்கள் என்று அவர் கூறினார். காத்மண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் திட்ட அலுவலர்களுடன் தொடர்பு கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நேபாள நிர்வாகத்துடன் இணைந்து இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்டு அவர்களை பத்திரமாக அழைத்து வருவது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மூத்த அமைச்சர்களும் உயரதிகாரிகளும் புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தின் அதிகாரிகளும் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆலோசனைக்கிணங்க புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தின் ஆணையர் திரு ஆஷிஷ் குமார் நேபாளத்திற்கு சென்று மீட்புப் பணிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும் நேபாள அரசு மற்றும் அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகளுடன் ஆலோசித்து அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ள தமிழர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் மற்றும் உளவியல் ஆலோசனைகளை மருத்துவர்கள் குழுவினர் வழங்கவும் அவர்களை பாதுகாப்பாக தமிழகத்திற்கு அழைத்து வரவும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ஜனநாயகத்தின் அடிப்படைக்கு தேர்தல் மிகவும் அவசியம் என்பதை வலியுறுத்தும் நோக்கில் இந்திய தேர்தல் ஆணையம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே இன்று விழிப்புணர்வு மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் விழிப்புணர்வு தொடர்பான குழுக்கள் அமைக்கப்படும் என்றார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற தேர்தல் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வெளிப்படையான முறையில் தேர்தல் நடத்தப்படுவதாகவும் இளைஞர்கள் இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கு மிகுந்த ஆர்வம் காட்டியதாகவும் திரு ஞானேஷ்குமார் குறிப்பிட்டார். தமிழகத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு அவ்வப்போது ஆய்வு செய்து பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் செயல்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், கொள்முதல் நிலையங்கள் தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் கோரிக்கைகள் குறித்து அரசு பரிசீலித்து வருவதாகவும் தெரிவித்தார். அந்தந்த மாவட்டங்களில் நெல் உற்பத்தியின் அளவை பொறுத்து நெல் கொள்முதல் நிலையங்களை விரிவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு வெங்கடரமணன் கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்திய மட்டத்தை இரண்டாக பிரிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பேரவையில் கேள்வி நேரத்தில் இதனை தெரிவித்த அமைச்சர், மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்ததும் புதிய வட்டங்கள் ஏற்படுத்தப்படும் என்று கூறினார். குறும்பர், காட்டுநாயக்கர், இருளர் உள்ளிட்ட சமூகத்தினருக்கு தடையின்றி சாதிச் சான்றிதழ் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் ஒப்புதல் கிடைத்தவுடன் பாரம்பரியமாக வாழும் மக்களுக்கு சாதிச் சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். அரசு கல்வியியல் கல்லூரிகளில் நடப்பாண்டில் எம்எட் படிப்பில் சேருவதற்கான விண்ணப்பங்களை இணையதளத்தில் பதிவிடுவதற்கான கால அவகாசம் வரும் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கடந்த 20 தேதிக்குள் விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

இனிய இரவு வணக்கம் நேர்களை, வணக்கம் மாணவ கண்மணிகளை. கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இளைய உள்ளங்களின் பங்களிப்பில் இனிதே அரங்கேற காத்திருக்கிறது இன்றைய இளமை பேசுகிறது. இன்னைக்கு 2 விளையாட்டுகள் உங்களுக்காக காத்திருக்கு. வார்த்தை சங்கிலி, இஸ்கிஸ்கு, ரிஸ்கிரிஸ்கு என்ற 2 விளையாட்டுகள்.

0: மாணவ கண்மணிகள் வரலாம். 24 24 24 அல்லது 24 24 29 முன்னிணைப்பிற்கு 0 45 42. வார்த்தை சங்கிலி எப்படி விளையாடணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தையில் முடிஞ்சிருக்க வார்த்தையை வச்சு நீங்கள் அடுத்த வார்த்தையை கண்டுபிடிக்கணும். எப்படின்னா, நான் நிம்மதி அப்படின்னு சொன்னால் லாஸ்ட்டு எழுத்து வந்து பார்த்திங்கன்னா தீ, தீயில் முடிஞ்சிருக்கு. தீயிலேருந்து நீங்கள் ஒரு வார்த்தையை உருவாக்கணும். எப்படி? திருமலை. அப்போது நான் வந்து நீங்கள் எந்த எழுத்தில் முடிச்சிருக்கீங்களோ அந்த எழுத்துலேருந்து நானும் ஒரு வார்த்தையை உருவாக்கி உங்களுக்கு சொல்லுவேன். லையில் வந்து இப்போ முடிஞ்சிருக்கு. இப்போது லையை வந்து ஐயா எடுத்து ஐயம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அல்லது நான் சொல்லலாம். இப்போ ஐயம் இம்மில் முடிஞ்சிருக்கு. மா, மா என்ற எழுத்தில் நான் வந்து ஒரு வார்த்தையை வந்து நான் சொல்லுவேன். மனுநீதி. இப்படி வந்து நம்ம வந்து அப்படியே தொடர்ந்து வார்த்தை சங்கிலியை வந்து அடுக்கிட்டே போகலாம். இஸ்கிஸ்கு ரிஸ்கிஸ்கு எப்படி விளையாடணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு இடமோ ஒரு பொருளோ நான் வந்து சொல்லுவேன், அங்கே வந்து அது வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இஸ்கிஸ்கு சொல்லணும். அங்கே வந்து நான் சொல்கிற பொருள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரிஸ்க் ரிஸ்க்கு சொல்லணும். மாணவ கண்மணிகளே, தயாராக இருக்கீங்களா? இப்போ நிகழ்ச்சிக்கு வரும் முதல் மாணவ கண்மணி யார், எங்கிருந்து வருக? வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
1: தேனி மாவட்டம் கம்பம்பருத்தி அர்னிதா.
0: அர்னிதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்கம்மா. எத்தனாவது படிக்கிறீங்கம்மா?
1: 9th ஸ்டாண்டர்ட்.
0: விளையாடலாமா? உங்களுக்கான வார்த்தை, முதல் வார்த்தை சொல்லிடுறேன். திருமலை. ஐயம். மதுமதி.
1: திகைப்பு.
0: புன்னகை.
1: கைபேசி.
0: சினம்.
1: மரம்.
0: இம்மில் முடிச்சிருக்கீங்க. மது.
1: தூரம்.
0: தூ, தூல தூ.
1: புகை.
0: தூ என்னங்கம்மா?
1: புகை.
0: துகை. கை, கை வண்ணம்.
1: மல்லிகை.
0: அருமை, ரொம்ப அருமையாக விளையாண்டுட்டீங்க. நன்றிங்க சகோதரி. உங்களுக்கான பரிசு பாடல் கோடை பண்பலை 100.5. நன்றிங்கம்மா.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: நேரம் இரவு 8:14. கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கின்றோம். இளமை பேசுகிறது. இன்னைக்கு வார்த்தை சங்கிலி இஸ்கிஸ்கு ரிஸ்க் ரிஸ்க் விளையாட்டுகளோடு. இப்போ நிகழ்ச்சிக்கு வரும் மாணவ கண்மணி, யார் எங்கிருந்து வருக? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நிர்மலா. எங்கிருந்து பேசுறீங்க? எத்தனாவது படிக்கிறீங்க சலக்குட்டிமா? ஆறாம் வகுப்பு. படிக்கிறீங்க, விளையாடலாமா? உங்களுக்கான விளையாட்டு இஸ்கிஸ்கு ரிஸ்க் ரிஸ்க். கடல், அங்கே இருந்தால் நான் சொல்கிற பொருள் இருந்தால் இஸ்கிஸ்குன்னு சொல்லணும், இல்லாத பொருள் இருந்தால் ரிஸ்க் ரிஸ்க் சொல்லணும். தண்ணி. விமானம். என்னங்க? சாப்பாடு. கடல்ல சாப்பாடு கிடைக்குமா? நிர்மல், அப்ப என்ன சொல்லணும்? மீன். நிர்மல், எது ஃபங்க்ஷனா நம்ம ஊர்ல? திருவிழாவா?
2: பௌர்ணமி.
1: பௌர்ணமியா இன்னைக்கு? இருந்தாலும் நம்ம வந்து விளையாடணும் இல்லைங்களா? திமிங்கலம். என்னங்க திமிங்கலம்? கடல்ல இருக்காதா? இஸ்கிஸ்க். வீடுகள். வீடு கடலுக்குள்ளே இருக்குமா? அப்போ என்ன சொல்லணும்? ரிஸ்க் ரிஸ்க். அழகாக விளையாண்டிங்க, நன்றிங்க தம்பி. உங்களுக்கான பரிசு பாடல் கோடை பண்பலை 100.5.

0: ஆயுள் காப்பீட்டின் பாதுகாப்பு வலையை உறுதி செய்து உங்கள் சந்தை வருமானத்தை விரைவாக முன்னோக்கி அனுப்ப நீங்கள் தயாரா? அறிமுகப்படுத்துகிறோம் LIC இன்டெக்ஸ் பிளஸ். ரூபாய் 2500 வரையிலான மந்த்லி பிரீமியம் உடன் உங்கள் பயணத்தை தொடங்கி இரண்டு டைனமிக் ஃபண்ட்ஸ் இருந்து ஒன்றை தேர்வு செய்யவும். நிஃப்டி 50 தேர்ந்தெடுக்கப்பட்ட பங்குகளில் வளரும் பிளெக்ஸி ஸ்மார்ட் குரோத் ஃபண்ட் அல்லது நிஃப்டி 100 கவனம் செலுத்தும் பிளெக்ஸி குரோத் ஃபண்ட் உத்தரவாதமான கூடுதல்களின் பாதுகாப்புடன். மேலும் விவரங்களுக்கு உங்கள் ஏஜென்டை தொடர்பு கொள்ளவும் அல்லது www.licindia.in பார்வையிடவும். LIC, ஒவ்வொரு நொடியும் உங்களுடன். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பொருந்தும்.
1: கோடை பண்பலையின் 100.5 எழுந்திருக்கின்றோம். இளமை பேசுகிறது, என்னைக்கு இளமை பேசுகிறது? வார்த்தை சங்கிலி இஸ்கிஸ்கு ரிஸ்க் ரிஸ்க் விளையாட்டுகளோடு.

நாளை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள் காலை 8 மணிக்கு மனதொடு ராகம், நாளை அறிமுக நேயர்களுக்காக 9 மணிக்கு வானவில் நாளை தந்திருக்கும் வண்ணம் அனுமானம், முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை, நாளை திண்டுக்கல் மாவட்டம் மலைக்கோட்டை அடிவாரம் வள்ளலார் கோயில் அருகிலிருந்து, நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி மரக்கைவினை பொருட்கள் தயாரிப்பாளர் மற்றும் பயிற்றுனர் கே உஷா நந்தினி கண்ணன் அவர்கள், பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, நாளை நாகப்பட்டினம் ஆரோக்கியசாமி அவர்களின் தெரிவில், மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகை திக்குமுக்கு வண்ணத்தூரிகை, இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது, நாளை சொலவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் 2 விளையாட்டுகளோடு, இரவு 10 மணிக்கு நினைவே சுகம், நாளை அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக, இணைந்தே இருங்கள் உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்திடுங்கள் நிகழ்ச்சிகள் யாவையும் நள்ளிரவு 12 மணி வரை. இணைந்திருக்கின்றோம் இளமை பீஸ்.

0: மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக இணைந்து இருங்கள். உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்திடுங்கள். நிகழ்ச்சிகள் யாவையும் நள்ளிரவு 12 வரை. இணைந்திருக்கின்றோம். இளமை பேசுகிறது. நேரம் 8:27 நிமிடம். நேர்களை இன்று இரவு 10 நினைவே சுகம் என்று நாமக்கல் மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் இன்றைய இளமை பேசுகிறது. வார்த்தை சங்கிலி இஸ்கிஸ்கு ரிஸ்க் ரிஸ்க் விளையாட்டுகளோடு எப்போ நிகழ்ச்சிக்கு வரும் மாணவ கண்மணி யார், எங்கிருந்து வருக? வணக்கம்.
1: மதுரை மாவட்டத்திலிருந்து அவந்திகா பேசுகிறேன்.
0: அவந்திகா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: எத்தனாவது படிக்கிறீங்க அவந்திகா?
1: 6 வகுப்பு சார்.
0: 6 வகுப்பு படிக்கிறீங்க. விளையாடலாமா?
1: விளையாடலாம் சார்.
0: உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தை சங்கிலி.
1: சரிங்க சார்.
0: ஐயம்,
1: மரம்,
0: மாவுல, மதி,
1: தட்டு,
0: தீ, தீல முடிச்சிருக்கேன். மதி,
1: திரி,
0: திரி, ரி, ரியல், அவந்திக்கா இல்ல முடிச்சிருக்கேன். லாவ்ல சொல்லலாம் நீங்க.
1: திலகம்
0: இல்ல, லாவ்ல சொல்லுங்கம்மா.
1: லட்டு,
0: டு, உ, உரல். லாவில் இல்லை முடிச்சிருக்கேன், நீங்கள் வந்து லாவை எடுத்து சொல்லலாம். லாவில் நிறைய வார்த்தைகள் இருக்கு. லட்சிதா, தாமரை, ரை, ரையில் முடிச்சிருக்கேன், அது ஐயா எடுத்துக்கோங்க.
1: ரம்பம்,
0: ரம்பம்மா,
1: ரம்பம்,
0: ரை, ரை, ரயில முடிச்சிருக்கீங்க. அப்போ நீங்க ஐந்து. துருவம்,
1: மஞ்சள்,
0: மஞ்சள் இல். லட்சாதிபதி, தி,
1: திருடன்,
0: திருடன். ரொம்ப அருமை அவந்திக்கா, ரொம்ப அருமையா விளையாண்டீங்க. நன்றிங்க. உங்களுக்கான பரிசு பாடல் கோடை பண்பலை 100.5. நன்றிங்கம்மா.

0: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94 86 28 24 24.

நேரம் இரவு 8:35. இணைந்திருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. என்னைக்கு இளமை பேசுகிறது? பாரதி சங்கிலி இஸ்கிஸ்கு ரிஸ்க் ரிஸ்க் விளையாட்டுகளோடு. இப்போ நிகழ்ச்சிக்கு வரும் மாணவ கண்மணி யார் எங்கிருந்து வருக? வணக்கம். உங்க பேரு? யோக தர்சினியா? எத்தனாவது படிக்கிறீங்க? மூன்றாம் வகுப்பு படிக்கிறீங்க. எங்க படிக்கிறீங்க? ஸ்கூல்ல தான்ப்பா. நல்லா படிக்கிறீங்களா? உங்களுக்கான விளையாட்டு பார்த்தீங்கன்னா இஸ்கிஸ்கு ரிஸ்க் ரிஸ்க். அங்க இருக்க பொருள் சொன்னா நீங்க இஸ்கிஸ்குன்னு சொல்லணும். இல்லாத பொருளோ பெயரோ சொன்னா நீங்க ரிஸ்க் ரிஸ்க் சொல்லணும். வகுப்பறை, வகுப்பறையில என்னென்ன இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமில்ல? வகுப்பறையில ஆசிரியர் ஹலோ, வகுப்பறையில ஆசிரியர் இருப்பாரா? இஸ்கிஸ்கு அப்படின்னு சொல்லணும். இஸ்கிஸ்கு சொல்லுங்க. இஸ்கிஸ்க் அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். ரிஸ்க் ரிஸ்க் சொல்லுங்க. ரிஸ்க் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுங்க. அருமை. ஆசிரியர் அப்படின்னு சொல்லுங்க. புத்தகம். ஆடு. பேருந்து.

கரும்பலகை. பேனா. எழுதுகோல். மாட்டு வண்டி. ரொம்ப அருமை யோகதர்ஷினி, வாழ்த்துக்கள். நன்றி இணைப்பில் வந்ததற்கு, அருமையாக விளையாண்டீங்க. உங்களுக்கான பரிசு பாடல் நன்றிங்கம்மா.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: நேரம் 8:44. மாணவ கண்மணிகளோடு இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது வார்த்தை சங்கிலி இஸ்கிஸ்கு ரிஸ்க் ரிஸ்க் விளையாட்டுகளோடு. இப்போ நிகழ்ச்சிக்கு வரும் மாணவ கண்மணி யார்? இங்கிருந்து வருக. வணக்கம்.
3: நான் திருப்பூர் மாவட்டம் முத்தூர்ல இருந்து துகிலன்.
2: துகிலன், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
2: எத்தனாவது படிக்கிறீங்க துகிலன்?
3: ஆறாம் வகுப்பு.
2: ஆறாம் வகுப்பு படிக்கிறீங்க. நல்லா படிப்பீங்களா?
3: நல்லா படிப்பேன்.
2: உங்களுக்கு என்ன விளையாட்டுன்னு
3: தெரியுமா?
2: என்ன விளையாட்டு?
3: வார்த்தை சங்கிலி.
2: வார்த்தை சங்கிலி விளையாடலாமா?
3: விளையாடலாம்.
2: சங்கிலி.
3: லட்டு.
2: லி. லி.
3: லி.
2: லி. தெரியுமா வார்த்தை? துகிலன், தெரியுமா லீல வார்த்தை? அப்போ லாவா எடுத்துக்கிறீங்களா இல்லாட்டி ஈயா எடுத்துக்கிறீங்களா? லீ. ஈ. ஈயா எடுத்து சொல்லுங்க. துகிலன், நிறைய வார்த்தை. இட்லி. அதுலேயும் ஈ தான் சொல்லியிருக்கீங்களா? இஞ்சி. சி.
3: சீப்பு.
2: சி. சி குரில் நெடில் இருக்கு இல்லைங்களா? அப்போ சி குரில்ல சொல்லியிருக்கேன். சி.
3: சிலம்பம்.
2: சிலம்பம். மரம். இம்ல தான் சொல்லியிருக்கேன். மாவுல சொல்லுங்க.
3: மணல்.
2: லா. லட்சியம். இம்ல தான் முடிஞ்சிருக்கு. அடுத்த வார்த்தை
3: மங்களம்.
2: மங்களம். மங்களகரமா முடிச்சிருக்கீங்க. நன்றிங்க துகிலன் இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்கான பரிசு பாடல் கோடை பண்பலை 100.5 நன்றி.
3: நன்றி.

0: நேரம் இரவு 8:51. மாணவ கண்மணிகளோடு இன்றைய விளையாட்டு வார்த்தை சங்கிலி விளையாட்டுகளோடு இப்போ நிகழ்ச்சிக்கு ஒரு மாணவ கண்மணி யார் இங்கிருந்து வருக? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? வெற்றி மாறன். எல்லாமே வெற்றியோட இருக்குமா? வாழ்த்துக்கள். விளையாடலாமா? உங்களுக்கான விளையாட்டு ரிஸ்க் ரிஸ்க். பேருந்து நிலையம் அங்க இருக்கிறத சொல்லணும். விளையாண்டுருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இப்ப விளையாடலாம். பேருந்து

0: இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு. கடைகள். கடைகள் இருக்கா சார் பேருந்து நிலையத்தில்?
1: இருக்கும் சார்.
0: அப்போ என்ன சொல்லணும்? கடல். ரிஸ்க் ரிஸ்க். அப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமா தியேட்டர். விமான நிலையம். விமானம்லாம் இருக்குமா? பேருந்து. மாட்டு வண்டி. தொடர் வண்டி. கார வகைகள் இருக்குமா? பூக்கடை. பூக்கடையெல்லாம் அது பேருந்து நிலையத்தில் இருக்காதா? இருக்கும். அப்போ என்ன சொல்லணும்? மாட்டு வண்டியெல்லாம் இருக்குமா? அப்போ என்ன சொல்லணும்? ரொம்ப அருமையாக நீங்கள் ரொம்ப அழகாக விளையாண்டீங்க. நன்றிங்க தம்பி இணைப்பில் வந்ததற்கு. நன்றி. கோடைப்பண்பலை 100.5 நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கும் வந்தாச்சு. இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா வார்த்தை சங்கிலி, இஸ்கிஸ்கு, ரிஸ்க் ரிஸ்க்கு விளையாட்டெல்லாம் நாம் விளையாண்டோம். எனக்கு யாரெல்லாம் வந்து நம்ம கூட விளையாண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனி அர்னிதா, சிவகங்கை நிர்மல், மதுரை அவந்திகா, திண்டுக்கல் யோக தர்ஷினி, திருப்பூர் துகிலன், சிவகங்கை வெற்றிமாறன், இவங்க எல்லாத்துக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். முயற்சி செய்த மாணவர்களுக்கு நன்றிகள். இணைப்பு கிடைக்கல அப்படின்னு மாணவ கண்மணிகள்லாம் வருத்தப்பட வேண்டாம். நாளைக்கும் இருக்கு. பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் நாளைக்கும் வாங்க விளையாடுங்க. இப்போ நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் தருணம் வந்தாச்சு. விடைபெறுகிறேன் என்றும் உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி. நன்றி, வணக்கம் நேயர்களே.

எதை செய்ய முயன்றாலும் தன்னம்பிக்கை மிகவும் அவசியம். தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் அடியெடுத்து வையுங்கள். மீண்டும் இளமை பேசுகிறது வலம் வரும் நாளை இரவு 8 மணிக்கு. இனி இரவு நேரத்தை இசையால் தாளாட்ட வருகிறது கொடை தென்றல்.

கோடை பண்ணலை 100.5 இல் இப்போது நாம் கேட்டு மகிழ சிறப்பு கொடை தென்றல். நினைவுகளை மீட்டெடுக்கும் நெஞ்சத்தின் மௌன மொழி இசை. நினைவுகளை மீட்டெடுக்கும் நெஞ்சத்தின் மௌன மொழி இசை. இனிமை தேடும் நெஞ்சங்களுக்கு இசையே ஒரு தேன் மழை. இனிமை தேடும் நெஞ்சங்களுக்கு இசையே ஒரு தேன் மழை. வரிகளுக்கு உயிர் கொடுத்து ராகங்களுக்கு வண்ணம் தீட்டி காலம் கடந்தும் நம்மோடு கைகோர்த்து நடப்பது இசை. காலம் கடந்தும் நம்மோடு கைகோர்த்து நடப்பது இசை. அவ்விசையை நம் செவிகளுக்கு விருந்து படைக்க இன்றைய கொடை தென்றலை சிறப்பிக்க இருக்கிறார் திரைப்பட இசையமைப்பாளர் தாஜ்னூர் அவர்கள். இசையோடு பயணிக்கிறார்

0: வணக்கம் இசையமைப்பாளர் தாஜ் நூர் ஐயா.
1: வணக்கம். வணக்கம்.
0: தாஜ் அப்படிங்கறதும் நூர் அப்படிங்கிற ரெண்டு பேருமே நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்துக்குள்ளே ரொம்ப அளவுல பிரதிபலிக்க கூடிய பெயர் தான். அது ரெண்டும் ஒருங்கி அமையப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கலைஞனாக நீங்க இருக்கிறீங்க. உங்களை பத்தி எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும், திரைத்துறை கலைத்துறை அப்படிங்கிற வகையில. இருந்தாலும் இன்னும் உங்களை பத்தி நாங்க நிறைய தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். ஒரு கலை மட்டும் இல்ல, அந்த கலைஞனை பற்றியும். இப்போ தாஜ் நூர் ஐயா எங்க பிறந்தாரு, எங்க வளர்ந்தாரு, அவருடைய பள்ளி படிப்பு, குடும்ப சூழல் எப்படி அமையப்பட்டிருந்தது சிறு வயதுல?
1: நான் வந்து சேலம், என்னோட நேட்டிவ் சேலத்துல, இதுல அம்மாபேட்டைன்றோம் இல்லையா, அந்த இடத்துலதான் என்னோட நேட்டிவ். அதுக்கப்புறம் தான் சென்னை வந்தேன். என்னுடைய ஃபாதர் மதர் வந்து சேலத்துலதான், அவங்க வந்து கலெக்டர். ஆக்சுவலா எங்களோட அப்பா இப்ப இல்ல. எங்க ஃபேமிலி வந்து ஒரு எல்லாருமே படித்து கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய ஃபேமிலி என்னோடது. எங்க அண்ணன் வந்து கமிஷனர், இன்கம் டாக்ஸ் கமிஷனரு. இன்னொரு அண்ணன் வந்து டிரான்ஸ்போர்ட்டா, சேலம் அண்ணா டிரான்ஸ்போர்ட்ல அதுல ஒரு முக்கிய அதிகாரியா இருந்தாரு. அப்புறம் என்னுடைய சிஸ்டர், எல்லாருமே கவர்மெண்ட் அபிஷியல்ஸ். நான் மட்டும்தான் திரைத்துறைக்கு வந்தேன். அது வந்து என்னுடைய சிறு வயதுல இருக்கிற ஒரு ஈடுபாடு தான் எனக்கு இந்த இதுக்கு வந்தது. எங்க அம்மாவுக்கு இன்னும் கூட ஒரு வருத்தம், அவங்க இல்ல இப்போ, பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வருத்தம், பையன், ஒரு பையன் மட்டும் கவர்மெண்ட் போல அப்படின்றது அவங்களுக்குள்ள ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது. பட் அதையும் மீறி நம்மளுக்கு இந்த கலைத்துறையோட அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருந்தது. சோ நான் சேலம் தான் படிச்சது, எல்லாம் சேலம் ஆர்ட்ஸ் காலேஜில் தான் படிச்சிருந்தேன். அப்புறம் பாரதி வித்யாலயா பள்ளியில தான், சேலம்ல தான் படிச்சேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய இது சென்னை நோக்கி வந்தேன். பேசிக்கா நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர், இதுதான் என்னுடைய குவாலிபிகேஷன். அதுக்கப்புறம் எனக்கு சென்னை வந்து ஸ்டெர்லிங் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்துல நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பேசிக்கலா சின்ன வயசுல இருந்தே இந்த மியூசிக் மேல ஈடுபாடு, ரொம்ப ஆர்வங்கள் இப்படியே இருந்துகிட்டு இருந்தது. அப்போ எனக்கு மிக ரொம்ப ஆச்சரியப்படுத்தியது, நம்ம இளையராஜா சாரோட சாங்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம், அதுல அவ்வளவு ரசிச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். திடீர்னு அதை தாண்டி வேற ஒரு விஷயமா எனக்கு பட்டது ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக். இது என்ன, அது வேற மாதிரி இருக்கு, இவ்வளவு நாள் கேட்டது ஒண்ணு, இது வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு விஷயம். அதாவது டைம்ஸ் ஆஃப் சவுண்ட் குவாலிட்டி, அந்த கம்ப்ளீட்டா ஒண்ணு கேட்டுட்டு இருக்கோம், திடீர்னு அதுல இருந்து வேற மாதிரி ஒண்ணு கேட்டுச்சுன்னா அது என்னடா அதுன்னு ஒரு கவனிக்க வைக்கும் இல்லையா. அந்த மாதிரி அந்த ரோஜா பாடலும் சரி, அப்புறம் அந்த சிக்கு புக்கு இடையில இந்த பாடல்கள்லாம் வந்து கொஞ்சம் என்னை யோசிக்க வச்சது. அப்புறம் அதை நோக்கி கவனிச்சுக்கிட்டே இருந்தேன்.

0: நாம கேட்டு இருக்கிறோம். திரைப்பட இசையமைப்பாளரான தாஜ் நூர் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம்.
1: நான் சென்னையில இந்த சாப்ட்வேர் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது எனக்கு அன்பார்ச்சுனேட்லி நடந்ததுதான் இது. நான் வந்து ஃப்ரைடே ப்ரேயருக்கு வந்து இங்க சென்னையில ஒரு பகுதியில வந்து மாஸ்க் போவோம். என்னோட ஸ்டெர்லிங் கம்ப்யூட்டர்ஸ் பக்கத்துல இருக்கிற ஒரு பள்ளி, ஃப்ரைடே மாஸ்க்கு அங்க பர்மிஷன், பள்ளி வாசல், யா யா யா, அதுக்கு வெள்ளிக்கிழமை மட்டும் நான் போவேன். அங்க போகும்போது முதல் ஏஆர் ரகுமானை அங்கதான் நான் பாக்குறேன். ரகுமான அவரும் அங்க வருவாரு இந்த இதுக்காக ஃப்ரைடே ப்ரேயருக்கு. அது ஒரு ரெண்டு மூணு டைம் கோயின்சிடன்ஸா நானும் அவரும் பக்கத்து பக்கத்துல படிக்கிற நின்னு ப்ரே பண்ற மாதிரி ஆச்சு. அப்புறம் அவரு கேட்டாரு, நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டாரு. என்ன நான் சாப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னா, அப்கோர்ஸ் அந்த டைம்ல நான் வந்து இந்த மல்டிமீடியான்னு சொல்றோம் இல்லையா, இசையும் அந்த விஷயங்களை வந்து கம்ப்யூட்டர்ல அடாப்ட் ஆகுற காலம் அதுதான். அப்பதான் வந்து வெறும் சவுண்ட் இல்லாத கம்ப்யூட்டரா இருந்த காலம் போய் சவுண்டும் அதுல வர மாதிரி பரிமாறிக்கொண்டு இருந்த காலம். நான் வந்து அந்த இதுல ரொம்ப ஸ்பெஷலா இருந்தேன் ஆக்சுவலி, பிகாஸ் என்னோட நான் எடுத்த இது வந்து அதுல அந்த துறையில ஹெட்டா இருந்தேன். சோ அது எது வருதோ அந்த அது நான் சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. அது இல்லாம நான் வந்து இங்க ஒரு மல்டிமீடியான், அப்பதான் இன்ட்ரோடக்ஷன், இப்பெல்லாம் எல்லாத்துலயும் மல்டிமீடியான் வந்துருச்சு. அந்த நேரங்கள்ல மல்டிமீடியா படிக்கிறதுன்றது ஒரு தனி இது. அது மல்டிமீடியா நான் படிச்சிருக்கேன்னு உடனே அவரு வந்து என்ன வந்து பாக்க சொன்னாரு என்ன, பட் என்னால உடனடியா போக முடியல.
0: சரி,
1: அதுக்குள்ள எனக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆயிடுச்சு, கிருஷ்ணகிரி என்னோட வைஃப். சோ மேரேஜ் பிக்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெண்டு மாத காலம் ஆயிடுச்சு அந்த இந்த கல்யாணம் நேரங்கள் எல்லாமே. அதுக்கப்புறம் சென்னை திருப்பி போய் அந்த வேலைக்கு சேரலான்ட்டு போகும்போது, அதுக்கு முன்னாடி இந்த கல்யாணத்துக்கு வந்து பெரிய சர்ப்ரைஸ் எனக்கு என்னடான்னா, ரஹ்மான் சார் வந்து எனக்கு தந்தி அமைச்சிருந்தாரு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு. அது எனக்கு உண்மையா நிறைய வந்திருந்தாலும் ரஹ்மான் சார் அமைச்சது வந்து மறக்க முடியாத ஒரு இது, ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு எனக்கு. அவரு அமைச்சிருக்காரு வாழ்த்துன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த வாழ்த்துக்கு நன்றி சொல்றதுக்காக நான் சென்னை வந்த உடனே அங்க போனேன். சென்னை வந்த உடனே சேலத்துல

0: சென்னை வந்த உடனே அவர்கிட்ட சொல்ல போகும்போது அங்க இருக்கிற உதவியாளர்கள்லாம், சார் எங்க போனீங்க, உங்களை சார் தேடிக்கிட்டே இருக்காரு, உங்க நம்பர் எல்லாம் எதுவுமே இல்லையா அப்ப நம்மளுக்கு எல்லாம்,
1: ஆமா,
0: அதனால உங்களை ரொம்ப தேடிட்டு இருக்காரு, உங்களை எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியலங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் அவரு நைட் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு காலையில ரெஸ்ட் எடுப்பாரு இல்லையா, அதுக்கப்புறம் நான் வந்து நீங்க இன்னைக்கு ஈவினிங் வந்துருங்க, இல்லாட்டி இங்கே இருங்க, எங்கேயும் போகாதீங்கன்னு உட்கார வச்சுட்டாங்க நீங்க ஆபீஸ்ல, அவரு பாக்கட்டும் அப்படின்ட்டுன்னு.
1: சரி
0: சரின்ட்டு நான் அப்படியே இருந்தேன். அப்புறம் ஈவினிங் வந்து சார் மீட் பண்ணாரு. மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னன்ற என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் டீட்டெயில் கேட்கும்போது நான் இது இது எனக்கு தெரியும்னு. அப்புறம் திருப்பி அன்னைக்கு ஃபுல்லா அப்படியே இருந்தோம், திருப்பி காலையில வந்துருங்கன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தா மூணு நாள் என்ன அங்கேயே இருக்கிற மாதிரி
1: இருந்துட்டீங்க
0: அவரு, ஆமா அங்கேயே இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ட்டு அப்புறம் மியூசிக்கான கம்ப்யூட்டர் இதெல்லாம் வாங்கியிருக்காரு சார்,
1: அப்பதான்
0: அது புதுசு, அது அது வந்த உடனே அதெல்லாம் எங்கிட்ட காமிச்சு இதெல்லாம் இருங்கன்ட்டு. அப்புறம் நானும் அது அளவுக்கு தெரிஞ்சிருந்துச்சு, எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருந்ததுனால நம்ம உடனே அங்க செட்டப் பண்ணி உட்காந்து அப்படியே போகுது. ஒரு நாலஞ்சு நாள் போயிடுச்சு அந்த இதுலயே.
1: உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு தேடலையா
0: அங்கே? அதான் அதான் கேளுங்க. அதுக்கப்புறம் சார் நான் அங்க கூப்பிடுறேன், அங்க ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. சரின்ட்டு ஒரு நாள் அங்க நான் போயிட்டு வரேன்னு போனேன். போயிட்டு ஒரு நாள் அங்க இருந்துட்டு வந்தேன். திருப்பி அடுத்த நாள் அங்கதான் போகணும் இல்லையா சார், நான் நாளைக்கு ஆபீஸ்னா நீங்க அங்க போயிட்டு சொல்லிட்டு வந்துருங்க, நான் இங்க ஸ்பெண்ட் டைம் சொல்லிடுங்க, அங்க வரலன்னு சொல்லிடுங்க. ஐயோ என்னடா இதுன்ட்டு பெரிய எனக்கும் ஆச்சு, இது பெரிய இது அது ஆக்சுவலி. அப்புறம் போய் அங்க உடனே சொல்லிட்டு அன்னைக்கு அவரோட சேர்ந்ததுதான் கிட்டத்தட்ட 14 வருடம் எனக்கு வந்து அவருடைய ஒரு பெரிய பயணம், இசை பயணமா ஆச்சு எனக்கு. அவர்கிட்ட கத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள், இன்னைக்கு ஒரு மியூசிக் டைரக்டரா இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். தனியா கிட்டத்தட்ட 25 படங்களுக்கு மேல இசையமைச்சிட்டேன்னா, நிறைய ஆல்பங்கள், அப்புறம் கணக்கில்லாத அட்வர்டைஸ்மெண்ட்டுகள், நீங்க கேட்கக்கூடிய சென்னை சில்க்ஸ், சரவணா ஸ்டோர்ஸ், இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம், குமரன், இந்த மாதிரி ராமராஜ், இந்த மாதிரி எல்லா விளம்பரங்களும், பெரிய விளம்பரங்களுக்கும் நான் இசையமைச்சிருக்கேன். நீங்க கேட்ட அத்தனை ஃபேமஸான விளம்பரங்களுக்கெல்லாம் நான் இசையமைச்சது தான்.

0: இசையால் உங்கள் இதயங்களை வருடும் கோடை பண்பலை நொறுப்புள்ளியாய்ந்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடை தென்றல். இன்றைய கொடை தென்றலை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் திரைப்பட இசையமைப்பாளர் தாஜ்நூர் அவர்கள்.
1: சார், நிறைய விஷயம் நீங்கெல்லாம் சொன்னீங்க. அதாவது குடும்பத்துல எல்லோருமே பாத்தீங்க அப்படின்னா அரசு துறையில இருந்தாங்க, நான் ஒருத்த மட்டும்தான் இப்படி இந்த துறைக்கு வந்தேன், அதுல ஒரு வருத்தம் இருக்கு அப்படின்னு எல்லாம் அவட சொன்னாங்க. நிறைய வந்து ஒரு அழுத்தம் இருந்திருக்கும், நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். அதையும் தாண்டி அதற்கு முன்னாடி இசை சார்ந்து எதுவும் நம்ம குடும்பத்துல அல்லது எந்த புள்ளி வந்து இசையை நோக்கி உங்களுக்கு அந்த உந்துதலை கொடுத்தது, இதெல்லாம் ஒரு சூழல் உங்களுக்கு இசைக்குள்ள நுழைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தது. ஆனா இருந்தாலும் மனசுல ஒன்னு ஒரு எண்ணம் வேணும்ல, போலாம் போக கூடாது, இல்ல ஏன் போகணும், இல்ல ஏன் இந்த துறைக்கு நம்ம போனா நல்லா இருக்காதா, இல்ல இசைய பத்தி நமக்கு நல்ல ஒண்ணுமே தெரியாது, இல்ல மேலதான் கத்துக்கிட்டு எப்படி நம்ம வாழ்க்கையை சஸ்டெயின் பண்ணணும், இப்படி பல கேள்விகள் எழுந்திருக்கும். ஏன்னா அப்பவே நீங்க சாப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த பற்றின தொடர்பான விஷயங்களை நல்லா புரிந்திருக்கும். ஏன்னா இந்த இதுல இருந்து இந்த பரிமாணத்துக்கு மாறுறது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அது எப்படி நடந்தது, என்ன நடந்தது உங்களுடைய மனசுக்குள்ள உள்ளுணர்வுல?
2: சோ ரெண்டு விஷயம் ரொம்ப, அதாவது எனக்கு பேசிக்காவே மியூசிக் மேல இது, நான் சின்ன வயசுல நிறைய இந்த கீபோர்ட் கிளாஸஸ் அந்த இதெல்லாம் கொஞ்சம் கத்துட்டு இருக்கேன், ஒரு பேசிக் நல்லாவே தெரியும், ஸ்ட்ராங்கா இருந்தது எனக்கு. சோ இப்போ என்ன நடந்ததுன்னா, ஆனா எனக்கு மியூசிக் டைரக்டர் ஆவேன் இப்படின்றதுலாம் என்னுடைய இதுல வந்து முதல்ல எல்லாம் இல்ல, நம்ம ஏதோ ஒரு இதா தெரிஞ்சிருக்கோம் அப்படின்றதுதான் இருந்தது என் மனசுல. அப்புறம் இது இப்போ நீங்க சொன்னீங்களே, எப்படி இந்த சினிமா துறைன்னு சொல்லுவோம், ரெண்டா பிரிப்போம், சினிமா துறைக்கு எப்படி வந்தீங்க அப்புறம் மியூசிக் டைரக்டர் அப்படின்ற மாதிரி போலாம்னா, சினிமா துறைன்றது நம்ம பொதுவான வாழ்க்கையில மக்கள்கிட்ட வந்து சில பெரிய இடங்கள்ல வந்து மிக நல்லா வேற மாதிரி பார்ப்பாங்க, பட் அதை சாராத ஆட்கள் வந்து சினிமா துறையை பார்க்கும்போது வேற கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க, எதுக்கு அது அப்படின்றதுதான். அப்படிதான் எங்க குடும்பத்திலயும் இருந்தது. பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன நடந்ததுன்னா, நான் முதல் கால அடியை எடுத்து வைத்ததே ஏஆர் ரஹ்மான் என்ற மிகப்பெரிய ஒரு ஒரு ஜம்பவான் போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அவர்கிட்ட என்னன்னாக்கா, அவருடைய பண்புகள் அவருடைய கேரக்டர் எல்லாம் பார்த்து இதை விட நம்ம வேற எங்கேயுமே ஒழுங்கா இருக்க முடியாதுன்ற அளவுக்கு நம்மள பல விஷயங்களை ஒழுங்குபடுத்துச்சு எனக்கு. குறிப்பா சொல்ல போனா, நம்ம இங்க இருக்கோம் அப்படியே ஜாலியா போயிட்டு வரோம் அப்படி இருக்கோம், பட் அங்க வந்து அந்த டிசிப்ளின், அந்த நேர கட்டுப்பாடு, இந்த மற்ற விஷயங்களும் சரி, சின்சியாரிட்டி, இந்த எல்லா விஷயங்களுமே எனக்கெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. என்னடா இது இப்படி எல்லாம் இருக்கணுமான்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் அதை அடாப்ட் பண்றதுக்கு மிக டஃபாவும் இருந்தது.
1: அது வரைக்கும் அப்படி இல்லாத நபர் நாம அப்படின்னு நினைக்கிறீங்களோ?
2: ஆமா ஆமா, உண்மை அப்படிதான். உண்மையை சொல்ல போனா, அந்த ஆசி முஸ்லீம் வந்து பிரேயர் பண்றது, நம்ம எப்பயாவது ப்ரேயர் பண்ணுவோம் அப்படிதான், நான் சேலத்துல இருக்கிற முடிக்கும் ரொம்ப கம்பல் பண்ணா போவோம் வருவோம். பட் அங்க போனதுக்கு அப்புறம் அவரு வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் மிக முக்கியமானது இந்த பிரேயர் பண்றது, இந்த டிசிப்ளின் இப்படின்றது, நான் அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் அடாப்ட் ஆகிறேன். கொஞ்சம் பேசிக்கா முஸ்லீமா இருந்தாலுமே அதுல ரொம்ப சின்சியர் ஆகுறேன் அந்த இதுல. அது ஒரு விஷயம், வீட்டுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க என்ன.
1: சரி, இதை விட்டா இதை விட்டா நம்ம பையன் எப்படி இப்படி எல்லாம் மாற்ற வராது அப்படின்னாங்களோ.
2: சோ அது அவங்களுக்கு எல்லாம் வியப்பா இருந்தது, அதனால நீ அங்கேயே இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய விருப்பமா இருந்தது.

0: சரி.
1: அப்புறம் இது ஒரு விஷயமா இருந்தது. ரெண்டாவது என்னுடைய எண்ணங்கள்லாம் பேசிக்கா மியூசிக் பிளஸ் டெக்னாலஜில ரொம்ப என்னுடைய ஈர்ப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அதற்கு வந்து பெரிய தீனி போடுற மாதிரி அங்க அமைதி.

0: நாம கேட்டு இருக்கிறோம் திரைப்பட இசையமைப்பாளரான தாஜ் நூர் அவர்களோடுதான் நாம பேசிட்டு இருக்கிறோம்.
1: அவரு நான் இப்ப ஏதாவது ஒண்ணு இந்த விஷயம் புதுசா இருக்கு சார் நான் எங்கேயாவது சொன்னேன் படிச்சு சொன்னா போதும் உடனே அடுத்த நிமிஷமே அதை கொண்டு கொடுத்துருவாரு நம்ம கிட்ட அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு ஆக்சுவலி எவ்வளவுதான் நான் போய் இதுக்காகவே சிங்கப்பூர் நிறைய ஊருக்கு எல்லாம் எனக்கு அமிச்சாரு இந்த படிக்கிறதுக்காகவே அவரு வந்து இன்னும் அப்கோர்ஸ் சொல்ல போனா வேர்ல்ட்ல இருக்கிற அத்தனை கண்ட்ரிக்கும் அவர் மூலமா நான் போயிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலா எந்த கண்ட்ரி சில வெரி ஃபியூ இந்த கண்ட்ரி தவிர வேர்ல்ட்ல இருக்கிற அத்தனை நீங்க எதை சொன்னாலும் ஆல்மோஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி நான் போய் வந்திருக்கேன் இந்த அவர்கிட்ட சேர்ந்ததும் அந்த டெக்னாலஜினால. அங்க என்ன நடக்கும்னா இப்போ எக்ஸாம்பிள் லண்டன் சொல்றேன் வச்சுக்கோங்களேன், லண்டன்ல நம்ம போறோம் நம்ம இந்தியால இருந்து வந்த மியூசிஷியன் ஒரு பெரிய ஸ்டுடியோ ஹையர் எடுத்து பண்ணும் போது நம்ம ஒர்க் பண்றோம் இல்லையா நம்மளோட எவ்வளவு முன்னாடி இருக்காங்க எல்லா விஷயத்திலுமே, பட் அவங்களுக்கு ஆச்சரியப்படுவாங்க நம்ம ஒர்க் பண்றத பார்த்துட்டு ஏ இது இப்படி பண்ணலாமா ஓஹோ நாங்க இவ்வளவு நாள் எங்களுக்கு தெரியவே இல்லையே இந்த வேலையை இந்த மாதிரி பண்ணலாமான்னு அவங்க வந்து வியப்படைகிற விஷயத்துல நம்ம நம்ம

தெரிஞ்சது ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், பட் அவங்களுக்கு அது வந்து ரொம்ப வியப்பாவும் புதுசா இருக்க எங்களுடைய வேலைகளை பார்த்து. அதுக்கு முழு காரணம் ரஹ்மான் சார் தான், அதுல ஒன்றும் மாற்றமே இல்லை. அவருடைய சிந்தனையும் அவருடைய விரைவான சிந்தனை, அதாவது வேறு இத நோக்கி நகர்ந்து கொண்டே இருப்பார், அந்த மாதிரி அதை வந்து நம்மளுக்கும் சொல்லி கொடுத்ததுனால நம்மளுடைய வேலைகளை அவருக்கு வியப்பா பார்ப்பாங்க அவங்க பார்க்கும்போது. எது இருந்தாலுமே எங்களுக்கு அதுக்கப்புறம் நிறைய சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஆகுது மியூசிக் சைட்ல இருந்து, இப்போ நிறைய வந்துருச்சு. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அனுப்புவாங்க, இது எப்படி இருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு அதை நாங்க டெஸ்ட் பண்ணி, மெயினா நான் தான் டெஸ்ட் பண்ணுவேன் அந்த இதை எப்படி இருக்குன்னு பண்ணும்போது அந்த என்னுடைய ஆன்சருக்கு அவங்க ரொம்ப காத்துட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல இதுல என்ன குறை இருக்கு என்ன நிறைய இருக்குன்றத வந்து நம்ம சொல்லுவோம். அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இப்பெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு, நிறைய பேர் பண்ணிட்டாங்க. அந்த டைம்ல சின்ன சின்ன விஷயங்களே பெருசா இருக்கும், இதெல்லாம் கம்ப்யூட்டர்ல பண்ண முடியுமா அப்படின்ற

0: ஆன்சருக்கு அவங்க ரொம்ப காத்துட்டு இருப்பாங்க அந்த டைம்ல. இதுல என்ன குறை இருக்கு, என்ன நிறை இருக்குன்றத வந்து நம்ம சொல்லுவோம். அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இப்பெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு, நிறைய பேர் பண்ணிட்டாங்க. அந்த டைம்ல சின்ன சின்ன விஷயங்களே பெருசா இருக்கும். இதெல்லாம் கம்ப்யூட்டர்ல பண்ண முடியுமா அப்படின்ற வியத்தக விஷயங்கள்லாம் அவங்க ஒரு டெமோ மாதிரி அனுப்புவாங்க எங்களுக்கு. அத நம்ம இங்க டெஸ்ட் பண்ணி அத சரியா இருக்கு, இந்த பிரச்சனைகள் இருக்கு, இதுல இந்த ஆப்ஷன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சில கம்பெனிகளுக்கு நாங்க சொல்லியிருக்கோம் அந்த இதெல்லாம். சோ இதெல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்கு. அப்புறம் நம்ம இந்த அனுபவங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு முழுமையான எப்படி பண்ணணும்ன்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு மியூசிக் பண்றதுக்கு. அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு சும்மா ஒரு டிவோஷனல் ஆல்பம் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு ஒண்ணு நானே பாடி ஒண்ணு பண்ணேன். அப்போ நானும் அவரும் வெளியே போகும்போது ஒரு நாள் கார்ல அதை லைட்டா போட்டு காமிச்சேன், சிடில
1: போட்டு காமிச்சீங்களா இல்ல கேட்டு சும்மா யதார்த்தமா போடுற மாதிரி அழுங்காம போட்டு விட்டீங்களா?
0: அதே தான், அதே அப்படியே அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாரு பின்னாடி, அப்படியே மெதுவா அப்படி போட்டேன். அப்படியே போட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு டக்குன்னு படுத்துட்டு இருந்தவர் எந்திரிச்சு உட்காந்துட்டாரு. உட்காந்துட்டு, ஓ நீயே பாடினியா, குட் குட், நல்லா இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதல் எனக்கு வந்து நீ பண்ணுன்னு சொன்னது பெரிய ஒரு உந்துதலா இருக்கும் எனக்கு. அதுல எது எது நல்லா இருந்தது, எது எது விஷயங்கள் இதெல்லாம் சரி பண்ணுன்னு சொன்னதை வந்து ரொம்ப அப்படி சொன்னாரு எனக்கு, இந்த விஷயத்த மாத்து, இந்த இது இப்படி பண்ணுனாரு. அதுக்கப்புறம் தான் நான் பண்றேன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்தது சார்க்கு. அப்புறம் ஒரு நாள் என்ன அது முடிச்சிட்டியா அப்படின்னாரு. இல்ல சார், இன்னும் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லும் போது நல்லா பண்ணுன்னு சொல்லி எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அவரு முதல் முறை எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. என்ன இன்டர்வியூ கொடுத்தாருன்னா, இப்படி தாஜ்னூர் வந்து என்னோட 14 வருஷம் என்னோட ஒர்க் பண்றாரு, அவருடைய முதல் இந்த இசை பயணத்துக்கு நான் வாழ்த்து சொல்றேன், அவங்களுக்கு சப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லி ஒரு வீடியோவை பேசி கொடுத்தாரு எனக்கு. அது வேற யாரும் பண்ண மாட்டாங்க எனக்கு
1: தெரிஞ்சு,
0: அவரு எனக்கு பண்ணி கொடுத்தாரு எனக்கு. சோ அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த இதுல பணியில வந்தேன்.
1: ரொம்ப ரொம்ப சார், ரொம்ப ரொம்ப ரொம்ப அழகு. உலகத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த கலைகளுக்குள்ள பொறாமையும் போட்டி உணர்வும் ரொம்ப நிறைந்திருக்க கூடியதாகத்தான் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி ஒரு இரு கலைஞர்களுக்குள்ள இது போன்ற பரிமாற்றங்கள், சம்பாஷணைகள் நிகழ்வது என்பது அது கலைகளிலும் சிறந்த ஒரு விஷயமா தான் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட நிகழ்வு உங்களுக்கும் ஏ ரஹ்மான் சாருக்கும் இடையில இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம்.

0: நாம கேட்டு இருக்கிறோம். இன்றைய தினத்தில் திரைப்பட இசையமைப்பாளரான தாஜ் நூர் அவர்களோடுதான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், நீங்க சொன்னீங்க அநேகமாக பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே நீங்களும் நானும் பழக்கமாகிட்டோம், ஆனா அது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்க சேலத்துல அந்த பாலத்தொழியா போயிட்டு இருக்கும் போது எங்கதான் தாஜ் நூர்னு ஒரு இசையமைப்பாளர் இருக்கிறாரு, ரொம்ப சூப்பரா மியூசிக் போடுவாரு, பின்னாடி நல்ல பெரிய ஆளா வருவாரு, சென்னைக்கு போறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காரு அப்படின்னு என்கிட்ட ஒரு நண்பர் சொன்னாரு. நாங்க கோடை பண்பலையில் நிகழ்ச்சிக்கு வந்தோம், அப்போ சொன்னாரு. நான் சொன்ன அவர் போய் பாக்கலாங்களா அப்படின்னு, தெரியல அவர் என்ன பிஸியா இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அப்பவே அந்த பல ஆண்டுகள் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு தொடக்கத்துல நம்ம முன்னாடினு வைங்களேன். அப்போ நீங்க சேலத்துல இருந்தீங்க. அப்போ சரி, எனக்கு என்னன்னா இந்த கலைக்கல்லூரி மாணவர்களுக்கு எப்பொழுதுமே இந்த கலை மீது இசை மீது எல்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகம். அதே மாதிரி கல்லூரி நாட்கள் இந்த டேபிள தட்டிக்கிட்டு பாட்டு பாடுறது, இசை போடுறது, இதெல்லாம் ஒரு வேலை நடக்கும். உங்களுக்கு அப்படிதான் அனுபவம் உண்டா கல்லூரி காலகட்டத்துல? ஏதாவது நீங்களா சொந்தமா பாட்டு போட்ட மாதிரி இல்லையா? அதுக்கு பிறகுதானா
1: அந்த டைம்ல நமக்கு எல்லாம் கொஞ்சம் ஒழுங்கான மாணவர்கள் அப்படியே அமைதியா போயிட்டு அமைதியா வர மாதிரிதான் இருந்துச்சு. அப்புறம் தான் இங்கெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் இங்க சென்னை வந்ததுக்கு அப்புறம் தான் இதோட ஃபுல் இது முழுமையான ஒரு இது வந்தது எனக்கு. அதுக்கு முன்னாடி இருந்தது, பட் அது எதுவும் வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகளா நான் பார்க்கல.
0: இப்போ மிக முக்கியமான ரெண்டு பரிமாற்றத்துக்கு நடுவுலையும் பயணிச்ச நபராக நீங்க இருக்கிறீங்க. ஒரு பக்கம் இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பு முறை எப்பொழுதுமே நேர்த்தியாக மேனுவல் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது, அவங்களாவே இசைக்கக்கூடிய ஒன்று ஒரு முறை. ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் கணினிய பயன்படுத்தி இசையை பதிவு பண்ணனது, கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றம் பண்ணது, கோர்வை பண்ணனது ஒரு முறை. ஆனா இப்ப இருக்கக்கூடிய இசைகள் முழுமையாக கணினியிலேயே வடிவமைக்கப்படுகின்றன, கோர்க்கப்படுகின்றன. அது நல்ல உணர முடியுது. ஒரு ஸ்ட்ரிங்ல வரக்கூடிய இசைநாதத்தை, ஒரு தபேல கொடுக்கக்கூடிய ஒளிநாதத்தை, 1000 தான் கணினி இருந்தாலும் ஒரு மாதிரி உள்ளுணர்வு கூட கலக்கறதுலே ஒரு சின்ன வேறுபாடு இருக்குதான் செய்யுது. ஒரு இசையமைப்பாளரா, ஒரு தொழில்நுட்ப வல்லுநரா, இது எப்படி பாக்குறீங்க இந்த முறையை?
1: கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இந்த கணினியோட இசைக்கும் நம்ம மேனுவல் இசைக்கும்

கண்டிப்பா இதையும் அதையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. என்னக்கா அது வேற இது வேற கம்ப்ளீட்டா. பட் எங்க நம்ம இது பயனா இருக்குன்னு பார்க்கும்போது, இப்போ ஆஸ் ஏ கம்போசரா நம்ம ஒரு பிளான் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ராஜா சார் எல்லாம் வந்து கம்போசிங் பண்ணும் போது உட்கார்ந்தாருன்னா அவருக்கும் வந்து ஒரு தபலா பிளேயர் இருப்பாரு, ஒரு அதை சார்ந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள் வாசிக்கக்கூடியவங்க எல்லாம் இருப்பாங்க. எல்லாமே ஒரு மூணு நாலு பேர் இருந்தாதான் ஒரு டியூனு கம்போஸ் பண்ணும் போது அது ஒரு ஃபுல்ஃபில்டா வரும் அந்த இது. இந்த இந்த இடத்துலதான் மாறுபடுது இந்த கணினி இசைன்றது. இப்போ நாம ஒண்ணு சொல்லி அந்த அந்த தபலா பிளேயரோ இல்ல முன்னாடி இருக்கிற இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயரோ அவரு கேட்டுட்டு அவருக்கு புரிஞ்ச அளவுக்கு அது வாசிக்க போறாரு, இவருக்கும் அதை ஏத்துக்கிட்டாருன்னா அந்த கம்போசிங் நடக்க போகுது. பட் இங்க என்னன்னா, நம்ம கம்ப்யூட்டர்ல எல்லா தபலாவும் சரி இன்னும் வாட் எவர் திங் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கோ ஆல்ரெடி நம்மளுக்கு ரெடியா இருக்கு. இத வந்து நான் என்ன பண்றேன், ப்ரோக்ராமிங் பண்ணும்போது இத என்ன வேணுமோன்னு வாசிச்சு பாக்குறேன், நான் டியூன் பாடுறேன் தனி மனிதனா நானே. இப்ப பண்ணும் போது எனக்கு வந்து இது பெட்டரா இருக்கு இது இல்ல அப்படின்னும் போது இது வேணாம்னா உடனே டெலிட் பண்ணிட்டு அடுத்த இதுக்கு போறேன். இந்த மாதிரி ஆப்ஷன்கள் பண்றதுக்கும் அத வந்து இன்னும் மெருகேத்துறதுக்கும் இன்னும் என்னென்ன நினைத்தனோ அது எல்லாமே பண்றதுக்கான வாய்ப்புகள் இந்த கம்ப்யூட்டர்ல வருது நம்ம. பட் என்ன ப்ரொசீஜர்னா, இப்ப ரகுமான் வந்து கம்ப்யூட்டர் மியூசிக் தான் பண்றாருன்றத ஒரு முத்திரை இருக்கு. பட் அப்படி இல்ல, என்னன்னா அவரு அந்த அந்த கருவிகளை பயன்படுத்தி ஒரு டியூனையோ இல்ல ஒரு கோர்வைய உண்டாக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லா மேனுவல் கலைஞரையும் கூப்பிட்டுதான் வாசிக்க வச்சு எடுப்பாங்க. ஜென்ரலா ஃபர்ஸ்ட் இதுல எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இப்போ வயலின்னே வச்சுக்கோங்களேன், நம்ம கீபோர்டில் போட்டு அந்த கம்ப்யூட்டர்ல வயலின் எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துருது இல்லையா, இந்த நோட்ஸ் எடுத்து அந்த வயலின்காரங்க கிட்ட கொடுத்தா அவங்க ஒரு 20-30 பேர் வந்து அதை கேட்டுட்டு அவங்களுடைய இதை லைவ்னஸ் அதை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இதுதான் மெத்தட், இன்றைய மெத்தட் இப்படிதான் இருக்கு. சோ அதனால அந்த ஒர்க்கிங் பண்றோம் இல்லையா, அந்த கிரியேட்டிவிட்டி அதை மேம்படுத்துறதுக்காக எளிமையாயிடுது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்போ வந்து பட்ஜெட் அப்படின்னு ஒண்ணு வருது. இப்போ முதல்ல வந்து இப்போ இளையராஜா சாருக்கும் ஏஆர் ரஹ்மானுக்கும் இன்னும் பெரிய இசையமைப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தயாரிப்பாளர்கள் வரும்போது அவங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட் கன்சர்ன் இல்ல, எவ்வளவு அவங்க கேக்குறாங்களோ சார் இன்னைக்கு வயலின் செக்ஷன் நடக்குது ஒரு 2 லட்சமோ இல்ல 3 லட்சம் இல்ல 5 லட்சம் ஆகும் சார்னா அது ஒண்ணும் பெரிய விஷயமா படுறது இல்ல. பட் இந்த சிறு படங்களுக்கு இசையமைக்கிறோம் சிறு படங்களுக்கு பண்ணும் போது அந்த பட்ஜெட் வந்து அது சாத்தியம் ஆகிறது இல்ல. அந்த நேரத்துல வந்து இந்த கம்ப்யூட்டர் கணினி இசையானது மிகப்பெரிய பயன் கொடுக்கிறது, அவ்வளவுதான். சோ இது வந்து பிளஸ்னும் பார்க்க முடியாது மைனஸ்னும் பார்க்க முடியாது, ரெண்டுக்கும் என்ன எங்க பயன்படுது அதை எப்படி பயன்படுத்தி அதோட அதை அழகா நம்ம பயன்படுத்திக்கணும்ன்ற ஒரு நாலேஜ் மட்டும்தான் இங்க தேவையா இருக்கு.

0: நாம கேட்டு இருக்கிறோம். இன்றைய தினத்தில் திரைப்பட இசையமைப்பாளரான தாஜ் நூர் அவர்களோடுதான் நாம பேசிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு குற்றச்சாட்டு அடிக்கடி வைக்கப்படுகிறது, ஏன் சில பாடல்களை நானே கூட உணர்ந்தது உண்டு. சில வகையான பாடல்களை, சில பாடல்களை பார்க்கும்போது இது வந்து வயலினு, இது தபேலா, இது வந்து ஹார்மோனியம், இதுல வந்து வீணை இணைச்சிருக்காங்க அப்படின்னு. வேறு சில வகையான பாடல்களை பார்க்கும்போது அப்படி எல்லாம் இசைக்கருவிகளினுடைய எந்த இசைக்கருவின் கூட இனம் கண்டுபிடிக்கிறதுல ஒரு பெரிய தடுமாற்றம் இருக்கிறது. இன்னொன்னு, ஏற்கனவே இருந்த இசையை மீண்டும் ஒரு மேடை கச்சேரிகளோ எங்க ஒன்று வாசிக்கப்படும் போது அது முழுமையாக ஆமோதிக்க முடிகிறது. இன்னொரு சில இடங்கள்ல வெறும் டிராக் மட்டும் பிளே பண்ணக்கூடியது இருக்கிறது. இப்போ இந்த வளர்ச்சி என்பது அடுத்த கட்டத்திற்கு தமிழ் இசை முறைகளை மிகச்சரியான பாதையில கொண்டு போகுமா?
1: கண்டிப்பா, அது அவங்க அவங்க எப்படி பயன்படுத்திக்கிறேன். இப்ப பாருங்களேன், இப்போ சும்மா ஒரு எளிதா புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஒரு டிராக் போட்டு ஒருத்தங்க பாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கச்சேரி நடக்குது. ஒன்னு வந்து ஃபுல்லா கிராண்டா ஒரு எல்லா ஆர்கெஸ்ட்ராவோட வாசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது டிபெண்ட்ஸ், அவங்க அவங்க மனநிலையை பொறுத்து, அவங்களுடைய சூழலை பொறுத்து அது அமையறது எல்லாமே. இப்போ ஒரு சாதாரண எளிமையான ஒரு குடும்பத்துல வந்து அவங்களுக்கும் அந்த பாடி அந்த ஆர்கெஸ்ட்ரா நடத்தி வைக்கணும்ன்ற ஒரு சூழல் இருக்கும் போது, இப்ப நம்ம பெரிய ஆர்கெஸ்ட்ராவை கொண்டு போய் அவங்க கிட்ட அதை பிரசன்ட் பண்ணி அதுக்கு கிட்டத்தட்ட 4-5 லட்சம் ரூபாய் செலவு பண்றதுக்கு அவங்களால முடியுமான்னா இல்ல ஒரு கேள்வி இருக்கு. பட் அவங்களுக்கு ஆசை இருக்கு. அந்த இடத்துல அவங்க அதை டிராக் பண்ணி, டிராக் போட்டுட்டு அந்த பாடி அவங்க அதை பிரசன்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தி அது மகிழ்ச்சியா நிறைவாகுறாங்க. அதே இடத்துல இங்க வந்து இருக்கிறவங்க கிட்ட வந்து அது அழகா கிராண்ட் ஆர்கெஸ்ட்ரா வச்சு அதை அழகா அவங்க பண்ணிக்கிறாங்க. சோ அவங்க அவங்க சூழலையும் எல்லாத்தையும் பொறுத்துதான் இந்த விஷயங்கள். இதனால வந்து கண்டிப்பா எந்த விஷயமும் மாற்றம் அடைய போறதில்லை. அது யோசிச்சு வருத்தப்பட வேண்டிய விஷயமும் அது. ஆமா, அது பாட்டுக்கு அது தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இப்போ ஆர்கெஸ்ட்ரா பண்றவங்க ஒரு 10 பேர் தான் இருக்காங்கன்னா, டிராக் போட்டு பண்றவங்க 100 பேர் இருக்காங்க. சோ 100 பேரும் அதை ரசிக்கிறாங்க அந்த விஷயம். இத அவங்க அவங்க வியூல எப்படி எடுத்துக்கிறாங்கன்றத பொறுத்துதான் மாறுபடும். அவ்வளவுதான்.

சார், உங்களுடைய திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள், 20-25 திரைப்படங்கள் பண்ணியிருக்கிறீங்க. பயோஸ்கோப்பு, நையப்புடை, எத்தன், ஸ்ட்ராபெரி, வம்சம். இதில் அந்த வம்சம் திரைப்படத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவடு பாடலெல்லாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நாங்கள்

0: பாடல் நாங்க அடிக்கடி பயன்படுத்துவோம், அந்த சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் நாங்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கோம், சார் சூப்பரா இருக்குல்ல பாரு அப்படின்னு. பிற்காலத்துல அவர்கிட்ட ஒரு நேர்காணல் எடுப்போங்கிற நாங்க நினைச்சு கூட பாக்கல. அதெல்லாம் ரொம்ப அழகான ஒரு ஆல்பம். அந்த வம்சம் எல்லாம், அந்த நேட்டிவிட்டி அப்படிங்கு சொல்லுவோமே, லோக்காலிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அது மண் சார்ந்தது, அதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. சரி, இந்த இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது முதல் திரைப்படம் வாய்ப்பு வந்தது, அதுக்கப்புறம் தொடர்ந்து பல திரைப்படங்கள் பண்றீங்க. இருந்தாலும் நிறைய திரைப்படங்கள் உங்களோட திரைப்படம் ஆல்பம் எல்லாம் இன்னும் வெளிவராமையும் நிறைய படம், கிட்டத்தட்ட அதுவே 20-30 திரைப்படம் இருக்கிறது. ஒரு இசையமைப்பாளன் இது போன்ற பாடல்கள் இசையமைத்த பிறகும் அது வெளிவராம அந்த கலைய மக்களுக்கு ரசிக்கப்படாம இருக்கும் போது ஒரு இசையமைப்பாளன் எப்படி உணர்கிறார்?
1: பெரிய வருத்தமா என்ன, பெரிய ரொம்ப கஷ்டமான, அதாவது இன்றைய சூழல்ல ஒரு படங்கள் வெளிவரதுன்றது மிகப்பெரிய டஃப்பான விஷயமா தான் இருக்கு. அத வந்து ரொம்ப கஷ்டம் தான், நம்ம அதுக்காக எவ்வளோ மனக்கட்டு, எவ்வளோ விஷயங்களை யோசிச்சு ஒரு பாடல் பண்றது. ஈவன் ப்ரொடியூசர் பணம் கொடுத்துட்டாருமே சரி, பட் நம்ம அதுக்காக யோசிச்சு எவ்வளோ பண்ணது வராதது மிகப்பெரிய வருத்தம் தான். பட் அப்கோர்ஸ் ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கு இப்போ, அப்படியே கொஞ்சம் காலங்கள் தாமதமானாலும் சரி, பட் அது வெளியே வருது, வந்து அதற்கான அங்கீகாரமும் கிடைக்குது.
0: சரி, நல்லது.
1: கைவீசும் காற்று அந்த பாட்டு மிகப்பெரிய பெயர் கொடுத்துச்சு எனக்கு. ஆக்சுவலா பா விஜய் அவருடைய ஸ்ட்ராபெரி படத்துல கைவீசும் காற்றே அப்படின்ட்டு அந்த உத்ரா உன்னிகிருஷ்ணன் பாடின பாடல் வந்து மிகப்பெரிய எனக்கு அடையாளமா அமைஞ்சது.
0: ரொம்ப அழகா பல்வேறு விஷயங்கள் நீங்க பேசியிருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது. ஒரு கலைஞனுடைய மறுபக்கம் என்பது பெரிதாக எப்பொழுதுமே கவனிக்கப்படாது அல்லது வெளிப்படுத்தப்படாது. கலைஞனுடைய தன்மை மட்டுமே பல நேரங்கள் ஆராயப்படுகிறது. இருந்தாலும் அந்த வாயிலாக அந்த கலைஞன் ஆத்மாத்மான திருப்தி அடைகின்றான் என்ற போதிலும் கூட அந்த கலைஞனுடைய மறுபக்கத்தும் வெளிப்படுத்த வேண்டும். அதன் வாயிலாக ஒரு கலையும் ஒரு கலைஞன் மீதான பார்வையும் உயர்த்தப்பட வேண்டும் என்பது இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அது இன்றைய தினத்தில் மிகச்சரியாகவும் நிறைவேறியிருக்கிறது என்கின்ற வகையில இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்து நேர்காணல் அளித்தமைக்காக மிக்க மகிழ்ச்சியும் நன்றிகளையும் எங்களுடைய நேர்களின் சார்பாக, நிர்வாகத்தின் சார்பாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் சார்.
1: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஆக்சுவலா நிறைய எஃப்எம்களுக்கு தொடர்பு இருந்தாலும் இந்த கோடை எஃப்எம்ன்றது வந்து எனக்கு மிக நெருக்கமான ஒரு விஷயம். எனக்கா என்னுடைய நேட்டிவ்க்கு என்னுடைய ஊருக்கு அருகில் உள்ளது. ரெண்டாவது கோடை எஃப்எம்காக நிறைய இந்த ஜிங்கிள்ஸ் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். தொடர்ந்து அவங்களோட அங்க இருக்கும் அத்தனை ஆர்ஜே அவங்களுக்கும் என்னுடைய மனந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாத்துக்கும் மேல நம்ம அந்த நேயர்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியும் நன்றிகளும் வணக்கங்களும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: கோடை பன்மலை நொறுபுள்ளியில் இதுவரை நம் செவிகளுக்கு இசை விருந்து படைத்து இன்றைய கொடை தென்றலை சிறப்பித்தார் திரைப்பட இசையமைப்பாளர் தாஜ்நூர் அவர்கள். இசையோடு பயணித்தார் மோகன்.

0: நாடி நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. அழகான இரவு பொழுது, மென்மையான தென்றல் காற்றோடு இரவு நேரத்தை வரவேற்க கோடைப்பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் யாருக்காக அப்படின்னு எல்லாரும் ஆவலாக இருப்போம் இல்லைங்களா? ஆமாங்க, இன்றைய நினைவே சுகம் இந்தியாவின் முட்டை மற்றும் கோழி உற்பத்தியில் முக்கிய மையமாக திகழும் மாவட்டம். லாரிப்பாடி கட்டுதல் மற்றும் லாரி போக்குவரத்து தொழிலில் முன்னோடியாக உள்ள மாவட்டம். பல்லவர் கால குடைவரை கோயில்கள் இங்குள்ள முக்கிய ஆன்மீக தலங்களாக உள்ளது. நகரின் நடுவில் உள்ள ஒற்றை பாறையான நாமகிரி என்பதன் அடிப்படையில் நாமக்கல் என பெயர் பெற்ற நாமக்கல் மாவட்ட நேயர்களை சந்திக்கிறது இன்றைய நினைவே சுகம். நேயர்கள் அழைக்கலாம் 24 24 24 அல்லது 24 24 29. முன் இணைப்பிற்கு 0 45 42. நிகழ்ச்சிகள் உங்களோடு இணைய காத்திருக்கிறேன் என்று உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி. இப்போ நிகழ்ச்சிக்கு வரும் முதல் நேயர், வருக வணக்கம்.
2: இரவு வணக்கங்களுடன் ஐயா. கைலாஸ் மலை மலருங்க ஐயா.
1: மலரமா, என்ன பாடல் கேட்கலாங்கம்மா?
2: ஐயா எனக்கு வந்து சத்யா படத்திலிருந்து வளைவசை பாடல் போடுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா.
1: இது உங்களுக்கான பாடல். நன்றிங்கம்மா.
2: ரொம்ப நன்றிங்க ஐயா.

0: நேரம் இரவு 10:07. காற்றோடு கவி பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் அழைத்துக் கொண்டிருக்கிறது நாமக்கல் மாவட்ட நேயர்களை. நாமக்கல் மாவட்ட நேயர்கள் மட்டும் அழைக்கலாம். 24 24 24 அல்லது 24 24 29. முன் இணைப்பிற்கு 0 45 42 முன் இணைத்து இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அன்பர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
1: மணியம்மாள்.
0: அம்மா என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு சின்ன தம்பி படத்துல அரசம்
0: பாடல் கேட்கலாம். நன்றிங்கம்மா.
1: ரொம்ப நன்றிங்கம்மா.
0: நன்றிங்க.

0: மாலை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதொடு ராகம், நாளை அறிமுக நேயர்களுக்காக 9 மணிக்கு வானவில் நாளை தந்திருக்கும் வண்ணம் அனுமானம், முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை, நாளை திண்டுக்கல் மாவட்டம் மலைக்கோட்டை அடிவாரம் வள்ளலார் கோயில் அருகிலிருந்து, நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி மரக்கைவினை பொருட்கள் தயாரிப்பாளர் மற்றும் பயிற்றுனர் கே உஷா நந்தினி கண்ணன் அவர்கள், பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, நாளை நாகப்பட்டினம் ஆரோக்கியசாமி அவர்களின் தெரிவில், மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகை திக்குமுக்கு வண்ணத்தூரிகை, இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது, நாளை சொலவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் 2 விளையாட்டுகளோடு, இரவு 10 மணிக்கு நினைவே சுகம், நாளை அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக. இணைந்தே இருங்கள் உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்திடுங்கள். நிகழ்ச்சிகள் யாவையும் நள்ளிரவு 12 மணி வரை. நேரம் 10:14. இசைத்துக் கொண்டிருக்கிறது நாமக்கல் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இன்றைய நினைவே சுகம். காற்றோடு கவிப்பாட இப்பொழுது வரும் நேயர் வருக, வணக்கம்.
1: கோடை பண்பலைக்கு இனிய இரவு வணக்கம்.
0: யார் பேசுறீங்கய்யா?
1: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தண்ணீர் பந்தல் காட்டிலிருந்து கே கே கருப்பண்ணன்.
0: என்ன பாடல் வேண்டுங்கய்யா?
1: சூரியன் படத்துல இருந்து கொட்டுங்கடி கும்மி கொல்லிமலை கும்மி என்ற பாடல். அனைத்து நேர்களுக்காகவும்
0: கொல்லிமலை பக்கத்துல இருக்கு, அதனால கேக்குறீங்க, நன்றிங்க.
1: நன்றி, வணக்கம்.

0: மலை அரசி கோடைப்பான்மலை 100.5 இணைந்திருக்கின்றோம். நாமக்கல் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இன்றைய நினைவே சுகம். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அன்பர் வர்க்க, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கய்யா?
1: இரவு வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: நாமக்கல் மாவட்டம் பள்ளி வலையும் ஓடப்புள்ளி அக்ரஹாரம் வண்ணாம்பறைங்க.
0: உங்க பேரு?
1: சிவகுமார்.
0: சிவகுமார் ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? ராம்நாத் துல்லால இருந்து முத்தமிழே முத்தமிழ
0: பாடல் உங்களுக்காக. நன்றிங்க.
1: நன்றிங்க.

0: இசையோடு இணைந்து நாமக்கல் மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இன்றைய நினைவே சுகம். நேரம் இரவு 10:24:46. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அன்பர், வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: சார், நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்திலிருந்து ஆர்த்தி பேசுறேங்க சார்.
0: ஆர்த்தி அம்மா, என்ன பாடல் கேட்கலாங்கம்மா?
1: சார், ஜீன்ஸ் மூவில இருந்து பூக்குள் ஒளிஞ்சிருக்கும் தனி கூட்டம் அதிசயம், அந்த சாங் போடுங்க சார்.
0: பாடல் கேட்கலாம், நன்றிங்கம்மா.
1: ஓகேங்க.

0: இரவு நேரத்தை இசையால் தாளாட்டி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் அழைத்துக் கொண்டிருக்கிறது நாமக்கல் மாவட்ட நேயர்களை. அழைக்கலாம் 24 24 24 அல்லது 24 24 29 முன் இணைப்பிற்கு 0 45 42. நேரம் 10:32. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அன்பு நேயர் பர்க வணக்கம்.
1: நாமக்கல் மாவட்டம்
0: என்ன பாடல் வேண்டிங்கய்யா?
1: கும்பகரத்தங்க.
0: பாடல் கேட்கலாம். நன்றிங்கய்யா.

0: நேயர்களே, நாளை காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அனில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கலின் வானவில் நாளை உங்களுக்கு தந்திருக்கும் வண்ணம் அனுமானம். அனுமானம் என்ற தலைப்பில் நாளை வானவில் தந்திருக்கும் தலைப்பு: காற்றோடு கவி பாடிக்கொண்டிருக்கும் நேரம் 10:38. நனைந்து கொண்டிருக்கிறது நாமக்கல் மாவட்ட நேயர்கள். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அன்பர் வருக, வணக்கம்.
1: இரவு வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: நடந்தே புளியம்பட்டியிலிருந்து சிவகாமி. நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்குங்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கோம்ப்பா.
0: என்ன பாடல் வேண்டுமா?

0: இரவு நேரத்தை இசையால் தாளாட்டி கொண்டிருக்கிறது கோடை பன்மலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் யாருக்காக வளம் வந்து கொண்டிருக்கிறது? நாமக்கல் மாவட்ட நேர்களோட தானே இப்போ இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அன்பர், வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: நான் கலைவாணி பேசுறேன் சார், ராசிபுரம் வட்டம் அயல்பட்டியம், அயல்பட்டியில இருந்து கலைவாணி பேசுறேன்.
0: என்ன பாடல் வேணுமா?
1: வைதேகி காத்திருந்தால்
0: இதுக்கு முன்னாடி நீங்க பண்பலையில பேசிருக்கீங்களா?
1: இல்லைங்க சார், இது முதல் டைம்.
0: அதனாலதான் கொஞ்சம் பதட்டம் இல்லைங்களா? தொடர்ந்து நிகழ்ச்சியிலாம் பங்கு பெறுங்க. நன்றிங்க இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்கான பாடல் காற்றலையில்.
1: நன்றிங்க.

0: வந்தது.
1: 10:49 நாமக்கல் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இன்றைய நினைவு சுகம். இப்பொழுது காற்றோடு கவி பாட வரும் நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்கய்யா?
2: நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையம் பச்சைமலை புதுசாரி பாரம்பரியம் பேசுறேன் சார்.
1: என்ன பாடல் வேணுங்கய்யா?
2: திருப்பதி பழனிசாமி. பாடல் வந்து அம்மன் கோவில் வாசலிலே.
1: பாடல் கேட்கலாம், நன்றிங்கய்யா.

இதுவரை நாமக்கல் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இன்றைய நினைவே சுகம் வலம் வந்தது. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மலர், மணியம்மாள், கருப்பணன், சிவகுமார், ஆர்த்தி, சேதுபதி, சிவகாமி, கலைவாணி, பாலமுருகன் இவங்க எல்லாருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். முயற்சி செய்த அன்பர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். மீண்டும் நினைவே சுகம் வலம் பெறும் நாளை இரவு 10 மணிக்கு. நாளைய நினைவே சுகம் அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக. இப்போ நானும் விடைபெறும் நேரம் வந்தாச்சு. விடைபெறுகிறேன் என்று உங்கள் நட்பில் எழுத்திரைக்காடு டி. கருப்பசாமி. நன்றி, வணக்கம் நேயர்களே.

நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா, அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா. நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா, அது கொஞ்சி

இரவின் அமைதியில் நிலவு மெதுவாய் சிரிக்க, நட்சத்திரங்கள் கண் சிமிட்டி காதல் கவிதைகள் சொல்ல, தூக்கம் கண்களை தழுவினாலும் நினைவுகள் மட்டும் விழித்திருக்கின்றன. அந்த நினைவுகளோடு இது கோடி பண்பலை 100.5 இரவு சிறகு நிகழ்ச்சியில் உங்களோடு ஜெனிஃபர்.

இனிதம் கோடி பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல், 6:30 அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் வசந்த விடியல், 6:35 கரூர் தைலா செல் சென்டரின் பூந்தளி நேரம், காலை 7 மணிக்கு சுகமான காலை, இதில் வேளாண் தகவல்கள், பாட்டும் பதமும், பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிருத்திவி உமன் சின்னர்வரின் இன்று அன்று இடம்பெறும். காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதொடு ராகம் நிகழ்ச்சியில் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 வாக்கிங் பனியன் சன்ரீவ்ஸின் மனதொடு ராகம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கலின் வானவில், 9:30 கேட்கலாம் வானவில், காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு வழங்கும் வெளியே வராத வெளிச்சங்கள், முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை, 11:30 கேட்கலாம் தேடி வரும் பண்பலை, நண்பகல் 12 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு வழங்கும் யாதுமாகி, 12:30 கேட்கலாம் யாதுமாகி, இதில் ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி, பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆரா சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சல் நிறைந்தவை, 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், 2 மணிக்கு டோல்தமா காதூல், 3 மணிக்கு உயிரெழுத்து, நாளைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கின்றார் நாகப்பட்டினம் ஆரோக்கியசாமி அவர்கள், 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும், 3:30 கேட்கலாம் உயிரெழுத்து, இதில் பாட்டும் பதமும் இடம்பெறும், மாலை 4 மணிக்கு அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை தக்குமுக்கு வண்ணத்தூரிகையாக, 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் வண்ணத்தூரிகை திக்குமுக்கு வண்ணத்தூரிகையாக, மாலை 5 மணிக்கு காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் சித்திருச்சவானம், 5:30 வாக்கிங் பனியன் சன்ரீவ்ஸின் சித்திருச்சவானம், 5:55 நாவல் நேரம், அதனைத் தொடர்ந்து ஆலய தரிசனம் இடம்பெறும், 6 மணிக்கு கதம்ப மலர்கள், இதில் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை கேட்கலாம், 6:40 பொன்னியின் செல்வங்கள், 7:00 ஆசையில் ஒரு குக்கு, 8:00 இளமை பேசுகிறது, 9:00 கொடைத்தேன்றல், 10:00 நினைவே சுகம், நாளைய நினைவே சுகம் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக, 11:00 இரவு சிறகு, இவையாவும் நாளை மலரவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். இணைந்தே இருங்கள் நம் கோடி பண்பலை 100.5 நிகழ்ச்சியாவையும் ரசித்திடுங்கள்.

நேர்களே, புலர்ந்துள்ள இந்த இனிய காலை பொழுதில் உங்கள் பணிகளும் பயணங்களும் சிறக்க வாழ்த்துகிறது கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் நமது நிகழ்ச்சிகளை தஞ்சை சுற்றுவட்டார நேர்கள் 101.2 MHz-லும் நமது அசைக்க முடியாத அலைவரிசையாம் கோடை பண்பலை 100.5 MHz-லும் கேட்டு மகிழலாம். இன்று சகவருடம் 1948, பத்ரா 6, பராபவ ஆவணி திங்கள் 11 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆகஸ்ட் மாதம் 28 2026 வருடம் வெள்ளிக்கிழமை, நேரம் காலை 4:57.

கோடை பண்பலை 100.5 அருள் மாலை. நேர்களே, இறை அருள் இருந்தால் மனதிற்குள் அமைதி பிறக்கும், அன்பான உள்ளம் இருந்தால் இல்லத்தில் ஆனந்தம் பெருகும். எனவே இறை அருளோடும் அன்பான உறவுகளோடும் பயணித்து மகிழ்ச்சி அடைந்திட வாழ்த்துகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அருள்மாலை நேர்களே, எப்பொழுதும் தளராத மனம்தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய பலமாக அமையும். எனவே எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி காண்பதே நம் வாழ்க்கையை பலமாக்கும்.

இசைப்பாடும் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது அருள் மாலை. நேர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் இன்று சிந்தும் ஒவ்வொரு துளி வியர்வையும் நாளை நம் சந்ததிக்கு நிழல் தரும் மரமாகும் என்ற நம்பிக்கையோடு உழைத்து மகிழ்ச்சி காண்போம்.

இது உங்கள் உள்ளங்கவர்ந்த அலைவரிசை 100.5 கொடைக்கானல். கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அருள் மாலை. நேர்களே, கடந்து போன காலத்தையும் நிகழ்வுகளையும் எண்ணி வருந்துவதை விட வாழ வேண்டிய காலத்தில் என்ன செய்யலாம், எப்படி சமாளித்து வாழலாம் என எண்ணுவதே சிறந்தது